0: அருள்மணி மாலை.
1: நேரம் 5:32. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

நேரம் 5:44. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹிட்ஸிலும் 103 மெகா ஹிட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் முதல் நாள், பராபவ ஆண்டு ஆனி மாதம் மூன்றாம் நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 17 தேதி புதன்கிழமை. நேரம் 5:57. தொடர்வது மங்கள இசை.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம்

0: திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டயப்படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு ஐஎன்டிஐ கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருநெல்வேலி மாவட்டம் கூரங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலி அருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 6:02. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். இந்த நிகழ்ச்சியில் இணையும் நான் ஆர்ஜே நிஷா. குரலும் விளக்கமும் அறத்துப்பாலின் அதிகாரம் இல்வாழ்க்கை குரல் எண் 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். விளக்கம்: உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். குறள் எண் 50, அதிகாரம் இல்வாழ்க்கை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். விளக்கம்: உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். குறளும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் கேட்டீர்கள். பக்தி மனம் கமழும் காலை தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் பம்பாய் சகோதரிகள் பாடியது.

0: நேரம் 6:10. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
2: நாளை எனும் பாதை. நாளை என்பது நாட்காட்டியில் இருக்கும் ஒரு தேதி மட்டும் அல்ல, அது நாம் இன்று எடுக்கும் முடிவுகளின் விளைவு. நாளை என்னும் சொல்லில்தான் எத்தனை நம்பிக்கைகள், எத்தனை வினாக்கள், எத்தனை கனவுகள். நேற்றைய பொழுதை நாம் மறுபடியும்

0: நம் கைகளில் பிடிக்க முடியாது. வாழ்வை புரிந்தவர்கள் இறந்த காலத்தை தூக்கி சுமப்பதில்லை. இன்றைய நாள் நாம் எதிர்பார்த்ததைப் போல் இல்லை என்று புலம்பித் தீர்ப்பவர்கள் உண்டு. ஒரு சிலரே இன்றைய தினம் என்னும் சொத்து மேலவும் கிடைக்காது என்று புரிந்து வைத்திருப்பர். நாளைய தினம் குறித்து எல்லோருக்கும் ஆயிரம் ஆயிரம் எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆக நேற்று என்பது நினைவுகள், இன்று என்பவை நடப்பவை, நாளை என்பது நம்பிக்கை. இதை சரியாக புரிந்து செயல்படுகிறவர்கள் நாளை எனும் பாதையை பொது பாதையாக்குகிறார்கள். நாளை என்பது வெறும் கால அளவு அல்ல, அது மனித மனத்தின் மிகப்பெரிய கனவு. இன்று கவலையில் இருப்பவர்களுக்கும் தோல்வியோடு இருப்பவர்களுக்கும் நாளை என்பது சிறு நம்பிக்கை வெளிச்சம். வெற்றியை தவறுவிடுகிறவர்களுக்கு நாளை என்பது வெளிச்சச் சுடர். இன்று என்னால் இச்செயலை செய்ய முடியவில்லை, நாளை முயற்சிப்பேன், இந்த வாக்கியம் தரும் வெளிச்சம் வாழ்வின் உறுதிப்பாடாகிறது. நாளை என்பது நேர்பாதையாகவோ மலைப்பாதையாகவோ ஆபத்தானதாகவோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நாளை என்ற சொல்லினை நம்பிக்கையோடு அணுகினால் இருளுக்கு வெளிச்சமாகவும் தெளிவான பாதையாகவும் அடையாளமாகும். ஒரு குழந்தை எத்தனை முறை விழுந்து எழுந்தாலும் நாளை நாம் நன்றாக நடக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடுதான் விழுந்து விழுந்து எழுகிறது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு திசை மாற்றம். தோல்வி நம்மிடம் சொல்வதெல்லாம் ஒன்றே, இந்த பாதை மட்டுமல்ல இன்னொரு பாதையும் இருக்கிறது, நம்பிக்கையோடு பயணத்தை தொடரலாம் என்பதே. நாளைய பொழுது பொன் செழிக்கும்படியாக இருக்க வேண்டும் என்றால் சிந்தனையை நல்ல எண்ணங்களால் சீர்படுத்த வேண்டும். எப்போதும் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்று நினைத்தல் வேண்டும். நாம் எப்படி சாதிப்பதற்கான முழு ஆற்றலையும் உடையவர்கள் என்று எண்ண வேண்டும். சாதித்த சாதனையாளர்களின் கருத்துக்களை உள்வாங்கினால் இப்பண்புகள் மேலோங்கும். நாம் செய்யும் செயல்கள் மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமைதல் வேண்டும். நமக்கான செயல்கள் ஒரு எல்லைக்குள் நம்மை நிறுத்தும், ஆனால் மற்றவர்களுக்காக செய்யும் செயல்களோ நீண்ட காலம் பயன் தரும், கனிமரங்களைப் போல சுவை தரும். நாளை எனும் பாதை நமக்கான நம்பிக்கையான பாதையாக இருக்க வேண்டும் எனில் அறிவிலே தெளிவு வேண்டும். எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்துவிட வேண்டும். அப்படி திட்டமிடுகிற செயல்கள் எப்போதும் வெற்றிகளை மட்டுமே தருகின்றன. கடைசி நேரத்தில் பதட்டத்துடன் எச்செயலையும் செய்தல் கூடாது. எந்தெந்த காலங்களில் நாம் எதை செய்து முடித்துவிட வேண்டும் என்று நாட்குறிப்பேட்டில் எழுதி வைத்துக் கொண்டு செயல்பட்டால் சிறு சிறு செயல்களும் பெரிய செயல்களுக்கு உறுதுணையாக அமையும். காலத்தை நாம் நம் கைகளுக்குள் வைத்திருந்தால் வெற்றிகள் எப்போதும் நம் வசம்தான். நாள்தோறும் பின்பற்றும் கால அட்டவணை வெறும் பட்டியல் அல்ல, நாளைய தினத்திற்கான ஒளி விளக்குகள். இறுதி நேர பரபரப்பையும் குழப்பங்களையும் தவிர்க்க இது உதவும். எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையை தக்க வைத்திருந்தால் நாளை எனும் பாதை வாசனைமிக்க மலர்பாதையாக அமையும். எப்போதும் யாரையேனும் குறைகூறிக் கொண்டிருப்பவர்கள் எதிர்மறையான சிந்தனை உடையவர்கள், எல்லா கருத்துகளுக்கும் பொருத்தமில்லாமல் எதிர்கருத்துக்களை கூறிக்கொண்டிருப்பவர்கள், இவர்கள் நம் பாதையின் தடை கற்கள். இவர்களை கவனமாக தவிர்த்தால் நம் பாதை தெளிவாகும், பயணம் சிறப்பாக அமையும். நம் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் மதிப்பளிக்கும் நண்பர்களிடம்தான் நம் வெற்றிகரமான எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக, நாளை எனும் பாதை வெற்றி பாதையாக அமைய வேண்டுமெனில் தெளிவான திட்டமிடுதல், நம்பிக்கையான உழைப்பு, ஆரோக்கியமான சிந்தனை, மற்றவர்களையும் கொண்டாடும் இயல்பு, நல்ல நண்பர்களை பக்கபலமாக தக்க வைத்தல், நேர்மறையான எண்ணங்கள், நன்றி உணர்வுடன் எல்லோரையும் பாராட்டல், சான்றோர்களின் நட்பு, நேரத்தை சரியாக கடைபிடித்தல், எதிர்காலத்தின் மீது மட்டுமே கவனத்தை குவித்தல், இந்த பத்து முத்தான கருத்துக்களை செயல்படுத்தினால் நாளை என்னும் பாதை நம்பிக்கையூட்டும் சாதனை பாதையாக அமையும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

நேரம் 6:20. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மனம் கமலும் காலை தின்றல். இலக்கும் அதை சாதிப்பதற்கும் இடையில் பாலமாக இருப்பது நாம் கடைபிடிக்கும் ஒழுக்கம்.

நீங்கள் செய்யும் தர்மம் ஒருபோதும் உங்கள் செல்வத்தை குறைக்காது. நபிகள் நாயகத்தின் இந்த பொன்மொழியோடு காலை தென்றல் தரும். அடுத்த பாடல் எஸ் சரளா பாடியது.

தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இவற்றுக்கு மேலாக அன்பு, இவையே வெற்றிக்கான படிகள். சுவாமி விவேகானந்தரின் இந்த பொன்மொழியோடு நிகழ்ச்சியில் தொடரும். அடுத்த பாடல் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியது.

மேடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகளை தெரிந்து கொள்வோம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல், 6:55 சரண்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமை விளைக விளம்பரதார நிகழ்ச்சி, 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:30 கொஞ்சம் கிளி, 7:40 நம்மை சுற்றி, 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 சிறுவாணி சாரல், 10:02 இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம், 11:02 இன்றைய நேயர், 11:30 வண்ணப்பூக்கள் இலக்கிய சோலை, கண்ணன் தூது இலக்கிய பேருரை வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள். பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே கட்டிடக்கலை வல்லுநர் தாரா பிரசாத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பகல் 1:00 மணி ஒன்று மலர் ஒன்று, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, விளிம்பு நிலை மக்களுக்கான தொழில் முனைவோர் திட்டம் PM ஸ்மைல் திட்டம், பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே தஞ்சை நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் செஞ்சேரிமலை ஓவியர் கே நாகராஜன் மற்றும் எஸ் கவிதா ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். மதியம் 3:02 டீ டைம், 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 4:02 கெட் செட் கோ தி கேம் ஷோ, மாலை 5:00 சித்திர செவ்வானம், 6:00 பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை, 6:40 மாலை 6:30 இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே லீட்ஸ் ஹெடிங்லே மைதானத்தில் நடைபெறும் மகளிர் T20 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம் கேட்டு மகிழலாம். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 பண்பலையின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழுங்கள்.

நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் தென்சேரிமலை ஓவியர் கே நாகராஜன் மற்றும் எஸ் கவிதா ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன் பெறுங்கள்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:34. காலைத்தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்வது
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
3: திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் அமைந்த கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வருகின்ற 24/6/2026 அன்று காலை 10 மணி அளவில் செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு என்ற தலைப்பில் பயிற்சி நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சிக்கு கட்டணம் ₹590 செலுத்த வேண்டும். பயிற்சியில் பங்கு பெறும் விவசாயிகளுக்கு வெள்ளாடு வளர்ப்பு புத்தகம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். விருப்பமுள்ள விவசாயிகள் அரசு அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கட்டணத்தை நேரில் செலுத்த வேண்டும். இந்த பயிற்சியில் முதலில் கட்டணம் செலுத்தும் 30 நபர்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கப்படும். மேலும் இது பற்றி அறிய

0: அரசு அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 0421-2248-524 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு திருப்பூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். இனி ஈரோடு விற்பனை குழுவின் பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 17/6/2026 அதாவது இன்று தொடங்கி பிரதி வாரம் புதன்கிழமை தோறும் ஈரோடு மாவட்டம் ஈரோடு விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மாசிப்பட்ட பருத்தி மின்னணு தேசிய வேளாண் சந்தை ஈனாம் மூலமாக மறைமுக ஏல விற்பனை நடைபெறவுள்ளது. இம்மின்னணு ஏலத்தில் உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளி மாவட்ட மொத்த வணிகர்கள், அறவையாளை மற்றும் நூற்பாலை உரிமையாளர்கள் கலந்து கொண்டு கொள்முதல் செய்யவுள்ளதால் விவசாயிகளின் பருத்திக்கு போட்டி மூலமாக நல்ல விலை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அதே சமயம் விவசாயிகள் வெடித்து நன்கு மலர்ந்த பருத்தியினை அதிகாலை நேரத்தில் செடியிலிருந்து பறித்து நிழலில் நன்கு உலர்த்திய பின் அதில் கலந்துள்ள இலைச்சருகுகள், காய்ந்த சப்பை துண்டுகள், கொட்டுப்பருத்திகள் ஆகியவற்றை நீக்கிவிட்டு அதன்பின் ரகம் வாரியாக தனித்தனியே பிரித்து சுத்தமான சாக்குகளில் நிரப்பி ஏல விற்பனைக்கு கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலம் தங்களது விளைபொருட்களுக்கு சரியான எடை, போட்டி விலை, விற்பனை தொகையில் எவ்வித பிடித்தமுமின்றி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் தொகை வரவு வைக்கப்படும். எனவே விவசாயிகள் தேசிய வேளாண் சந்தையில் அதாவது ஈனாம் திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் கேட்டுக் கொள்கிறார்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் PM கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து தவணைத் தொகைகளை பெறவும், உரம் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களை பெறவும், தங்கள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மே 9 முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் நில விவரங்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. விவசாயிகள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் நில எண் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும். வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்கள் பொது சேவை மையங்களில் பதிவு செய்யப்படுகின்றன. விவசாய அடையாள எண் வைத்திருப்பவர்களுக்கு இனிமேல் ஆண்டுக்கு 6000 ரூபாய் PM கிசான் உதவித்தொகை, மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள், மானிய விலையில் உரங்கள் மற்றும் விதைகள், பயிர் காப்பீடு மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரணத் தொகைகள் போன்ற சலுகைகள் கிடைக்கும். எனவே விவசாயிகள் இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.
0: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026-27 ஆண்டிற்கான வகுப்புகள் அக்டோபர் 2 வாரத்தில் துவங்கப்படவுள்ளது. இந்த பட்டய படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வி தகுதியாக 10 வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ்வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கான கல்வி கட்டணம் 25,000 ரூபாய் மற்றும் விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் ஆகும். இந்த பட்டய படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதை கடை வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்களாகலாம். சுய வேலைவாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு இயக்குநர் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-003.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
0: 9940-903835
2: அல்லது
0: 8220-4694-59
2: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது DEE@TNAU.AC.IN என்ற மின்

0: அஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066313858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
2: கேளு.
4: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்னா என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னென்ன
5: தெரியுமா?
4: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
5: எப்பமா?
4: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
5: டோன்ட்
4: மிஸ் இட்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்கள் வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்கு தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே கட்டிடக்கலை வல்லுநர் தாரா பிரசாத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேரம் 6:44:30. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம்

0: இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும் மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏலியன் நகரில் G7 அமைப்பு உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சர்வதேச அமர்வில் நேற்று உரையாற்றிய அவர், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடல்சார் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலக நாடுகளை இணைக்கும் கடல்வழி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அனைத்து நாடுகளின் பொறுப்பு என்றும் அவர் கூறினார். எந்தவித அச்சமும் இன்றி மாலுமிகள் தங்களது பணியை செய்யக்கூடிய பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளைகுடா பகுதியில் நிலவும் மோதல்கள் நட்பு நாடுகளின் உயிர் மற்றும் உடைமை இழப்புகளுக்கு காரணமாக அமைந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக ஓமன் வளைகுடா பகுதியில் அமெரிக்க படைகளின் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணிபுரிந்த இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் கவலையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளிப்படுத்தினார். மேற்காசியாவில் அமைதிக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை வரவேற்பதாக கூறிய அவர், இத்தகைய மோதல்களுக்கு பேச்சுவார்த்தை, ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு மூலமே நிலையான தீர்வை காண முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். G7 அமைப்பின் மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு என்பது வெறும் அடையாளமாக மட்டுமின்றி மிகவும் முக்கியமான உத்திசார்ந்த நடவடிக்கையாக மாறியுள்ளது என்றும் அவர் கூறினார். மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மன்னர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே, கென்ய அதிபர் திரு வில்லியம் ரூட்டோ, ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டகைச்சி, எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபதே அல் சிசி, தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியூங் ஆகியோரை சந்தித்து பேசினார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின்போது இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிஜேபியுடன் ரகசிய உறவு வைத்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சி தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மதசார்பற்ற கட்சிகளின் ஒற்றுமைக்கு பாடுபடும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் அரசு நலத்திட்ட உதவிகளை நேற்று வழங்கி பேசிய அவர், அரசு பொறுப்பேற்ற பின்னர் கல்வி, சுகாதாரம் மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும் வகையில் அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும், அரசு நலத்திட்ட உதவிகள் தாமதமின்றி பயனாளிகளிடம் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுக கூறியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான திரு தங்கம் தென்னரசு, ஏராளமான வாக்குறுதிகளை தெரிவித்து ஆட்சிக்கு வந்துள்ள தாவேகா அதை நிறைவேற்ற முடியாது என்ற உண்மையை மறைப்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக கூறினார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு பொதுமக்கள் புதிய அரசுக்கு நிர்பந்தம் அளித்து வருவதால் மக்களின் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை திசை திருப்பவே வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை வரும் 18ஆம் தேதி கூட உள்ள நிலையில் அவசரமாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களுக்கு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதை மறைமுகமாக மக்களுக்கு உணர்த்தவே இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்,

திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. தற்போது இந்த அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் 4 அலகுகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 5வது அலகிற்கான அணு உலை அழுத்த கலன் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி பெற்ற பிறகு நேற்று நிறுவப்பட்டது. சுமார் 320 டன் எடையுள்ள பிரம்மாண்டமான அழுத்த கலன் சிறப்பு கிரேன் மூலம் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி பொருத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி

மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒருசில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றால் அந்நாட்டு அதிபர் திரு செலன்ஸ்கி மாஸ்கோவிற்கு வருகை தந்து நேரடியாக பேச்சு நடத்த வேண்டும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நிபுணர்களின் உயர்மட்டக் குழு வழங்கிய பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கான கால வரையறை கொண்ட செயல் திட்டத்தை தேசிய தேர்வு முகமை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கல்விக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு வலியுறுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். சமூக வலைதளத்தில் பெண்களை இழிவுபடுத்திய இருவர் கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலியருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வழங்கினார். அரக்கோணம், திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டயப் படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மொத்தமுள்ள 3 போட்டிகளில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று 1-0 என்ற புள்ளிக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. அர்ஜென்டினா அல்ஜீரியா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 9:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரியா ஜோர்டானை எதிர்கொள்கிறது. இன்றிரவு 10:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் காங்கோ அணியையும், நள்ளிரவு 1:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இங்கிலாந்து குரோஷியாவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும், மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரம் 6:55.
1: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
4: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விளைகா இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து குழந்தைகளுக்கானது. HFMD, அதாவது ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். கை, காலு, வாய் நோய் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் அண்டர் 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 5 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை அதிகமா எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வைரல் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபீவர், ரொம்ப வாயில அல்சர் வருது, ஸ்கின் எல்லாம் கை, கால், உள்ளங்கால், வாய் இதை எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வியாதி. இது வந்து பரவக்கூடிய ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்லலாம். இது வர்றதுக்கு

0: முக்கியமான ரெண்டு வைரஸ் இருக்கு, என்ட்ரோ வைரஸ் அப்புறம் A16 என்ற மோஸ்ட் காமனான ஒரு வைரஸ். இது ஸ்ப்ரெட் ஆகுறதுனால குழந்தைகளை எஃபெக்ட் பண்ற ஒரு பிரச்சனை தான். எந்த குழந்தைகளுக்குன்னு பாத்தீங்கன்னா 5 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை அதிகமா பாதிக்கும். கைகள் ப்ராப்பரா வாஷ் பண்ணலனாலும் எஃபெக்ட் ஆகும். இப்ப ஸ்கூல்ல டே கேர்ல எல்லாம் குழந்தைகளை விடுறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சூழல் இல்ல குழந்தைகளுக்கே எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கனாலும் டக்குன்னு எஃபெக்ட் ஆயிடும். இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, இது எப்படி டாக்டர் குழந்தைகளுக்கு வருதுன்னா எச்சில் மூலியமாவும், மூக்குல வந்து சளி வர்றது அது மூலியமா, மோஷன்ல கையெல்லாம் சரியா வாஷ் பண்ணாம வர்றது மூலியமா, இல்ல அந்த மாதிரி தும்பி அந்த இடத்துல இருக்கிற வைரஸ் கண்டாமினேட்டட் சர்ஃபேஸ் அது மூலியமாவும், நீங்க தும்புற டைம்ல காஃப்ல ஸ்னீசிங்ல இருக்கக்கூடிய டிராப்லெட்ஸ் மூலியமாவும் இது வந்து டிரான்ஸ்மிட் வந்து ஆகுதுங்க. இதோட அறிகுறிகள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீவர் இருக்கும், தொண்டை வலி இருக்கலாம், சரியா சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப சோர்வாவே இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா வாயில வந்து அல்சர் மாதிரி புண்ணு வரலாம், கை கால்கள் எல்லாம் வந்து சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டா இந்த என்ன வேர்க்குரு வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ரெட் கலர் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கலாம். அப்புறம் குழந்தைகள் பாத்தீங்கன்னா சில பேர் முழுங்கு கஷ்டமா இருக்கு, தொண்டை வலிக்குதுங்க, சோ மெயினா த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் இருக்கும் இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆனா. இது எப்படி நம்ம குழந்தைகளோட உடம்புல என்டர் ஆகுதுன்னா வாய் வழியாவும் இல்லன்னா மூக்கு வழியா, அதாவது சுவாசிக்கும் போது இல்லன்னா கைகள் கண்டாமினேட்டான கைகளை அப்படியே வாயில வைக்கும் போது என்ட்ரி ஆகுது. அது மூலியமா ரத்தத்துல போய் ரத்தத்துல இருந்து ஓரல் கேவிட்டிக்கு வந்து அது வந்து பிரச்சனைகள் எல்லாம் நிறைய கொடுக்குது. இது ஆக்சுவலா 7-10 நாளுக்குள்ளேயே தானா வந்து ரிசால்வ் ஆயிரும். அண்ட் ரொம்ப ஹை ஃபீவர் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை. இது வந்து லேப் இன்வெஸ்டிகேஷன்ல எப்படி டாக்டர் கண்டுபிடிக்குதுன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பெரிய லேப் இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லை. ஃபீவர் குறையாமலே இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் பிளட் கவுண்ட் பாருங்க, சி ரியாக்டிவ் புரோட்டீன் பாக்கலாம். இது வைரல் டெஸ்ட் அப்படின்றதுனால RT-PCR டெஸ்ட் கூட ஒரு டைம் எடுத்து பாத்துக்கலாம். நம்ம இதெல்லாம் வந்து டெஸ்ட் மூலமா நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்கு என்ன ஓரல் கேர் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். கைகளை ஒழுங்கா குழந்தைகளை வாஷ் பண்ண வைக்கணும், ஏன்னா குழந்தைகளையும் கேர்லெஸ்ஸா இருப்பாங்க, அது மூலமாவும் ஸ்ப்ரெட் ஆகும். சப்போஸ் ஃபீவர் எல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்பாஞ்ச் பாத் மாதிரி தண்ணியில முக்கி நீங்க வந்து உடம்பு ஃபுல்லா தொடச்சு விட்டீங்கனாலும் நல்லா ஃபீவர் குறையும். டயட்ல வந்து தயிர் சாதம் இல்லைன்னா கஞ்சி மாதிரி மட்டும் கொடுங்க, ஈஸியா ஜீரணமாகிற மாதிரி கொடுங்க, ஏன்னா வாயில எல்லாம் புண்ணு இருக்கிறதுனால நீங்க ரசம் சாதம் எல்லாம் கொடுத்தாலும் உங்களால சாப்பிட முடியாது. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு 5 வயது கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு கார்கிள் பண்ண தெரியும்ன்றது எனக்கு தெரியல. அப்படி பண்ணக்கூடிய குழந்தைகளா இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாய் கொப்பளிக்க சொல்லுங்க. நிறைய தண்ணி குடிக்க வைங்க, ஃபீவர் இருக்கிறதுனால டீஹைட்ரேஷன் ஆயிட்டே இருக்கும். இதுக்கு மேலேயும் ஃபீவர் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா வீட்டு வைத்தியங்கள் மட்டுமே சில வைரஸ் தொந்தரவுகளுக்கு பத்தாது. சோ நியர்பை கன்சல்ட் பண்ணி நீங்க வந்து தாராளமா மருந்துகள் எடுத்துக்கலாம். நம்மளோட ஆயுஷ் மருத்துவத்திலும் குழந்தைகளுக்கு ஃபீவர் கண்ட்ரோல் பண்றதுக்கும் அருமையான ஹோமியோபதி சித்த ஆயுர்வேத மருந்துகள் இருக்கு. சோ அது கொடுத்தாலும் ஃபீவரும் சரி, த்ரோட் இன்ஃபெக்ஷனும் சரி, உடம்புல வரக்கூடிய ரேஷஸும் சரி, ஈஸியாவே நம்மளால கண்ட்ரோல் பண்ணிட முடியும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
4: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று பகல் 11:30 வண்ணப்பூக்கள் இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் கண்ணன் தூது இலக்கிய பேரூரை வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள்.
5: இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு த ஷோ வித் மீ ஆர்ஜே நிஷா. இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. ஸ்டே டியூன்ட்.

0: la la la la la la la la la.
1: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல அடுத்தடுத்ததா மூணு பாட்டு கேட்டோம். வசந்த ராகம் திரைப்படத்திற்காக எம் எஸ் சுஷநாதன் இசையில எஸ் ஜானகி பாடினது, பாடலாசிரியர் வாலி. சரணாலயம் திரைப்படத்திற்காக எம் எஸ் சுஷநாதன் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியது, பாடலாசிரியர் வாலி. ரங்கா திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம், பாடலாசிரியர் வாலி. இன்றைக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோக்கான கேள்வி என்ன அப்படின்னா, 2026 G7 உச்சி மாநாடு பிரான்ஸ் நகர்ல நடக்குது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் எந்த நகர்ல நடக்குது அப்படிங்கறது தான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜா பதில்களை டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். அண்ட் அதே போல ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற எஃபி பேஜ்ல போஸ்டருக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பதில்களை டைப் பண்ணி அனுப்பலாம். மறுபடியும் கேள்வியை சொல்றேன், 2026 G7 உச்சி மாநாடு எந்த பிரான்ஸ் நகரில் நடைபெறுகிறது? நேரம் 7:14:35. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள், சென்னை என்று.

ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். இந்த மாநாட்டில் இந்தியாவும் பங்கேற்றுள்ள நிலையில் இரு தலைவர்களுக்கிடையே நடைபெறவுள்ள இந்த சந்திப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வாஷிங்டனில் இரு தலைவர்களும் சந்தித்து பேசிய பின்னர் முதல் முறையாக இப்போது சந்திக்கிறார்கள். பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது, பரஸ்பரம் நலன் சார்ந்த ஆசிய மற்றும் சர்வதேச முக்கிய பிரச்சினைகள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளனர். தற்போதைய உலகளாவிய சூழலில் சிக்கலான பிரச்சினைகளுக்கு சர்வதேச சமூகம் இந்தியாவை முக்கிய நாடாக கருதுவதால் சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் பங்களிப்பு மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று G7 உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக

0: பெற்ற சிறப்பு அமர்வில் உரையாற்றிய பிரதமர், சர்வதேச அளவில் சூரிய மின்சக்தியை அதிகரிப்பதற்காக இந்தியா ஏற்படுத்தியுள்ள கூட்டணி போன்ற நம்பிக்கை மிகுந்த ஒத்துழைப்பை அதிகரிப்பது அவசியம் என்று கூறினார். உயிரி எரிபொருள், பேரிடர் மீட்பில் ஒத்துழைப்பு போன்ற சர்வதேச கூட்டு செயல்பாடுகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற நடவடிக்கைகளை உருவாக்குவதன் மூலம் உலக நாடுகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். உலகமே ஒரு குடும்பம் என்ற தத்துவமே இந்தியாவின் சர்வதேச கூட்டணிகளுக்கு அடித்தளம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்று பிரதமர், ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் திரு ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வொண்டர்லேன், ஜெர்மன் சான்சலர் ஃப்ரீப்ரிச் மெர்ஸ் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுகள் நடத்தவுள்ளார். பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் உலகளாவிய சுகாதாரம் மற்றும் மேம்பாட்டிற்கான கூட்டு முயற்சிகளை G7 நாடுகள் அறிவித்துள்ளன. இதில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் இணைந்து செயல்பட உள்ளன. காங்கோ மற்றும் உகாண்டாவில் மீண்டும் பரவும் எபோலாவை தடுக்க, நோய் தொற்றை கண்டறிதல், எல்லை கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள இந்தியா, எகிப்து உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் இதற்கான தடுப்பூசி மற்றும் சிகிச்சை முறைகளை மேம்படுத்தவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயை தடுப்பது, ஆரம்பத்திலேயே கண்டறிவது மற்றும் தரமான சிகிச்சையை உறுதி செய்வது ஆகியவற்றில் கவனம் செலுத்த இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகளுடன் இணைந்து G7 நாடுகள் முடிவு செய்துள்ளன. புற்றுநோய் ஆராய்ச்சியில் நவீன தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்தவும் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளின் நிலையான மற்றும் வலுவான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க சர்வதேச அளவில் நிதி மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை தொடர G7 நாடுகள் உறுதிபூண்டுள்ளன. இந்த முன்னெடுப்புகள் உலக நாடுகளுக்கிடையிலான ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான கூட்டு முயற்சியாக அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்த திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தில்லி ஆகிய மாநிலங்கள் முன்வந்துள்ளன. ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் இந்த திட்டம் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். இந்த திட்டத்திற்கான நிதியில் 90% மத்திய அரசு மானியமாக வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 10% தொகையை 6 மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மின் உற்பத்தி தொடர்பான செலவுகளை ஹிமாச்சல பிரதேச அரசு ஏற்கும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெலிகிராம் செயலியில் இயங்கும் சில மோசடி கும்பல்கள் தங்களிடம் மறுதேர்வுக்கான வினாத்தாள் இருப்பதாக கூறி மாணவர்களிடம் 14,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை பணம் கேட்டு மோசடியில் ஈடுபட்டு வருகின்றன. இதுபோன்ற போலியான வாக்குறுதிகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. மறுதேர்வு வினாத்தாள் கசிந்தது என்ற செய்தியில் எந்த உண்மையும் இல்லை என்றும், தேர்வு மிகவும் பாதுகாப்பான முறையில் நடைபெறும் என்றும் அந்த அமைப்பு உறுதிபட கூறியுள்ளது. தேர்வு தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தை மட்டுமே மாணவர்கள் அணுக வேண்டும் என்றும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஹைதராபாத் அருகே உள்ள ஷம்ஷாபாத் நகர் உலகத்தரம் வாய்ந்த புல்லட் ரயில் மையமாக மாற்றப்படும் என்று தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்று இதற்கான செயல் திட்டங்களை அறிவித்த அவர், ஹைதராபாத் பெங்களூரு இடையே அமைக்கப்படவுள்ள அதிவேக ரயில் பாதையில் ஷம்ஷாபாத் பகுதியை மையப்படுத்தி நவீன உட்கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என்றார். சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் நல்லமலா வனப்பகுதியில் உள்ள மன்னனூர் மற்றும் சோமசீலா ஆகிய இடங்களுக்கு அருகே ரயில் நிலையங்களை அமைக்குமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். வாராங்கல் விமான நிலையத்தை பாரம்பரிய பெருமைகளுடன் அமைக்க வேண்டும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி கூறினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளாா்.

0: புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தாவேகா போட்டியிட்டால் காங்கிரஸ் ஆதரிக்கும் என்று கூறினார். தாவேகாவை திமுக குறைத்து மதிப்பிட்டதுதான் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் தோல்விக்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலின்போது கூட்டணிக்கு திமுக தலைமை வகித்ததால் தோல்விக்கும் அக்கட்சியே பொறுப்பு என்றும் திரு வைத்திலிங்கம் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டங்களை கரைக்கோடி மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் ஊடகங்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் மாவட்டத்தில் ஊடகவியலாளர்களுக்கு நேற்று நடத்தப்பட்ட பயிலரங்கில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்.
1: மக்களுக்கு தேவையான சில செய்திகள் கண்டிப்பாக லாஸ்ட் மைல் கனெக்டிங்ல கடைசி ஒரு மனிதனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் போய் சேரணும் அப்படின்னா உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அரசுடைய திட்டங்கள் எப்படி மக்களை போய் சேருது, என்னென்ன ரூபத்தில் போய் சேருது அப்படிங்கறத கொண்டு போய் சேரக்கூடிய உங்களுக்காக, அதனால இந்த செய்திகள் வந்து இடம்பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதற்காகவும் இந்த செய்திகள் எப்படி உருவாகி உங்கள்ட்ட வந்து சேருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த மாதிரி சென்சிட்டைசேஷன் ஒர்க் ஷாப் நம்ம பண்றோம். பிரிண்ட் மீடியா இருந்தும் கொஞ்சம் ஸ்பேஸோ அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீடியாவில் ஒரு டியூரேஷனோ கண்டிப்பாக அரசு செய்திகள் அரசு சம்பந்தமான வளர்ச்சி செய்திகளுக்கு இடம்பெற வேண்டும், நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக பாடுபட வேண்டும் என்பதான் என்னுடைய ரிக்வஸ்ட்.
0: இந்த நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு பாலமாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: சமூகத்தின் துடிப்பை அறியவும் அரசின் செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் மக்களின் எதிர்பார்ப்புகளை அரசிடம் எடுத்துச் செல்லவும் ஊடகங்கள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. நல்லாட்சிக்கு தேவையான விழிப்புணர்வையும் பொறுப்புணர்வையும் வளர்ப்பதில் ஊடகங்களினுடைய பங்களிப்பு அளப்பரியது. அவர்களுடைய செய்திகளும் ஆய்வுகளும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களும் தினந்தோறும் கவனத்துடன் வாசிக்கப்படுகின்றன. அவை நிர்வாகத்திற்கு வழிகாட்டும் கண்ணாடியாகவும் மக்களினுடைய மனநிலையை உணர்த்தும் திசைக்காட்டியாகவும் அமைகின்றன.
0: எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்க நாடுகள் எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்த வைரஸை கட்டுப்படுத்த நேற்று ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அந்நாட்டுடன் தொடர்புடைய பிற நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று உறுதியளித்தார். இதன் ஒரு பகுதியாக இந்தியா $10 பில்லியன் நிதியுதவியை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே 45 டன் மருத்துவ பொருட்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா கூறினார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் மணி 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம் ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
4: ரஷ்யோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்கு கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டில் கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
5: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
4: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
6: வெல்கம் பேக் டு தி ஷோ. 7:27 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்றைக்கு அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும்

பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சம் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமா 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமா 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை கேட்டோம். ஸ்டே டியூன்ட்.

0: கேட்ட பாட்டு வசந்த அழைப்புகள் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. பாடலை எழுதி இசையமைத்தவர் ராஜேந்தர். நேரம் 7:33. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் தொடர்வது
1: குட் மார்னிங் மக்களே, இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கொஞ்சம் கிளி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த கிளி பறந்து வந்து பேச போகுது அப்படின்னு கேப்போமா? குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்.
1: உங்க பேர் என்ன தங்கம்?
2: தர்ஷா.
1: தர்ஷா குட்டி, கியூட்டா இங்க எல்லாம் அழகா பொட்டு வச்சிருக்கீங்களே, இந்த கண்ணுக்கு பக்கத்துல எல்லாம் யாரு வச்சு விட்டா?
2: அம்மா.
1: உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா?
2: பிடிக்கும்.
1: சரி, இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க?
2: இட்லி.
1: இட்லி சாப்பிட்டீங்களா? இந்த டிரெஸ் ரொம்ப கியூட்டா இருக்கே, யாரு வாங்கி கொடுத்தா?
2: அம்மா.
1: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கா உங்க கூட?
2: அம்மா, அப்பா,
1: வேற
2: தாத்தா, பாட்டி.
1: உங்க வீடு எங்க இருக்கு?
2: அந்த பக்கம் இருக்கு, சீன பக்கம், கோயில் பக்கம்.
1: உங்ககிட்ட ஒரு ரகசியம் கேக்குறேன், சொல்லுவீங்களா?
2: என்ன ரகசியம்?
1: நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை பல்லு சொத்தையா இருக்கு?
2: சொத்த பல்ல இல்ல.
1: சமத்து குட்கள் தானே நீங்க? சரி, எதுக்காக கிளாப் பண்ணாங்க?
2: எனக்கு சொத்தப்பல்ல இல்ல.
1: அதனாலயா?
2: ஆமா.
1: சரி, உங்களுக்கு எத்தனை நாள் லீவ் வரும் ஒரு வாரம்?
2: சாட்டர்டே சண்டே.
1: இந்த ரெண்டு நாள்ல என்னெல்லாம் பண்ணுவீங்க பாப்பா?
2: வீட்டுல ஜாலியா விளையாடுவேன்.
1: வேற எங்கெல்லாம் போவீங்க லீவ் அப்போ?
2: கோவிலுக்கு போவோம், பார்க்கு போவி விளையாடுவோம், ஜாலியா விளையாடுவோம். வீட்டுல அக்கா கூட விளையாடுவோம்.
1: அக்கா பேர் என்ன? நீங்களும் சேர்ந்து என்னெல்லாம் விளையாடுவீங்க வீட்டுல இருக்கிறப்போ? என்ன டாய் எல்லாம் இருக்கு
2: உங்ககிட்ட?
1: என்னெல்லாம் சமைப்பீங்க நீங்க?
2: தோசை, பிரியாணி சமைப்போம்.
1: சரி, எப்படி பண்ணணும் தெரியுமா பிரியாணி உங்களுக்கு?
2: பண்ண தெரியும். ஏலக்காய், கிராம்பு, பட்டர், அப்ப வெஜிடபிள்ஸ், டொமேட்டோ, ஆனியன், கொரியாண்டர் இது நான் போடுவோம். அப்புறம் தண்ணி ஊட்டணும், அப்புறம் அரிசி போடணும். பிரியாணி லேடி
1: சொல்றப்பவே சாப்பிட்ட மாதிரி இருக்கு. யாருக்கெல்லாம் கொடுப்பீங்க நீங்க சமைச்சு?
2: அப்பாக்கு கொஞ்சம், அம்மாக்கு கொஞ்சம், எனக்கு அக்காக்கு.
1: இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
2: அப்பாச்சி
1: சொல்லுங்க.
2: வேற ரைம்ஸ்?

0: வேணா பாட்டுக்கோ பணமெல்லாம் வாங்கிக்கோ, சில்லறையா மாத்திக்கோ, சிலுக்கு பைய போட்டுக்கோ, சிலுக்கு சிலுக்கு ஆத்துக்கோ.
1: சூப்பர் கியூட்டா இருந்துச்சு, ரொம்ப அழகா பாடினீங்க. உங்ககிட்ட நிறைய லோலாக் எல்லாம் இருக்கா? லோலாக்குன்னா என்னது?
0: தோடு.
1: கலர் கலரா வச்சிருக்கீங்களா?
0: நிறைய வச்சிருக்க.
1: சம்மல்ல. சரி, இப்ப குட்டி பாப்பாவா இருக்கீங்கல்ல, தர்ஷா தங்கம், நீங்க பெரியவங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போறீங்க?
0: போறேன்.
1: ஓ, டீச்சர் ஆக போறீங்களா?
0: ஆமா, போறேன்.
1: எதுக்காக உங்களுக்கு?

0: டீச்சர் ஆகணும் அப்படின்னு தோணுது?
1: எல்லாருக்கும் பாட சொல்லி ஃபார்மட் கொடுக்கணும், ஸ்டிக் போடணும், கடை அடிக்கணும்.
0: ரொம்ப அழகா பேசுனீங்க, ரொம்ப அழகா பாட்டு பாடுனீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல ஆசிரியரா வர்றதுக்கு எஃப்எம் சார்பா வாழ்த்துக்கள்.

0: பேபி தர்ஷா கூட ரொம்ப அழகா பேசினாங்க ஆர்ஜே லட்சுமி தேவி.
1: இன்று
2: உலக பாலைவனமாதல் மற்றும் வறட்சி எதிர்ப்பு தினம். உலகெங்கிலும் உள்ள மொத்த நிலப்பரப்பில் 40% வரை சீரழிந்துள்ளதாக கூறப்படும் நிலையில், உணவு மற்றும் நீர் பாதுகாப்பை உறுதி செய்யவும் மக்களின் ஒத்துழைப்போடு நிலங்களை சீர்படுத்தி நிலையான நீர் மேலாண்மையை வலியுறுத்தும் வகையிலும் வறண்ட நிலச்சமூகங்கள், கால்நடை வளர்ப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தும் விதமாகவும் ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டு ஆண்டுதோறும் June 17 இந்நாளில் உலக பாலைவனமாதல் மற்றும் வறட்சி எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலக அளவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கும் மேய்ச்சல் நிலங்களை சீரமைக்கும் வகையில் இந்த ஆண்டு மேய்ச்சல் நிலங்கள் அங்கீகரிப்போம், மதிப்போம், மீட்டெடுப்போம் என்கிற மையக்கருத்தில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: இன்று

0: கேட்ட பாட்டு பாடு நிலாவை திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் மனு கே எஸ் சித்ரா பாடியது. 7:43 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, 2026 G7 உச்சி மாநாடு எந்த பிரான்ஸ் நகரில் நடைபெறுகிறதுன்னு கேட்டிருந்தோம். ஸோ யார் யாரெல்லாம் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சிறுமுகை சோமு, கலைவாணி, கோணமலை ஆனந்தன், வி பிரபு ராஜபாளையம், அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் பெரம்பலூர்லேருந்து, வி ஐயனார் முதுக்குடியிலிருந்து, சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரியிலிருந்து, அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, சண்முக சுந்தரம் விநாயகபுரம் கோவை, ஆலங்கொம்பு தண்ணீர்த்தடம் விஜயகுமார் உமாமகேஸ்வரி, ஜெய் ரித்விக், கனிஷ்க் அபினவ், பீடம்பலி வாசுதேவன், கணேஷ் சிறுமுகை, கோவை மேட்டுப்பாளையம் ஜோதி ரமேஷ், கணக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், கல்பனா மகேஸ்வரர், கிருத்திகா பிரணாப், தொடர்ந்து கோவை காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், ராமகிருஷ்ணன் கொல்லுமங்கொண்டானிலிருந்து, வீரதுரை அரியலூர்லிருந்து, குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து, ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய் மீனாட்சி, மணிநகரம் மதுரையிலிருந்து, பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன், புலவுப்பாளையம் ஆனந்தமுருகன், திருப்பூர் கணபதிபாளையம் யசோதா கோவிந்தராஜ், நங்கவல்லி ராஜாராம், அன்புராணி, செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா சிவசாமி, சண்முகநகர் மூக்கனூர் பகுதியிலிருந்து, ஜே கிருஷ்ணாபுரம் சகானா, ஆதி நெபுலா, யோக வர்ஷினி, முல்லைநகர் ரகுராமன் கோயம்புத்தூர்லேருந்து, பழனிசாமி காளியப்பன் பாளையம் ஈரோடு மாவட்டம்லேருந்து, பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்தம்பட்டியிலிருந்து, பார்வதி கணபதி கோவையிலிருந்து, அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்லேருந்து, மனோகரன் கரையாம்பாளையம்லேருந்து, வாணி லட்சுமி முத்துகிருஷ்ணன் அவினாசியிலிருந்து, சூலூர் கோயம்புத்தூர் கணேஷ் மூர்த்தி, பெரியகானூர் கலைமணி, அறந்தாங்கி விஸ்வம், காளிப்பாளையம் திருப்பூர்லேருந்து, அவங்க கூடவே வைத்தீஸ்வரன் சாந்தி நந்தினி பதில் சொல்லியிருக்காங்க. மனோ கிரிஷ் ரெட்ஃபீல்ட்ஸ்லேருந்து, ராயப்பன் ரெஜி ஜெஃப்ரி, ரீனா பாப்பா, கேஜி சாவடி கோவையிலேருந்து, அவினாஷி பிரபு தேவி, ஸ்ரீ சாய் பதில் சொல்லியிருக்காங்க. எவின் கூடவே செந்தில்குமார் தாராபுரம்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேர்கள் பதில் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நேரம் கருதி சில பேரோட பெயர்களை படிச்சிருக்கோம். தொடர்ந்து பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன், கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் அடுத்ததா
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: புவியியல் அமைப்பு என்பது ஒரு பகுதியின் இயற்கை தோற்றம், நில அமைப்பு, காலநிலை, நீர்நிலைகள் மற்றும் இயற்கை வளங்களை உள்ளடக்கியதாகும். இந்த அமைப்புகளே அந்த பகுதிகளின் இயற்கை வளம், பொருளாதாரம், கலாச்சாரம் மற்றும் மக்களின் வாழ்க்கை முறையை நிர்ணயிக்கின்றன. மலைகள், சமவெளிகள், பள்ளத்தாக்குகள், பாலைவனங்கள், ஆறுகள், ஏரிகள், கடற்கரைகள் மற்றும் காடுகள் ஆகியவை முக்கியமான புவியியல் அமைப்புகளாகும். இமயமலை போன்ற உயரமான மலைத்தொடர்கள் இயற்கை அரணாக விளங்கி நாட்டின் பாதுகாப்பிற்கும் உதவுகின்றன. மேலும் மலைப்பகுதிகள் பல ஆறுகளின் பிற

0: பிறப்பிடமாகவும் உள்ளன. ஆறுகள் மனித நாகரிகத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குடிநீர், விவசாயம், மின்சார உற்பத்தி மற்றும் போக்குவரத்து போன்ற தேவைகளுக்கு ஆறுகள் பயன்படுகின்றன. காடுகள் உயிரினங்களின் வாழிடமாக விளங்குகின்றன. அவை மழையை பெற உதவுவதோடு காற்றின் தரத்தை மேம்படுத்தி சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கின்றன. பல அரிய வகை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் காடுகளில் வாழ்கின்றன. பாலைவனங்கள் குறைந்த மழைப்பொழிவு பெறும் பகுதிகளாக இருந்தாலும் அவற்றிற்கும் தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்பு உள்ளது. ஒட்டகம் போன்ற விலங்குகளும் வறட்சியை தாங்கும் தாவரங்களும் பாலைவனங்களில் காணப்படுகின்றன. கடற்கரை பகுதிகள் மீன்பிடி, வணிகம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவுகின்றன. துறைமுகங்கள் மூலம் உலக நாடுகளின் வணிக தொடர்புகள் ஏற்படுகின்றன. இதனால் பொருளாதார வளர்ச்சி மேம்படுகிறது. புவியியல் அமைப்புகள் ஒரு நாட்டின் காலநிலை, மக்கள் தொகை பரவல், தொழில் வளர்ச்சி மற்றும் விவசாய முறைகளை தீர்மானிக்கின்றன என்று நம்பப்படுகிறது. வளமான சமவெளிகள் விவசாயத்திற்கு ஏற்றதாகவும், மலைப்பகுதிகள் தேயிலை மற்றும் காபி சாகுபடிக்கு ஏற்றதாகவும் உள்ளன. தனித்துவமான புவியியல் அமைப்புகள் மனித வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இயற்கை வளங்களையும் புவியியல் அமைப்புகளையும் பாதுகாப்பது நிலையான வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமாகும். அவற்றை சரியாக பயன்படுத்தி பாதுகாப்பதன் மூலம் எதிர்கால தலைமுறைகளுக்கு வளமான உலகை வழங்க முடியும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: கேட்ட பாட்டு நந்தவன திரு திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் மனோ எஸ் என் சுரேந்தர், அருண்மொழி, ஸ்ரீலேகா, தேவி நேத்தியர் பாடியது.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: 7:55 தொடர்வது சேவை செய்திகள். கோவை கீரணத்தம் மற்றும் அலைன்ஸ் மால் துணை மின்நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெறுவதால் இன்று 17 ஜூன் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் தடைபடும் மற்றும் காலப்பட்டி துணை மின் நிலையம், விளாங்குறிச்சி துணை மின் நிலையத்திலும் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்படும். ஆயாச்சு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கு நம்ம ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம் இல்லையா, G7 மாநாடு 2026 G7 உச்சி மாநாடு எந்த பிரான்ஸ் நகரில் நடைபெறுது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ ஃபேஸ்புக்லேயும் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க. சங்கர ஸ்ரீனிவாசன், தமிழ் தென்றல், சுப்பிரமணியம், அல்லிநகரம் எஸ் மகாதேவன், பிரபு, வீரா ராஜபாளையம்லேருந்து, கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன், தேனா மணிகண்டன் தென்பொன்முடியிலிருந்து, ஜெயமனோகரன் நடராஜன், சந்திரசேகர் மணவையிலிருந்து, வெலிங்கிரி கருமத்தம்பட்டியிலிருந்து, உமா கணேஷ் சிறுமுகை, ஜஸ்டின் திரவியம், ஆனந்தன் அஜய், பூபாலன் பள்ளப்பாளையம், சோமு கலைவாணி சிறுமுகையிலிருந்து, கலை ஹேமா, நாகேந்திரன், யதுநந்தனன், பாபு முள்ளக்காடிலிருந்து, சந்தோஷ்குமார் சாமி செட்டிப்பாளையம், கிருஷ்ணராஜ் செங்கல்பட்டு, ரமணி வில்வம், கோவிந்தராஜ், சாய் பவி சண்முக சுந்தரம் மதுரையிலிருந்து, பண்ணைபுரம் மணிகண்டன், விஜயகுமார் ஆலம்கொம்புலிருந்து, பூபாலன் அண்ட் தொடர்ந்து நிறைய நேர்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. அண்ட் வாட்ஸ்அப்பில் இன்னும் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்கீங்க. அவங்களுடைய சில பெயர்களை படிச்சிடலாம். எல்லாருடைய பேரும் நேரம் கருதி படிக்க முடியாதனால சில பெயர்களை படிக்கலாம். அய்யநகர் கேன்பாளையம், பேச்சிமுத்து, கீதா வெங்கடேஷ், சத்தியமங்கலம், ஜமீனுத்துக்குளி, துரைசாமி, தொட்டம்பாளையம், கோகிலா பழனிசாமி, நடராஜ், சாந்தி, பொள்ளாச்சி, ரமண முதலிப்புதூர், சண்முக சுந்தரம், பாரதி

காளிங்கம் கலிவலசு, கன்னம்பட்டி சண்முகானந்தம், சதீஷ்குமார் கோவனூர், குள்ளாக்கப்பாளையம் சௌந்தர்யா நவீன்குமார், ஜெகநாதன் பூலக்கட்டுப்பாளையம், சிறுமுகை வெள்ளிக்குப்பம்பாளையம், மஞ்சுளா தர்ஷன், கீதா சங்கரேஸ்வரன், இன்னும் நிறைய நேர்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஸோ கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, ஏவியான் லே பெயின் அப்படிங்கிறது தான் பிரான்சினுடைய நகர். இந்த நகரத்தில் தான் 2026 G7 குரூப் ஆஃப் 7 இந்த உச்சி மாநாடு நடைபெறுது. அதுவும் ஜூன் 15 தேதியிலிருந்து 17 தேதி வரைக்கும் இந்த மாநாடு பிரான்ஸில் நடைபெறுது. ஸோ G7 அப்படின்னா அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் இணைந்து உருவாக்கிய அமைப்பு தான் இந்த G7 குரூப் ஆஃப் 7. ஸோ இந்த உச்சி மாநாடு ஜூன் 15 17 வரைக்கும் ஏவியான் லே பெயின் அப்படிங்கிற பிரான்சினுடைய நகரத்தில் நடைபெறுது. பதில் சொன்ன எல்லா நேயர்களுக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே நிஷா. நன்றி நேர்களே.

0: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டயப் படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேக கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலி அருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் காலை 8 மணி 2 நிமிடம். குட் மார்னிங் மக்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ல பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்றதுக்காக நிகழ்ச்சியில் உங்களுடன் லட்சுமி தேவி.

0: என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். மனோஜ் பத்நாயக்குடைய இசையில சுஜாதா மோகன், கே பிரபாகர், எஸ் என் சுரேந்தருடைய வாய்ஸ்ல பொன்னியின் செல்வனுடைய வரிகள்ல. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வர ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
4: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000-க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
5: வழங்குகின்றன. बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
4: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: நம்ம ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் இப்போ 8:09. ஓகே, உங்க வாட்ச்லயும் மொபைல்லையும் டைம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கரெக்டான டைம் தான் சொல்லிருவீங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் எல்லா இடத்துலயும் ஒரே நேரமே இரு, நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம நேரத்தை மாத்திக்கலாம் இல்லையா, நமக்கு தோது படுறப்போ அப்படின்ற மாதிரி எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? ஓகே, இதோடைய பியூட்டிஃபுல்லான ஹிஸ்டரி ஒன்று இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த உலகத்தையே ஆட்டு வைக்கிற GMT அதாவது கிரீன்விச் மீன் டைம் பத்தி தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரி ஒன்று ஷேர் பண்ண போறோம். 19th century ஆரம்ப கால பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல டைம் ஜோன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு ஊர்லயும் சூரியன் தலைக்கு நேரா வச்சு எப்ப வருதோ, அப்புறம் வந்து சூரியன் தலைக்கு கீழே வந்து எப்ப வருதோ, அந்த மாதிரி, அதாவது நிழல் படம் இல்லையா, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு நேரம் இருந்துச்சு, அவங்க இஷ்டத்துக்கு எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. லண்டன்ல ஒரு டைம் இருக்கும், பக்கத்து ஊர்ல வேற ஒரு டைம் இருக்கும், நம்ம ஊர்ல பாக்குற மாதிரியே தான் இருக்கும். அப்போ என்னாச்சு அப்படின்னா, அப்பதான் ஒரு மிகப்பெரிய புரட்சி வந்து ரயில்வே நெட்வொர்க் அப்படின்றது வந்துச்சு. அது வந்து ரொம்ப பெரிய புரட்சி அப்படின்னே சொல்லலாம். வேகமா ட்ரெயின் எல்லாமே ஓட ஆரம்பிச்சிச்சு. அங்கதான் மிகப்பெரிய குழப்பம் வருது. இந்த ஊர்ல இருந்து இந்த ட்ரெயின் வந்து இந்த நேரத்துக்கு அவங்க கணக்குப்படி கிளம்பும், அதே மாதிரி அடுத்த ஊர்ல இருந்து வேற ஒரு கணக்குப்படி கிளப்புறப்போ அங்க ஒரு செம்ம குழப்பம் வருது. இதுக்கு ஒரு முடிவு வேணும் இல்லையா, இதனால நிறைய ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்துட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த குழப்பத்துக்கு ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 1847 பிரிட்டன் ரயில்வே என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாருமே ஒன்னா சேர்ந்து யோசிக்கிறாங்க. லண்டன்ல இருக்கிற கிரீன்விச் விநாயகம் இருக்கு இல்லையா, அங்க வந்து சராசரியா சூரிய நேரத்தை, அதாவது கிரீன்விச் மீன் டைம் அப்படின்றத ஒட்டுமொத்த நாட்டுக்குமே பொதுவான நேரமா மாத்தியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ரயில்வே டைம். ஆரம்பத்துல மக்கள் இதுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, ஏத்துக்கல. ஒரு சில ஊர் கடிகாரங்கள்ல 2 முட்கள் வந்து ஒன்னா இருந்துச்சாம், அதாவது வேற வேற மாதிரியும் வச்சிருந்தாங்க, ஒன்னாவும் வச்சிருந்தாங்க சில ஊர்கள்ல. அதுக்கப்புறமா 1880 தான் ஒரு சட்டம் போடுறாங்க, எல்லா ஊருக்கும் ஒரே நேரம் தான், எல்லா நாடுகளும் இதை பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 1884 உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து GMT கோட்டைய உலகத்தோட மைய புள்ளி, அதாவது 0° லாங்கிட்யூட்டை வந்து நம்ம மாத்தி வைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய 24 மணி நேரம் ஜோனை வந்து இவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. நம்ம வாட்ச்ல காட்டக்கூடிய இந்த சின்ன விஷயம் நேரம், அதாவது நேரம் பெரிய விஷயம் தான், ஆனா அதை கணக்கு பண்றோம் இல்லையா, அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஹிஸ்டரி இருக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய விபத்துகளும் காரணமா இருக்கு அப்படின்றதுதான். ஸோ ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இப்போ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 8:11.

0: Haaland netted twice to make his World Cup debut special. The scoreline now put Norway top of Group I. Earlier, France defeated Senegal 3-1 in the opening game of Group I of FIFA World Cup 2026. India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall today at isolated places over sub-Himalayan West Bengal and Sikkim. Moderate to heavy rainfall is expected during the day over parts of Assam, Meghalaya, Bihar, Kerala and Mahe. And now for a look at today's newspapers. It's over to Tanvi Khurana.
1: Thank you, Sarabjit. Most newspapers today open with the details of the G7 in France, addressing an outreach with Trump present, Modi flags seafarers' safety at G7 is the lead in the Hindustan Times. The Indian Express informs government bans Telegram until 22nd of June in bid to secure NEET retest. The Statesman in its editorial piece captioned, "Peace without peace," writes, "The announcement of a framework agreement between the United States and Iran has understandably been greeted with relief. Oil prices have retreated from their wartime highs, stock markets have rallied and governments dependent on Gulf energy supplies have welcomed what appears to be a retreat from the edge. But relief is not the same as resolution. For weeks, the conflict demonstrated how a regional confrontation can swiftly become a global economic problem." The Delhi Tribune says to curb pollution, Delhi may soon allow only BS6 vehicles. And finally, with the weather being benevolently pleasant on Tuesday, the Statesman has captured a picture of people relaxing under the shade of trees on the lawns near India Gate. And with that, it's back to you, Sarabjit.
0: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls on all nations to ensure security of global maritime routes and protect seafarers from conflict-related threats. Prime Minister Modi to meet US President Donald Trump on the sidelines of G7 summit in Avion, France today. Himachal Pradesh, Uttarakhand, Delhi, Uttar Pradesh, Haryana and Rajasthan reach consensus on implementation of long-pending Kishau Dam project to revive Yamuna River. National Testing Agency warns candidates against fake NEET re-exam paper leak claims. IMD issues orange alert for heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim today. And in men's cricket, India to take on Afghanistan in second ODI of three-match series in Lucknow this afternoon. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்
3: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சிக்குள்ள நம்ம வந்தாச்சு. நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம், அருமையான பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம எல்லாருமே இதை உணர்ந்திருப்போம்ல, ஒரு இதமான உணர்வு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த சங்கு, பெரிய சங்கு இருக்கு இல்லையா, அந்த சங்கு நம்மளுடைய காதுகளுக்கு பக்கத்துல வச்சு கேட்கிறப்போ என்னமோ நம்ம கடலுக்குள்ளேயே நிக்கிற மாதிரியோ, கடலுக்கு அப்படியே அந்த அலைய ரசிச்சுட்டு இருக்கிற மாதிரியே ஒரு சவுண்ட் நம்ம உணர்வோம் இல்லையா. அது எதுக்காக அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, சங்குடைய ஓடு வந்து ஒரு சிறந்த அதிர்வு பெட்டி போல செயல்படுதாங்க. நம்ம எவ்வளவு அமைதியான அறையில இருந்தாலுமே காற்றுடைய ஒரு மெல்லிய பின்னணி சத்தம் எப்பவுமே நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபேன் சத்தமா இருக்கலாம், எங்கேயோ ஓடக்கூடிய ஒரு பாட்டு சத்தமா இருக்கலாம், இல்ல அப்படின்னா பக்கத்து சந்தில போகக்கூடிய ஒரு ஹார்ன் சத்தமா இருக்கலாம். இப்படி இந்த மாதிரியான மைன்யூட்டான சத்தத்தையும் நம்மளுடைய மூளை வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரிதான் சங்கினுடைய கடினமான வளைந்த உட்புற சுவர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சத்தங்கள் எல்லாமே உள்ள நுழைத்து ஒன்றொன்ற மோதி எதிரொலிக்குதாங்க.

சுயம்வரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். சிற்பியுடைய இசையில பழனி பாரதியுடைய வரிகளில் ஹரிஹரன் சுஜாதா மோகனுடைய குரல்ல ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். இன்று காலை 8:50-க்கு

ஸ்டாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். கேட்க மறக்காதீங்க. ஓகே, இந்த வேர்ட் ஃபேமிலி ட்ரீ அப்படின்னா உங்க எல்லாருக்கும் என்ன நினைவுல வரும்? ஃபேமிலி ட்ரீனா அடுக்கடுக்கா நம்மளுடைய அப்படியே எல்லாரையும் வரைவோம், இல்லை அவங்களுடைய பேரை வந்து எழுதுவோம் இல்லையா? ஒருத்தர் இருக்காருங்க, இவர் யாரு அப்படின்னா ஜாங் ஹுவான். இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தன்னுடைய முகத்துல கருப்பு பேனா மையால வந்துட்டு ஃபேமிலி ட்ரீயை வந்து எழுதிட்டு இருக்காரு. ஃபேமிலி ட்ரீ அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலியை பத்தி மட்டுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்ல, இது எப்போ நடந்திருக்கு? 2000 நடந்திருக்கு. ஒரு நாள் முழுக்க அவருடைய முகத்துல சீன எழுத்துக்கள், கதைகள், பெயர்கள் இப்படின்னு பல விஷயம் எழுதப்பட்டிருக்கு. எழுத எழுத எழுத அந்த நாளுடைய முடிவுல என்னாயிருக்கு, அவருடைய முகம் முழுக்க அப்படியே கருமை நிறமா மாறியிருக்கு. சும்மா அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கருவிழி, அந்த கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் வந்து பல்லு, சிரிக்கிறப்போ பேசுறப்போ பல்லு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. மற்றபடி முகம் முழுக்கவே அப்படியே வந்து கருப்பா மறைஞ்சிருக்கு. ஓகே, இதுல இருந்து இவர் என்னங்க சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளை பத்தி மற்றவங்க சொல்றதும் நம்புவதும் இதெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய அடையாளத்தையே மாத்திடுது, நம்ம யாருன்ற உண்மையான அடையாளத்தையே மறைத்திடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த 2026 இந்த ஃபேமிலி ட்ரீ, அதாவது ஜாங் ஹுவான் வந்து இவருடைய வரைஞ்சார் இல்லையா, இது ஒரு மிக சிறந்த புகழ்பெற்ற படைப்புகள்ல ஒன்னா கருதப்படுது. பல அருங்காட்சியங்கள்ல, மெட்ரோபாலிட்டன் மியூசியம் ஆஃப் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி பெரிய மதிக்கத்தக்க அருங்காட்சியங்கள்ல வந்து இதை வந்து காட்சி பொருளாம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இது 2000 நடந்திருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா 2005 இவர் என்ன பண்ணிருக்காரு, கோயில்கள்ல வந்து ஊதுவத்தி நம்ம வந்து ஏத்துவோம் இல்லையா, அந்த சாம்பல் எல்லாமே எடுத்து அதுல ஒரு மிகப்பெரிய புத்தர் சிலையை வந்து உருவாக்கியிருக்காரு. அதுல இருந்து சில ஓவியங்களையும் உருவாக்கியிருக்காரு. இந்த சாம்பல்ல வந்துட்டு மக்களுடைய பிரார்த்தனைகள், அதாவது ஊதுபத்தி சாம்பல்ல மக்களுடைய பிரார்த்தனைகள் இருக்கு, நம்பிக்கை எல்லாமே கலந்திருக்கு. இருந்தாலும் மெதுவா உதிர்ந்து போகக்கூடிய வகையில தான் அந்த சிற்பம் வந்து உருவாக்கப்பட்டு இருக்கு, அந்த சிலை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்றது, இங்க எதுவுமே நிரந்தரம் இல்ல, காற்றில் எல்லாமே கரைஞ்சு போகும், மறைஞ்சு போகும் அப்படின்ற ஒரு ஆழமான கருத்தை நமக்கு சொல்றதா வந்து இவருடைய, அதாவது ஜாங் ஹுவானுடைய சிற்பங்கள், சிலைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு.

0: மணி சர்மாவுடைய இசையில பா விஜயோடைய பாடல் வரிகளில் பாடல் கேட்டோம். காதல் ஆரோரம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் சாய்ஷ்வன் மகாலட்சுமி ஐயருடைய குரல்ல நரசிம்ஹா திரைப்படத்துல இருந்து.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விழுக.
2: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்கு நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
5: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
6: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இந்த போலார் கரடிகள்லாம் பாத்திருக்கீங்களே, அதனுடைய முடி ரொம்ப வந்து வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும். தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா பொசு பொசுன்னு இருக்கும்ல. ஆனா ஆச்சரியம் என்ன, உண்மை என்ன அப்படின்னா, துருவ கரடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போலார் பியர்ஸ் வந்து முடி வெள்ளையா தெரிந்தாலும் உண்மையில அந்த முடிகள் வந்து வெளிப்படையான, அதாவது டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூட இருக்கு. உள்ள வந்து அந்த முடிக்கு உள்ள பாத்தீங்க அப்படின்னா காலியான குழாய் போன்ற அமைப்பை கொண்டிருக்கு. இதனால என்ன ஆகுதுங்க அப்படின்னு கேட்டோம்னா, சூரிய ஒளி அந்த முடிகள் மேல பட்டு சிதறுவதால அது நமக்கு வெள்ளை நிறமா தெரியுது அப்படின்றதா உண்மை. அதன் தோல் மட்டும் கருப்பு நிறத்துல தான் இருக்குமா. இந்த கருப்பு தோல் சூரிய வெப்பத்தை அதிகமா உறிஞ்சி ஆர்க்டிக் மாதிரியான கடுமையான குளிர் இருக்கக்கூடிய பகுதிகளையும் தன்னுடைய உடலை, அதாவது அந்த போலார் பியர்ஸுடைய உடலை வந்து வெப்பமா வைத்துக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாம துருவ கரடிகளுடைய தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தடிமனான கொழுப்பு இருக்கு இல்லையா, ஒரு அடுக்கு மாதிரி பறிஞ்சிருக்கும் இல்லையா, இது வந்து எவ்வளவு குளிர் இருந்தாலும் தன்னை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக இந்த இயற்கையை அது கொடுத்திருக்கக்கூடிய தகவமைப்பு தான். பனிக்கட்டி அப்படியே நிறைந்த கடல்ல இருந்தாலும் அதனால எளிமையா வந்து நீந்த முடியுது, நடக்க முடியுது அப்படின்றதா உண்மை.
7: ரசா
8: தத நீ அவ சுடாத.

0: சபை கிருஷ்ணாஜுடைய வாய்ஸ்ல பாடல் கேட்டோம். தேவாவுடைய இசையில நினைவிருக்கும் வரை திரைப்படத்துல இருந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல இனி கேட்கலாம்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ரெண்டு பேர் சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கிறப்போ குறுக்க புகுந்து தொந்தரவு பண்றதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, அது ரொம்ப இடைஞ்சலா இருக்கும். இதே மாதிரி மின்காந்தம் கூட குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணும், கடைசியில் அது ஒரு பெரிய இடைஞ்சலில் கொண்டாந்து விட்டுரும். சில வீடுகளில் கேபிள் கனெக்ஷன் இல்லாமல் சில தனியார் டிவி காட்சிகள் தெரியும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த மின்காந்த குறுக்கீடு தான் காரணம். இதைத்தான் சுருக்கமாக EMI அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ். இது ஏற்படக்கூடிய இடங்கள் எது எதுன்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு பெரிய பட்டியலாகவே போயிடும். இந்த இஎம்ஐ தொந்தரவு வந்து கேபிள் டிவியில் மட்டும்தான் இல்லை, ராக்கெட் ஏவுதளத்தில் உள்ள ரேடார்கள், அங்கே உள்ள சில சக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், விமான தளங்களில் உள்ள ரேடார்கள், கப்பல் தளங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆண்டனாக்கள், இப்படி நிறைய சொல்லலாம். காவல் நிலையங்களில் பயன்படுத்தப்படுகிற வயர்லெஸ் தொடர்பு சாதனங்கள் கூட ஓரளவுக்கு இந்த மின்காந்த அலைகளை வந்து வெளியிடும். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்போம் அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம், அந்த சமயத்தில் பக்கத்து தெருவில் ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது காரு, குறிப்பாக பெட்ரோல் இன்ஜின், அது போகிறப்ப

அதில் உள்ள மின்காந்த மின்கலத்தில் வந்து, அதாவது மேக்னட்டோ பேட்டரியிலிருந்து வெளிப்படுகிற மின்காந்த அலை இங்கே வந்து டிவியிலையும் ரேடியோவிலையும் கரகரப்பை உண்டு பண்ணும். சரி, இது வந்து பெருசாக என்ன இடைஞ்சல உண்டு பண்ணிட போகுது அப்படின்னு நாம் அலட்சியமாக நினைக்கலாம். வயசானவங்களுக்கு மறதி நோயின்னு ஒன்று வரும்ல, அல்ஷமீர், அதாவது மூளையில் உள்ள செல்கள் வந்து செயலிழந்து போயிடுறது, அது செய்ய வேண்டிய வேலையை மறந்துடும். மனைவியே எதிரில் வந்து நின்னா கூட உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மறதி. இந்த விசித்திரமான நோய்

0: வந்துடும். மனைவியே எதிரில் வந்து நின்னா கூட உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மறதி. இந்த விசித்திரமான நோய்க்கு இதுவரைக்கும் மருந்தே இல்லைன்னு வேற சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் அடுப்புகள் கூட மின்காந்த அலைகளை வந்து வெளியிடுது. சமயத்தில் சில தொழிற்சாலைகளில் கூட பெரிய விபத்துக்களை இந்த இஎம்ஐ உண்டு பண்ணிவிடும். இதை பற்றி தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்ததே ஒரு விபத்துக்கு பிறகு தான். அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் போர் நடந்ததே அந்த சமயம் அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பல் ஒன்று வியட்நாமை தாக்கிறதுக்கு தயாராக ஏவுகணைகளோடு கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்செயலாக அந்த பகுதியில் கப்பல் தொலைத்தொடர்பு பகுதிக்கு அருகில் ஊடுருவிய இந்த சக்தி வாய்ந்த ரேடியோ அலைகள் ஏவுகணையில் இருந்த மின்னணு சர்க்கியூட்டை பூர்த்தி செஞ்சு வச்சுட்டுது. அவ்வளவுதான், ஏவுகணை அங்கேயே வெடித்து சிதறி போச்சு. 130 பேர் அந்த இடத்துலயே உடல் கருகி செத்து போட்டாங்க. ஏகப்பட்ட பொருள்கள் நாசம். இந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறத உடனடியாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவும் கடுமையாக முயற்சி பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சாங்க, இது வந்து இந்த இஎம்ஐ வேலை தான் அப்படின்னு. மின்னணு தொலைபேசிகள் இருக்கு, இதில் பேசும்பொழுது நம்ம காதை வந்து அதாவது செவியை வந்து ஊடுருவக்கூடிய மின்காந்த அலையானது மூளைக்கு போய் அங்கே மூளை கட்டிகளை உருவாக்க ஊக்கம் கொடுக்குது அப்படின்னு வேற கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த இஎம்ஐ ரொம்ப குறைஞ்ச மின்காந்த அழுத்தத்தில் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்லை. மின்காந்த அலைகள் அழுத்தத்தோடு இருக்கிற இடங்களில் ரொம்ப நேரம் இருந்தோம்னா நம்ம உடம்பின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்குதான். அதனால் வெப்பநிலையை வந்து சீராக்கிறதுக்கு இதய துடிப்பும் வந்து அதிகரிக்குது. இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போல்லாம் இந்த மின்காந்த குறுக்கீடுகளை தடுக்கிறது எப்படி அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருந்தோம்னா எதிர்காலத்தில் நிறைய பேருக்கு இந்த ஞாபக மறதி நோய் வந்துடும். அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவியை பார்த்து, யார் நீ, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உடனடியாக அவரை போய் பார்த்தேன், வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு. அவர் என்னை தனியாக அழைச்சிட்டு போய் காதோட காதாக மெதுவாக சொல்கிறார், இதை பாருப்பா, என் கையில் பணம் இல்லாத போகலாம், அப்படி மறதி நோய் வந்துட்டது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான், அதை நீ கண்டுக்காத அப்படின்னார்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: வித்யாசாகருடைய இசையில திப்பு ஸ்ரீலேகா பார்த்தசாரதியுடைய வாய்ஸ்ல வந்து பாடல் கேட்டோம். பா விஜயுடைய பாடல் வரிகள்ல
1: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
2: அமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே பியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே கட்டிடக்கலை வல்லுநர் தாரா பிரசாத் அவருடைய நேர்முகம் இருக்கு. இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம் இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேகா அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டய படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி புலி அருவி 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: இசையோடு என்றும் நீங்கள்.
5: ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. 9:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 கேட்டு ரசிக்கவிருக்கீங்க சிறுவாணி சாரல் வித் மீ RJ நிஷா.

கேட்ட பாட்டு மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்திற்காக ஹிப்ஹாப் தமிழா. மியூசிக்ல மிர்ச்சி விஜய், லிரிக்ஸ்ல அனிருத் ரவிச்சந்தர் பாடியது. 9:06 ஆயிட்டு இருக்கு, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க சிறுவாணி சாரல். ஸோ அடுத்ததா, இன்னைக்கு 4 துணை மின் நிலையங்கள்ல மின்தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலப்பட்டி துணை மின் நிலையம் மற்றும் விளாங்குறிச்சி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறதுனால இன்றைக்கு June 17 காலையில் ஆல்ரெடி 9:00 ஆயிடுச்சு, 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடங்கள்னு பார்த்தீங்கன்னா, காலப்பட்டி, சேரன்மா நகர், சித்ரா, வள்ளியம்பாளையம், கரையாம்பாளையம், தண்ணீர்பந்தல், முருகன் நகர், ஷார்ப் நகர், செங்காலியப்பன் நகர், குமுதம் நகர், வீரியம்பாளையம், நேரு நகர், அசோக் நகர், பாலாஜி நகர், விளாங்குறிச்சி, லட்சுமி நகர், பீலமேடு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், மகேஸ்வரி நகர், ஜீவா நகர். இதை தொடர்ந்து அடுத்ததா, கீரநத்தம் மற்றும் அலைன்ஸ் மால் இந்த 2 துணை மின் நிலையத்திலையும் மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெறதுனால கீரநத்தம், வரதையங்கார்பாளையம், இடிகரை, அத்திப்பாளையம், சரவணம்பட்டி ஒரு பகுதி, விசுவாசபுரம், ரெவன்யூ நகர், கரட்டுமேடு, விளாங்குறிச்சி ஒரு பகுதி, சிவானந்தபுரம், சக்தி ரோடு, சங்கரா வீதி, ரவி தியேட்டர், விநாயகபுரம், எல்ஜிபி நகர், உதயா நகர், ஹவுசிங் காலனி, அன்னை வேளாங்கண்ணி நகர், சாவித்ரி நகர், கணபதி மாநகர், குறிஞ்சி நகர், சேரன்மா நகர் ரோடு, விளாங்குறிச்சி ரோடு மற்றும் அதை சுற்றி

இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்றைக்கு காலையில 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடைபடும்னு சொல்லியிருக்காங்க. TTU நிதா, அகாஷ்வாணி, கோயம்புத்தூர், 103 FM.

0: கேட்ட பாட்டு ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக்ல வேல்முருகன், ராஜலட்சுமி மற்றும் நெப்போலியா பாடியது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
3: தேஜி ஆத்ம நிர்பர்த்தாக்கி ஒரு கதம் படா ரே.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: முன்னெல்லாம் யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அந்த

0: நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போது அடல் சேது, சினாப் ரயில் பாலம், போகிபீல் பாலம், அடல் சுரங்கப்பாதை, பாம்பன் கடல் பாலம் ஆகியவற்றை பாருங்கள். இவையெல்லாம் தூரங்களை குறைச்சி ஒவ்வொரு பயணத்தையும் மிகவும் மகிழ்ச்சியானதாக மாற்றியிருக்கு.
1: 21वीं सदी का भारत आधुनिक इंफ्रास्ट्रक्चर के जिस नए युग में प्रवेश कर रहा है वो अभूतपूर्व है, अकल्पनीय है.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: ஒன்பது மணி 13 நிமிஷம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க சிறுவாணி சாரல். ஸோ இன்னைக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்மளுடைய உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படின்னா மில்லட்ஸ், சிறுதானியங்களை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாமே பரிந்துரைப்பாங்க. குறிப்பா நீரிழிவு மற்றும் உடல் பருமன் கட்டுப்பாட்டுக்கு சிறந்த உணவா சிறுதானியங்களை மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க இல்லையா. ஸோ இதனுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகமாகுது. அதனால சிறுதானிய சாகுபடி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் அவங்களுடைய விதை பரிசோதனை செய்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவை விதை பரிசோதனை அலுவலர்கள் சொல்றாங்க. குறிப்பா கோயம்புத்தூர்ல தடாகம் ரோட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய விதை பரிசோதனை நிலையத்துல உங்களுடைய விதைகளை கொண்டு போய் அது தரமானதா இருக்கா அப்படிங்கறத உங்களால பரிசோதனை செஞ்சுக்க முடியும். ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

9 மணி 17 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு சிறுவாணி சேரல் நிகழ்ச்சியில. அடுத்ததா எப்பவுமே ஜாப் அப்ளை பண்றதுக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல பேப்பரை சர்ச் பண்ணுவோம், இல்ல வெப்சைட்ல எங்கேயாவது நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ குறிப்பா இந்த பிரைவேட் கம்பெனிஸ்ல வேலை தேடுறது தான் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து நம்மளுக்கு எலிஜிபிலிட்டிஸ் கம்மியா இருக்கும் இல்லையா. மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் சார்பா பிரைவேட் செக்டர்ல வேலை தேடுபவர்களுக்கான சிறப்பு வேலை வாய்ப்பு முகாம் வரக்கூடிய ஜூன் 19 தேதி நடக்குது. அதாவது இன்னைக்கு 17 தேதி, 19 தேதி வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கு. இது எங்க நடக்குதுன்னா மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் கோயம்புத்தூர்ல இருக்கு. இதனுடைய வளாகத்துல காலை 10 மணிக்கு இந்த கேம்ப் வந்து துவங்குது. 10ஆம் வகுப்பு, +2 பட்டப்படிப்பு, ITI, டிப்ளமோ மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு முடிச்சவங்க சுய விவரம், தன்னுடைய CV எடுத்துட்டு, அவங்களுடைய கல்வி சான்றிதழ் சர்டிபிகேட்ஸ்னுடைய ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு இந்த கேம்ப்ல வந்து பங்கெடுத்துக்கலாம். வயது வரம்பு எதுவும் கிடையாது, அனுமதியும் இலவசமா கொடுக்கறாங்க. இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கேம்ப் பத்தி வேற ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.tnprivatejobs.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதள முகவரியில போய் உங்களுடைய டீடைல்ஸை தேடலாம். அண்ட் இன்னொரு இணையமும் இருக்கு, www.ncs.gov.in. இந்த இணைய முகவரிக்கு போய் கூடுதல் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்ல கால் பண்ணி டீடைல்ஸை கேட்கணும்னு நினைக்கிறவங்க 8056358107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். மறுபடியும் சொல்றேன், 8056358107. இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த தனியார் வேலை வாய்ப்பு முகாம் ஜூன் 19 தேதி நடக்கக்கூடிய இந்த கேம்ப் பற்றிய கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதுல கலந்து வேலை வாய்ப்பு பெறலாம். ஸ்டே டியூன்ட், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

கேட்ட பாட்டு காப்பான் திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ். மியூசிக்ல லெஸ்லி லியூஸ், ஜொனிட்டா காந்தி பாடியது. லிரிக்ஸ் கபிலன். ஒன்பது மணி 24 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க சிறுவாணி சேரல். ஸோ அடுத்ததாகவும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கூடவே திறன் பயிற்சி சார்ந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம். ஸோ தாட்கோ சார்பில் தனியார் நிறுவனத்தோட இணைஞ்சு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இன இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்போட கூட திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கு. ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் கூடவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. ஸோ மணப்பெண் ஒப்பனைகளை மேக்கப் பண்ணக்கூடியது, அண்ட் இப்போ ஃபேஷன் இருக்கக்கூடிய ஃபேஷன் மேக்கப், அண்ட் அதே மாதிரி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரியான பயிற்சிகள் இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியில் சேர்த்துருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்த பிளஸ் டூ தேர்ச்சி பெற்ற 18-30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க, எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய இவங்க இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியில் கலந்துக்கலாம். அண்ட் இன்னொரு எலிஜிபிலிட்டியும் இருக்குது, குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் ₹3,00,000 இருக்கணும். இந்த பயிற்சி எங்க நடக்குதுன்னா திருச்சியில 45 நாட்கள் நடக்க இருக்கு. இந்த பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்டவங்க கிட்ட தங்குமிடம் அண்ட் அது இல்லாம கூடவே பயிற்சி தொடர்பான செலவுகள் எல்லாத்தையுமே தாட்கோவை ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல நீங்களும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா www.tahdco.com அப்படிங்கிற இணையதளத்துல பதிவு செய்து விண்ணப்பிக்கலாம். ஸ்டே டியூன்ட், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: கேட்ட பாட்டு சைக்கோ திரைப்படத்திற்காக இளையராஜா மியூசிக்ல கபிலன் லிரிக்ஸ்ல சித் ஸ்ரீராம் பாடினது.
1: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: பரிவார் ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும்.
3: நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் தென்சேரிமலை ஓவியர் கே நாகராஜன் மற்றும் எஸ் கவிதா ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன் பெறுங்கள்.

கேட்ட பாட்டு ஜிப்சி திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல பிரதீப் குமார் பாடினது. லிரிக்ஸ் யுகபாரதி. 9:35 ஆயிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது சிறுபாணி சாரல். அடுத்ததா வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றது நிறைய பேர் முனைப்பா அதுல வந்து ஈடுபட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த வகையில யூபிஎஸ்சி எக்ஸாமான ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் இந்த டாப் பொசிஷன்ஸ்க்கான சிவில் சர்வீசஸ் முதல்நிலை தேர்வு முடிவு நேற்றைக்கு வெளியாயிருக்கு. ஸோ பிலிமினரி எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்கக்கூடியவங்க அடுத்ததான் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்குலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா June 19 28 வரைக்கும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே போய் அப்ளை பண்ணலாம் அண்ட் உங்களுடைய ரிசல்ட்ஸையும் எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா https://upsc.gov.in அப்படிங்கிற இந்த இணையதள முகவரிக்கு போய் உங்களுடைய ரிசல்ட்ஸையும் செக் பண்ணலாம். பாஸ் ஆனவங்க அடுத்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணலாம். ஸ்டே டியூன்ட், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: கேட்ட பாட்டு தாராள பிரபு திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக்ல ஊர்கா பாடியது.
1: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இன்று பகல் 11:30 வண்ணப்பூக்கள் இலக்கிய சோழி நிகழ்ச்சியில் கண்ணன் தூது இலக்கிய பேருரை வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள், தொடர்ந்து பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணை நிகழ்ச்சியில் கட்டிடக்கலை வல்லுநர் தாரா பிரசாத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

கேட்ட பாட்டு கவன் திரைப்படத்திற்காக ஹிப்ஹாப் தமிழா மியூசிக்ல கபிலன் லிரிக்ஸ்ல ஹிப்ஹாப் தமிழா சுதர்ஷன் அசோக் பாடியது. ஒன்பது மணி 9:46 ஆயிட்டு இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க சிறுவாணி சேரல். ஸோ அடுத்ததா கெஸ்ட் லெக்சரர் பணிக்கு ஒரு டைரக்ட் இன்டர்வியூ இருக்கு. அதுவும் நம்ம கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்துல வரக்கூடிய ஜூன் 24 புதன்கிழமை நேர்காணல் நடைபெற இருக்கு. ஸோ கெஸ்ட் லெக்சரர் பணி வந்து தற்காலிக அடிப்படையில தான் இந்த போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. பாரதியார் பல்கலைக்கழகத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அதே மாதிரி மெடிக்கல் பிசிக்ஸ் அண்ட் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் உயிரி தகவலியல் அண்ட் அதே மாதிரி உயிரி தொழில்நுட்பம் இந்த துறைகளில் 22 இடங்களில் காலியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பணியிடங்களுக்கு 2026-27 கல்வியாண்டிற்கு தற்காலிக அடிப்படையில் இந்த கௌரவ விரிவுரையாளர்கள் கெஸ்ட் லெக்சரர்கள் வந்து நியமிக்கப்பட இருக்காங்க. இவங்களுக்கு மாதம் 25,000 தொகுப்பூதியமாக வழங்கப்படுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண நினைக்கிறவங்க பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய அஃபீஷியல் இணையதள பக்கத்தில் போய் உங்களுடைய விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கான நேர்காணல் டைரக்ட் இன்டர்வியூ ஜூன் 24 காலையில 10 அளவுல பல்கலைக்கழக சிண்டிகேட் அரங்கில் நடைபெற இருக்கிறதா பாரதியார் யூனிவர்சிட்டி சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: கேட்ட பாட்டு யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல, மதன் கார்கி லிரிக்ஸ்ல, யுவன் சங்கர் ராஜா பவதாரணி ரிஸ்வான் பாடினது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் மாயாஜால கலைஞர் யோனா அவர்களுடன் நேரலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. 9:55 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இவ்வளவு நேரமும் கேட் என்ஜாய் பண்ணீங்க. சிறுவாணி சாரல் வித் மீ ஆர்ஜே நிஷா. அடுத்ததா 10 மணிக்கு நேயர்களுக்காக செய்தி சுருக்கம் காத்துட்டு இருக்க, அதை தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் வழங்குறதுக்காக ஆர்ஜே லக்ஷ்மி தேவி காத்துட்டு இருக்காங்க. ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி 103 FM.

0: நேரம் 10 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தொழில், வர்த்தகம் மற்றும் எதிர்காலத்தில் வளரக்கூடிய துறைகளில் இந்தியாவும் தென்கொரியாவும் இணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2025-26 நிதியாண்டில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு நாட்டில் ஆயுத தளவாட உற்பத்தி அதிகரித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீடித்த மற்றும் ஒளிமயமான உலகை உருவாக்க இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற முன்வருமாறு சர்வதேச நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 3 அமைச்சர்களுக்கு துணைநிலை ஆளுநர் இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உளுந்தூர்பேட்டை அருகே புறவழிச்சாலையில் திருச்செந்தூரிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த விரைவு போக்குவரத்துக் கழக பேருந்து மரத்தில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 10 பேர் படுகாயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் யூரியா உரத்தை அதிக விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் அறிவுறுத்தியுள்ளது. நாகையில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு நேற்று சிறப்பு அபிஷேகமும் வெள்ளி தேரோட்டமும் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 112,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: முன்னெல்லாம் யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போது அடல் சேது, சினாப் ரயில் பாலம், போகிபீல் பாலம், அடல் சுரங்க பாதை, பாம்பன் கடல் பாலம் ஆகியவற்றை பாருங்கள். இவையெல்லாம் தூரங்களை குறைச்சி ஒவ்வொரு பயணத்தையும் மிகவும் மகிழ்ச்சியானதாக மாற்றியிருக்கு.
3: 21வீ சதி கா பாரத் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜிஸ் நயே யுக் மே பிரவேஷ் கர் ரஹா ஹை வோ அபூத்பூர்வ ஹை அகல்பனீய ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: நேரம் 10:03 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நாம கேட்டுட்டு இருக்கோம். இது உங்கள் சாய்ஸ், உங்களுடைய விருப்பமான பாடல்கள், அதாவது 2K ஹிட்ஸ். 2000 அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்ல இருந்து நீங்க பாடல்களை வந்து வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு. நிகழ்ச்சியில உங்களுடன் லட்சுமி தேவி. நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடல் டும் டும் டும் திரைப்படத்திற்காக வாணி சஞ்சித் கேட்டிருக்காங்க சிறுமுகையில இருந்து.

0: தேவையில்ல. நம்ம KMCH-ல ஜூன் 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
2: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கும் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படத்தில இருந்து கேட்டிருக்காங்க கணேஷ் மலர்குடி ஹாசினி நவக்காடு பள்ளத்தோட்டம் பகுதியிலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz.
1: கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: பரிவார் ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான சுதாரணி பெஹத்தர் பவிஷ்யே பாரே மே சோச்சனே லக்தா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை.

0: வளர்ச்சி, மக்கள் நலன்.
1: நெர்களி நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும். நேரம் 10:14 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 2000 ஹிட்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய நேர்கள் பாத்தீங்க அப்படின்னா 90s வந்து கேட்டுட்டு இருக்காங்க. எல்லா பாடலுமே நல்ல பாட்டு தான், பட் இந்த டைம்ல வந்து நம்ம 2000 ஹிட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி உங்களுடைய விருப்பமான பாடல்களை நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா நிச்சயமா காற்றலைகளை கேட்கலாம். அந்த வரிசையில அடுத்த பாடல் மஞ்சு செந்தில் பெரிய கள்ளிப்பட்டியில இருந்து கேட்டிருக்காங்க. காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

நேர்களே, இன்று காலை இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில இலக்கிய சோலை கண்ணன் தூது இலக்கிய பேருரை வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள். கேட்டுட்டு இருக்கோம் இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் யாரு கேட்டிருக்காங்க? நாராயணசாமி கோலவாய்க்கால் பாளையத்திலிருந்து கூலி திரைப்படத்திற்காக பாடல் இதோ.

நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்க பெண்ணே கட்டிடக்கலை வல்லுநர் தாரா பிரசாத் அவருடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. 10:27:37 கூட இந்த நேரத்தில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டுட்டு இருக்கோம். இது உங்கள் சாய்ஸ், 9585800103 என்ற வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய விருப்பமான பாடல்கள் உங்க ஊரு பேரையும் சேர்த்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வரிசையில் அடுத்த பாட்டு கேட்டிருக்காங்க ரம்யா மான்சிகா மனோகரன் இந்திராணி மூலத்துறையிலிருந்து. இவன் வேற மாதிரி திரைப்படத்திற்காக பாடல் இதோ.

0: তার টেলিলকে অ্যাপ, ওয়েবসাইট www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கூடல் நகர் திரைப்படத்திலிருந்து வேணுங்க அப்படின்னு சொல்லி மலையரசி மெசேஜ் பண்ணிருக்காங்க. எல்லாருக்காகவும் பாடல் இதோ.

0: நேர்களே, இன்று மதியம் 2:30 ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில் தஞ்சை நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் செஞ்சேரிமலை ஓவியர் கே நாகராஜன் மற்றும் எஸ் கவிதா ஆகியோருடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம்.
1: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: பரிவார் ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ்ய பாரமே சோத்ரி லக்னா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: நேரம் 10:45, 37 நொடி. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சோமனூர்ல இருந்து வள்ளி கேட்டிருக்காங்க, அயோத்தி திரைப்படத்திற்காக.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் சுந்தராபுரத்துல இருந்து வெண்பா கேட்டிருக்காங்க, திருட்டு பயலை 2 திரைப்படத்துல இருந்து.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்டிருக்காங்க. டி ஆனந்த்குமார் பெரியநாயக்கம் பாளையத்திலிருந்து நியூ திரைப்படத்திற்காக.

நேர்களே, இன்று முற்பகல் 11:30 வனப்புகள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை கண்ணன் தூது இலக்கிய பேருரை வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இவ்வளோ நேரம் கேட்டு ரசிச்சோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்களை நிறைய நேர்கள் அனுப்பிச்சிங்க. இன்னொரு முறையும் சொல்றோம், 2K hits கேட்கறதுக்கான நேரம் இது. நேரம் 10:59:40. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து. நன்றி நேர்களே.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தொழில், வர்த்தகம் மற்றும் எதிர்காலத்தில் வளரக்கூடிய துறைகளில் இந்தியாவும் தென்கொரியாவும் இணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2025-26 நிதியாண்டில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நாட்டில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீடித்த மற்றும் ஒளிமயமான உலகை உருவாக்க இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற முன்வருமாறு சர்வதேச நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 3 அமைச்சர்களுக்கு துணைநிலை ஆளுநர் இன்று பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை எழும்பூர் செங்கோட்டை இடையே வரும் 19, 20, 26 மற்றும் 27 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் செங்கோட்டையிலிருந்து வரும் 20, 21, 27 மற்றும் 28 தேதிகளில் தாம்பரம் வரை இயக்கப்படும். இதற்கான முன்பதிவு நாளை தொடங்குகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் யூரியா உரத்தை அதிக விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் அறிவித்துள்ளது. நாகையில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணியன் சுவாமி கோயில்களில் முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு நேற்று சிறப்பு அபிஷேகமும் வெள்ளி தேரோட்டமும் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,12,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. 11:02 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டு ரசிக்க இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைக்கு நம்ம கூட யார் கலந்துக்க போறாங்க அப்படின்னா வெள்ளிக்குப்பம் பாளையம் நாம் முத்துக்குமார் தான். சோ அவர் இணைஞ்சிருந்து எந்தெந்த பாடல்களை விருப்பமா கேட்கிறாரு, என்ன சொல்ல போறாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
2: சூப்பர், எல்லாரும் சௌக்கியம். சோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை பத்தின அறிமுகம் சொல்லுங்களேன் கேக்கலாம்.
3: மேடம் நாங்க பாத்தீங்கன்னா நெசவுங்க, நெசவு தொழில் செஞ்சு வருகிறேன்.
2: ஓகே, எவ்வளவு வருஷமா நெசவு பண்ணிட்டு இருக்கீங்க
3: மேடம்? ஒரு 20 மேல இருக்கு மேடம்.
2: 20 மேல இருக்கும்.
3: ஆமா ஆமா.
2: ஓகே, உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நெசவு தொழில் தானா உங்களுடைய?
3: ஆமா ஆமா ஆமா மேடம், நெசவு தொழில் தான்.
2: ஓகே, வீட்ல யார் யாரெல்லாம் இருக்கீங்க?
3: நானும் என் மனைவி மகன்.
2: ஓகே, மூணே பேர் தான்.
3: ஆமா மேடம்.
2: மனைவியோட பெயர்
3: ராதிகா.
2: ம்,
3: பையன் பேர் லட்சன்.
2: ஓகே, சூப்பர் சூப்பர். சோ எவ்வளவு வருஷமா வானொலி கேக்குறீங்க?
3: நான் 20 மேல தான் மேடம்.
2: 20 மேல உங்களுடைய நெசவு தொழிலுக்கும் வானொலி கேக்குறதுக்கும் இரண்டுக்கும்

0: ஒரே வயசுலயா?
1: ஆமா ஆமா ஆமாங்க.
0: ஓகே, சூப்பர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான நிகழ்ச்சி எது நம்மளுடைய ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல?
1: அது வந்து பாத்தீங்கன்னா காலையில 7 மணிக்கு பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்பேங்க. 9 மணிக்கு சிறுவாணி சாரல், 10 மணிக்கு நேயர் விருப்பம், 11 மணிக்கு இன்றைய நேயர், 4 மணிக்கு பாத்தீங்கன்னா கெட் செட் கோ, 5 மணிக்கு நச்சின 4 பாயிண்ட், 6 மணிக்கு பாத்தீங்கன்னா திரையில் பக்தி இசை.
0: ஓகே, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வரக்கூடிய முக்காவாசி ப்ரோக்ராம் கேட்டுருவீங்க இல்லையா?
1: ஆமா மேடம், தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா நாங்க நசு தறியில் உட்காந்தோம்னா எஃப்எம் மானா இருங்க,
0: நிகழ்ச்சியில
1: மேடம் பாத்தீங்கன்னா பொன்மலச்சம்மல் இருந்து பொட்டு வச்ச தங்க குடம், புன்னகையம்மனையில இருந்து என்ன சித்தம் இந்த வேலை, அலைகள் ஓய்வுதலில் பாத்தீங்கன்னா காதல் ஓவியம், கரகாட்டக்காரன்ல இருந்து ஊரை விட்டு ஊரு வந்து, கிழக்கு சிமியில பாத்தீங்கன்னா ஆத்தங்கர மரமே, வியாபாரி படத்துல இருந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் ஆசிரியம் வாங்கலாம்.
0: எல்லாமே அருமையான பாடல்கள். சோ உங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் பாடல்கள் வருது, கேட்டு
1: கண்டிப்பா மேடம். நம்ம 103 FM அனைத்து நேயர்களுக்கும் இதை டெடிகேட் பண்றோம் மேடம்.
0: ஓகே, சூப்பர், அருமையா சொன்னீங்க. சோ நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு உங்களுடைய பாடல் விருப்பங்களையும் உங்களுடைய ரேடியோ கேட்கிற அனுபவத்தையும் பகிர்ந்துகிட்டதுக்கு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சார்பா ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லிடலாம். சோ இன்றைக்கான நேயர் வெள்ளிக்குப்பம் நான் முத்துக்குமார். அவர் கேட்ட பாடல்களை நாமளும் கேட்டு ரசிப்போம். ஸ்டே டியூன்ட்.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில்தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில்தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

0: நூற்றி எஃப்எம்மில் நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது இன்றைய நேயர் வெள்ளிக்குப்பம். நான் முத்துக்குமார்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
0: நேரம் 11:29:30. இனி தொடர்வது வண்ணப்பூக்கள் இலக்கிய சோலை. கண்ணன் தூது இலக்கிய பேரூரை வழங்குபவர் எஸ். ராமஜோதி அவர்கள்.

0: இன்றைய நமது இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் கண்ணன் தூது இலக்கிய பெயருரை கேட்கலாம். வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள்.
1: சங்க இலக்கிய காலத்திலே இருந்து என்னென்ன தூது இருக்கிறது தெரியுமா? நண்டுவிடு தூது, நெஞ்சுவிடு தூது, தமிழ்விடு தூது, வண்டுவிடு தூது, அன்னம் விடுத்தூது, மான் விடுத்தூது, காக்கை விடுத்தூது, மேகை விடுத்தூது, பனவிடுத்தூது, விரலி விடுத்தூது, துகில் விடுத்தூது, எல்லாம் கேள்விப்பட்டிருக்குமா? தமிழில் இல்லாததே இல்லை, அவ்வளவு விஷயம் இருக்கு. தன் நண்பனான பக்தன் சுந்தரருக்காக திருவாரூரிலே தியாகேச பெருமான் தூது செல்கிறார். ராமாயணத்திலே அங்கதன் தூது, மகாபாரதத்திலே கண்ணன் தூது. ஹஸ்தினாபுரத்தை தலைமையாக கொண்டு சந்தனு ஆண்டு வருகிறான். கங்காதேவியை பார்க்கிறான். பெண்ணே நீயார்? அசுர பெண்ணா, காந்தர்வ பெண்ணா, யட்சகுல பெண்ணா, நாகக்கன்னிகையா, மாயனிட பெண்ணா? இப்படிலாம் கேட்டு நீ யாராக இருந்தாலும் எனக்கு மனைவியாக வேண்டும் என்று கேட்கிறான். இந்திரலோகத்தில் சாபம் பெற்று வந்த எட்டு வசுக்கள் தன்னிடம் கேட்டுக்கொண்டதை நினைத்த கங்கையும் மணக்க சம்மதிக்கிறார். சம்மதிச்சு ஒரு நிபந்தனை போடுறா. யாரு? கங்கை. யாருகிட்ட? சந்தனுகிட்ட. என்ன சொல்றா? நான் எது செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் காரணம் கேட்கக்கூடாது. காரணம் கேட்டா அடுத்த கணமே நான் உன்னை விட்டு போயிடுவேன். அவ மேல இருந்த ஆசையினால இவன் சரின்னு சொல்லி மனமுடிக்கிறான். மனமுடித்த பிறகு ஆண்டுக்கு ஒரு குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்த உடனே இவன் என்ன பண்றா? அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு போய் கங்கையில போட்டு கொண்டுடுறா. ஏழு குழந்தையும் அதே மாதிரி பண்ணிட்டா. எட்டாவது குழந்தை பிறந்தது. யாருக்கும் ஒரு சலிப்பு வரும் இல்லை. எட்டாவது குழந்தைய தூக்கிக்கிட்டு போனா கொல்றதுக்காக நிறுத்துன்னான். எங்க போற? இதுவரைக்கும் நான் கேட்காம இருந்தேன். எல்லா குழந்தையும் கொன்னுட்டேன், இந்த குழந்தையும் கொல்ல போற, எதுக்காக இப்படி செய்யற, நிறுத்து அப்படின்னான். எப்பொழுது நீ என்னை தடுத்து கேள்வி கேட்டாயோ நிபந்தனையின் பிரகாரம் உன்னை விட்டு நான் பிரிகிறேன்னு சொல்லி என்ன பண்ணாவ கங்கை? அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு நான் இதை வளர்த்து உன்னிடம் ஒப்படைக்கிறேன்னு கொண்டு போயிட்டா. கொண்டு போயிட்டு அவனை வாலிபனா வளர்த்து அவனுக்கு பேரு தேவவிரதன் அப்படின்னு பேரை வச்சு கொண்டு வந்து கொடுத்தா. இத்தனை நாளா மனைவி இல்லாமல் இருந்தான் சந்தனு. ஒரு படகோட்டியை பார்த்தான், செம்படவ பெண் சத்தியவதி, அவன் மேலே ஆசைப்பட்டான். அவளை திருமணம் செய்து கொள்வதற்காக என்ன பெண் கேட்டான். அவன் சில நிபந்தனைகளை விதித்தான், அதனால வந்துட்டான். யாரு? சந்தனு. இப்ப சத்தியவதியை பெண் கேட்க யார் போறா? தேவவிரதன் போறான், மகன் போறான். அதாவது மகனுக்கு தந்தை பெண் கேட்கணும், ஆனா தந்தைக்கு மகன் பெண் பார்த்தான். செம்படவ பெண்ணான சத்தியவதியான பரிமள காந்தி தந்தை சில உத்தரவாதங்களை சில நிபந்தனைகளை போட்டான். என்ன போட்டான்? தன் மகளான சத்தியவதிக்கு பிறக்கும் குழந்தைதான் ஹஸ்தினாபுரத்துக்கு ஆள வேண்டுமே தவிர நீ ஆளக்கூடாது. யாரு? தேவவிரதன் தானே வாரிசு, அவன்தான் முதல் வாரிசு. அதனால தேவவிரதன் என்ன பண்ண, ஒரு சபதம் செய்தான். தேவர்கள் ரிஷிகள் சூரியன் சந்திரன் சாட்சியாக நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், பிரம்மச்சரியம் இருப்பேன் என்று சபதம் செய்தான். அவரை வானுலகம் மண்ணுலகம் பாதாள உலகம் எல்லாம் போற்றி பீஷ்மர் என சத்தமிட்டு அழைத்தது. அதிலிருந்து அவர் பீஷ்மர் ஆனார். சந்தனுவிற்கும் சத்தியவதிக்கும் சித்திராங்கதன் விசித்திர வீரியன் ரெண்டு மகன்கள் பிறந்தார்கள். காந்தர்வ நாட்டு அரசனோடு போர் புரிந்து சித்திராங்கதன் மாண்டு போனான். விசித்திரவீரியன் பற்றமேற்றான். சந்தனு சொர்க்கமடைந்தான். விசித்திரவீரியனுக்கு திருமணம் செய்ய

கிருஷ்ணர் பெண் தேடினார். காசி நாட்டு மன்னன் சுயவரம் வைத்து இருந்தான். அவனுக்கு மூணு பெண்கள், அம்பை, அம்பாளிகை, அம்பிகை, மூணு பேர். மூவரையும் பீஷ்மர் ரதத்தில் கூட்டிகிட்டு வரார். யார் யார் எந்தெந்த அரசர்கள் எதிர்த்தாங்களோ எல்லாத்தையும் கொண்டார். மூவரையும் விசித்திரவீரியனுக்கு மனமுடிக்க எண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டார். மூத்தவளான அம்பை தான் மன்னன் சால்வனை விரும்புவதாக சொன்னா. நீங்கள் எதுவுமே கேட்காம என்னை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, என்னை விட்டுருங்கன்னா. சரி நீ போ, உன் காதலனோட நீ வாழ்ந்துக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஆனால் அங்கே போன உடனே சால்வன் என்ன பண்ணா, நீ எப்போ பீஷ்மர் உன்னை தூக்கிட்டு போயிட்டாரோ அப்போவே முடிஞ்சு போச்சு, உன்னை நான் இனிமேல் மணக்க மாட்டேன்னு ஏற்க மறுத்து திருப்பி அனுப்பிச்சிட்டான். அதாவது நான் காதலிச்ச சால்வனும் திருப்பி அனுப்பிச்சிட்டான். நீயோ என்னை கடத்திக்கிட்டு வந்துட்டேன், அதனால் பீஷ்மர் ஆகி நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அம்பா சொன்னான். பீஷ்மர் மறுத்து துரத்திட்டார். பீஷ்மரை நான் கொள்வேன் என்று சொல்லி சபதம் ஏற்று தீயிலே எரிந்து மாண்டால் மறுபிறவி எடுத்து வந்தால் அவள்தான் சிகண்டி. மற்ற இருவரும் விசித்திரவேரியனை மணந்தார்கள். கொஞ்ச நாளில் காசு நோய் வந்தது, விசித்திரவேரியன் இறந்து போனான். அஸ்தினாபுரத்திற்கு அரச பரம்பரை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சத்தியவதி பார்த்தா, சத்தியவதி பீஷ்மரை கூப்பிட்டு கேட்டா தம் குலம் தழைக்க நீ குழந்தை கொடுக்கணும்னா. ஆனால் அவன் என்ன சொன்னான், நான் வந்து பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறேன், நீ முனிவர்களை வேண்டிக்கோ, முனிவர்கள் மூலமாக குழந்தை கொடுக்கலாம், அதுக்கு சாஸ்திரம் இடம் கொடுக்கறதுன்னா. அப்போ மகரிஷியான வியாசரை வரவழைத்தால், குளம் தழைக்க வேண்டினால், தாயின் விருப்பத்தை நிறைவேற்றினார், என் விகார உருவத்தை கண்டு அப்பெண்கள் பயப்படுவார்களே என்று சொன்னார். வேறு வழியில்லை என்று சொல்ல விகார உருவமுடைய வியாசரை பார்த்து கண்களை இறுக மூடினாள் அம்பிகை. அந்த அம்பிகைக்கு பார்வையற்றவனான திருதராஷ்டிரன் பிறந்தான். அந்த திருதராஷ்டிரன் பிறந்தா பார்வை இல்லாததுனால அவன் அரசு ஆள முடியாது. ஆகையினால மறுபடியும் வியாசரை விரும்ப அவன் அம்பாளிகை சேர்ந்தான். அப்போ அம்பாளிகை நடுங்கினால், உடல் வேர்த்தால், பயந்தால், அதனால் அவனுக்கு வெண்மையுடைய ஒரு குழந்தை பிறந்தது. அவனுக்கு பாண்டுன்னு பேர் வச்சாங்க. அந்த பாண்டும் வளர்ந்தான். இவனும் உடல் குறையிலாக இருந்ததுனால இவனும் அரசாட்சி வர முடியாமல் போயிடுமேங்கிறதுனால அழகுமிக்க பனிப்பெண்ணை அலங்கரித்து அனுப்பினால் அந்த பனிப்பெண் பணிந்து மகரிஷியை வணங்கி பக்தியுடன் பணிவுடன் நடந்து கொண்டதனால அவளுக்கு அழகான ஒரு மகன் பிறந்தான். அவன்தான் விதுரன். சாஸ்திரங்களை அறிந்தவன், புத்திசாலி, அழகான, நல்ல ஞானமுடையவன். மூவரும் வளர்ந்தார்கள், பல கலைகளை கற்றார்கள். கண்ணில்லாத திருதராஷ்டிரனுக்கு காந்தர்வ நாட்டு இளவரசி காந்தாரியை மனமுடித்தான். பாண்டுவருக்கு ராஜய பட்டம் சூட்டினான் பீஷ்மர். பார்வையற்ற அண்ணன் அரசனில்லை என்றாலும் அண்ணன் திருதராஷ்டிரனின் ஆலோசனை கேட்டு அவருக்கு அடங்கிய நாட்டை ஆண்டான். பாண்டுவருக்கும் குந்திக்கும் திருமணம் நடந்தது, குழந்தை இல்லை. பாண்டுவருக்கு மாத்திரியை திருமணம் முடித்தார்கள். காலங்கள் ஓடியது, குழந்தை இல்லை. தன் அண்ணனை நாட்டை ஆளுமாறும், தான் வரும் வரை தாங்களே அரசனாக இருக்குமாறும் சொல்லி பாண்டு, குந்தி, மாத்திரி மூணு பேரும் வனம் போனாங்க. அங்கே போய் தவம் இருந்தான். ஒரு நாள் ஒரு மானை வேட்டையாடுகிற போது அது ரிஷியும் ரிஷிபத்தினியுமாக இருந்தது அவனுக்கு தெரியலை. அதனால் ரிஷி ஒரு சாபம் போட்டார். நீ ஆசைப்பட்டு ஒரு பெண்ணை தொட்டால் உன் தலை வெடித்து இறந்து போவா என்று சாபம் கொடுத்தார். மீண்டும் வாரிசின்றி அஸ்தினாபுரம் தவித்தது. துர்வாச முனிவர் குந்திக்கு ஒரு மந்திரம் உபதேசித்திருந்தார். அதை பரிசோதிக்க சூரியனை பார்த்து குந்தி அந்த மந்திரத்தை சொல்ல, அது ஒரு குழந்தை வர அந்த குழந்தையை ஆற்றிலே பெட்டியிலே விட அதை ஒரு தேரோட்டி எடுத்து வளர்த்து அவனுக்கு கர்ணன் என்று பெயர் வைத்து வளர்த்திருந்தான். அந்த மந்திரம் குந்திக்கு தெரியும். அதனாலே தர்ம தேவதையை ஆராதனை செய்தால் அவனே யுதிஷ்டிரன். தர்மன் என்பவன் கடும் தவம் இயற்றினான் பாண்டு. தன்னை இழந்தார், மாத்திரியை கலந்தார், தலை சிதறி இறந்தார். குந்தி தர்மனை பெற்றபோது காந்தாரி கர்ப்பமாக இருந்தாள். வயிறு பெருத்தது, குழந்தை பிறக்கவில்லை. குந்தி குழந்தையை பெற்றுவிட்டாள் என தெரிந்து கோபம் கொண்டால், பொறாமை கொண்டால், தன் வயிற்றிலே கல்லெடுத்து அடித்து கொண்டால், அதனாலே அந்த வயிற்றிலிருந்து பிண்டங்கள் வெளிவந்தன. அந்த பிண்டங்களை ஒரு 100 பானைகளை பிண்டங்களை வைத்தான். அந்த பிண்டங்களிலிருந்து 100 நாட்கள் முடிந்து அந்த பானை உடைத்து ஒவ்வொரு குழந்தையாக வந்தன. 100 சகோதரர்கள், ஒரு சகோதரி, அந்த அவளுக்கு பேர் துச்சலை. மூத்தவன் தான் துரியோதனன். குந்திக்கு வண்ணத்திலே தருமனுக்கு பிறகு வாயு பவானை நினைத்து தழுவினால் பீமன் பிறந்தான், பெரும்பலசாலி. இந்திரன் மூலம் அர்ஜுனன் பிறந்தான். தனக்கு 3 குழந்தைகள் என்பதாலே மாத்திரிக்கும் தாய்மை வேண்டும் என்று நினைத்தாள் குந்தி. மாத்திரிக்கு மந்திரம் சொல்லி தந்தாள். அவள் அஸ்வினி தேவர்களை மந்திரத்தாலே அழைத்து நகுலன் சகாதேவன் தோன்றினார்கள். வளர்ந்தார்கள். பஞ்சபாண்டவர்களும் துரியோதனனும் 100 சகோதரர்களும் அரண்மனையிலே ஒன்றாகவே வளர்ந்தார்கள். துரோணாச்சாரியாரிடம் பல கலைகளை கற்றனர். அர்ஜுனன் வில் ஆற்றலிலே மிகச்சிறந்து விளங்கினார்.

துரியோதனன் கதையிலே சிறந்த ஆற்றல் உடையவனாக இருந்தான். தன் குலத்திற்காக முதல் குழந்தையாக பிறந்த பாண்டு மகனான தருமனுக்கு இளவரசு பட்டம் சூட்டினான் பெரியப்பாவான திருதராஷ்டிரன். துருபதனின் மகளான அக்னியிலிருந்து வந்தவளை திரௌபதியை கிடைத்ததை ஐவரும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று குந்தி சொன்னதால் ஐவரும் திருமணம் செய்து கொண்டனர். வியாசரை வரவழைத்து துருபதன் கேட்டான், இவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல என்பதை அவனுக்கு காட்டி, இந்த திருமணம் மனித சமுதாயத்திற்கு ஒப்பாது, இது மனித சமுதாய திருமணமாக அல்ல, இது தேவர்களின் திருமணம் என்று நினைத்துக்கொள் என்று சொல்லி சென்றார். அரக்கு மாளிகையிலே பாண்டவர்கள் கொள்வதற்காக துரியோதனன் திட்டமிட்டான். அரக்கு மாளிகையை கொளித்தினான். அங்கிருந்தவர்கள் தப்பித்தார்கள். துருபத நாட்டில் இருக்கிறார்கள் என்று தெரிந்தது. திரௌபதியை மணந்து கொண்டார்கள் என துரியோதனன் கேள்விப்பட்டான். இதுதான் தகுதியான நேரம் இடம் என்று சொல்லி அவர் மீது போர் தொடுத்தான். கர்ணன், துச்சாதனன், சகனி போன்றோர் போர் செய்தனர். துருபதனுடன் பாண்டவர்களும் சேர்ந்து போர் புரிந்து அவர்களை தோற்கடித்தார்கள். பின் பாஞ்சாலியை அழைத்து கொண்டு பாண்டவர்கள் அஸ்தனாபுரம் வந்தார்கள். பாண்டவர்களுடன் சில நாட்கள் கண்ணபெருமானும் தங்கியிருந்தார். அப்போது திருதராஷ்டிரன் தருமனை பார்த்து, மகனே, நான் சொல்வதை உன் தம்பியருடன் கேள். உன் தந்தை பாண்டு அஸ்தனாபுரத்தை விரிவாக்கினான். என் ஆணையை ஏற்று கீழ்ப்படிந்தான். அதுபோன்று நீயும் என் கட்டளையை ஏற்று நடக்க வேண்டும் என்றான். இப்போ அஸ்தனாபுரத்துக்கு வந்துட்டாங்க, அவங்கெல்லாம் பாண்டவர்கள்லாம் வந்துட்டாங்க இல்லையா. இப்போ அவங்களுக்கு ஒரு நாடு தரணும். இப்போ இந்த நாட்டை அஸ்தனாபுரத்தை யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்? திருதராஷ்டிரன், அதாவது துரியோதனன். திருதராஷ்டிரன் தான் அரசன், ஆனால் துரியோதனன் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கான். அதனால உங்களுக்குள் பகமே வேண்டாம். நீங்கள் ரெண்டு பேரும் சண்டையெல்லாம் போட்டுக்க வேண்டாம். அதனால காண்டவ பிரஸ்தத்துக்கு சென்று விடு. காண்டவ பிரஸ்தம்னு ஒரு பெரிய காடு, அங்கே நாடே இல்லை, வீடும் கிடையாது. அதை அவனுக்கு கொடுக்குறான். உங்களுக்கு உரிய பாதி நாட்டை பெற்றுக்கொள். கிருஷ்ணனுடன் கலந்து ஆலோசித்து சொல் என்கிறான் திருதராஷ்டிரன். தருமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து கிரீடம், மோதிரம், முத்துமாலை, யானை, படை, பட்டத்து யானை, வெயிடூரியம், ஜெய ஜெய கோஷம் எல்லாமே கொடுத்து அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று பாண்டவர்கள், குந்தி, திரௌபதி, சதுரங்க சேனைகள் அஸ்தினாபுரத்துன்னு கொடுத்து அனுப்பிச்சுட்றான் காண்டவனத்துக்கு. அஸ்தினாபுரத்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, இவங்க பின்னாலேயே போகிறாங்க. யார் பின்னால? பாண்டவர்கள் பின்னால். இது தெரிஞ்ச உடனே துரியோதனன் அவர்களை தடுத்தான். எல்லோரும் பயந்து நின்று கொண்டார்கள். காண்டவனத்தை ஒரு அழகிய நகரமாக விஸ்வகர்மா நிர்மாணித்தான். கண்ணனுடைய கட்டளையின் பேரில் குபேரனுக்கு நிகரான அரண்மனை உருவானது. தேவலோகம் போல காட்சி கொடுத்தது. பாண்டவர்கள் அந்நாட்டை ஆண்டார்கள். கிருஷ்ணன் துவாரகைக்கு பலராமனுடன் புறப்பட்டார். அரசே, உமக்கு உரிய ராஜ்யம் கிடைத்துவிட்டது. தீய குணமுள்ள துரியோதனனால் உனக்கு எந்த ஆபத்தும் இனிமேல் வராது என்று நினைக்கிறேன். தர்மபடி ஆட்சி செய் என்று சொல்லிவிட்டு கண்ணன் குந்தியிடமும் விடைபெற்று கொண்டு புறப்பட்டான். துவாரகைக்கு போயிட்டார் கண்ணன். பலகாலம் பாண்டவர்கள் ஆண்டார்கள். ஜராசந்தனுடன் போரிட்டு அவனை கொன்றனர். அனைவரையும் பார்த்து கண்ணன் சொன்னான், யுதிஷ்டர் ராஜசூயாகம் நடத்துகிறார், அனைவரும் உதவி செய்ய வேண்டும். எப்போ? கொஞ்ச காலம் ஆண்டு கொண்டிருக்கிறார், அதுக்கு பிறகு கண்ணன் வருகிறான். ஆண்டபோது இவன் பெரிய மகாராஜாவாக ராஜசூய யாகம் நடத்தணும்னு முடிவு பண்ணுறான். யார்? தருமன். அதனால் எல்லா நாட்டு அரசர்களுக்கும் தகவல் போகிறது. தருமன் ராஜசூய யாகம் நடத்துகிறான். ராஜசூய யாகம் நடத்த அழகிய கட்டிடங்களெல்லாம் கட்டுகிறான். அனைத்து அரசர்களையும் அழைப்பு விடுக்கிறார். அனைத்து நாட்டு மன்னர்களும் வருகிறார்கள். திருதராஷ்டிரன், துரியோதனன், அவன் தம்பிகள், காந்தார நாட்டு சபலன், சகுனி, அசலன், விருட்சகன், கர்ணன், சல்லியன், பூரி, பூரிசரசன், சலன், அஸ்வத்தாமன், சிசுபாலன், ஜெயத்ரதன், துருபதன், சால்வன், பலராமன், விராடன், பீஸ்மர், துரோணர், கிருபர், நிறைய இன்னும் நிறைய பேர், நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வராங்க. கிருஷ்ணனை தக்க மரியாதையுடன் அழைக்கப்பட்டார். யாகம் நடந்தது. சிசுபாலன் கிருஷ்ணனால் கொல்லப்பட்டான். அனைத்தையும் பார்த்து வந்த துரியோதனன் கோபமாக பொறாமையாக வேகமாக வரான். வந்து அஸ்தினாபுரம் வந்து தன்னுடைய தந்தை திருதராஷ்டிரங்கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான் துரியோதனை? நான் மிகவும் அவமானப்பட்டு விட்டேன். உயிர் வாழவே எனக்கு விருப்பமில்லை. பாண்டவர்கள் மிகச் சிறப்பாக வாழுகிறார்கள். பாண்டவர்களுக்கு நாம் ஒரே காடுதான் கொடுத்தோம். அந்த காட்டில் அற்புதமான அரண்மனை கட்டி இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து நாட்டு அரசர்களும் செல்வங்களை கொண்டு வந்து குவித்து கொண்டிருக்கிறார்கள். மாளிகையின் பிரம்மாண்டம் சொல்லி மாளாது. கடல் போல் நீர்நிலை என்று கால் வைத்தேன். நீரில்லா தரைதளம், விழுந்தேன். பாஞ்சாலியும் அர்ஜுனனும் சிரித்தார்கள். மற்றொரு புறம் நீர் இல்லை என நடந்தேன். நீர் இருந்தது. என்ன மாய மாளிகை தெரியுமா? என் பெருமை அழிந்தது.

புகழ் ஒழிந்தது. இனி நான் உயிர் வாழ வேண்டுமாயின் மாமா சகுனியின் ஆலோசனைப்படி நான் செய்யும் காரியத்திற்கு அனுமதி வேண்டும் தந்தையே என்று கேட்டான். என்ன என்ன அனுமதி? என்ன செய்ய போறீங்க? யாரு திருதராஷ்டிரம் கேட்கிறான். சூதாட அனுமதிக்க வேண்டும். வேண்டாம் துரியோதனா, சூதாட்டத்தால் கலகம் உண்டாகலாம் என்று பாதங்களில் விழுந்து விதுரன் கேட்டான். யாரு சித்தப்பா? வேண்டாம், இது அதர்மம். துரியோதனனிடம் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் கேளாததால் விதுரா விதிப்படி நடக்கட்டும். நீ சென்று தருமனை சூதாட அழைத்து வா என்று சொல்லுகிறான். இனி இக்குலம் அழிந்து போகும் என்று மனதிலே நினைத்த விதுரன் தருமனை சூதாட அழைப்பதற்காக அங்கே சென்று அவனை சூதாட அழைக்கிறான். நல்லவர்கள் சூதாடுவார்களா என பலவாறு கேட்ட தருமன், அரசன் சூதாட மற்றொரு அரசனை அழைத்தால் செல்ல வேண்டும் என்பது அன்றைய கால விதி. என் பெரிய தந்தையின் கட்டளையை நான் என்றுமே மதிக்கின்றவன். எனக்கு விருப்பம் இல்லையென்றாலும் நான் வருகிறேன். வந்தான். சூதாடவென்றே பெரிய மண்டபம் உருவாக்கினான் துரியோதனன். சூதாட ஆரம்பித்தார்கள். துரியோதனன் சொன்னான், பணையம் நான் வைக்கவா? ஆமாம், பணையம் நான் வைப்பேன். மாமா சகுனி தாயம் உருட்டுவார். ஒருவனாட பணையம் வேறு ஒருவன் வைப்பதுண்டோ? தருமமாகுமோடா சொல்வாய் தம்பி இந்த வார்த்தை, பாரதி சொல்கிறான். தருமமாகுமோடா சொல்வாய் தம்பி இந்த வார்த்தை, பொழுதுபோக்குவதற்கே சூதாடத் தொடங்குகிறோம் என்றான் துரியோதனன். ஆடினார்கள். பொன் வைத்தான், பொருள் வைத்தான், இளைய மாதர்களை வைத்தான், தொண்டரை வைத்தான், மாட மாளிகையை வைத்தான். ஒவ்வொன்றையும் தருமன் இழந்து கொண்டே வந்தான். தாயமுருட்டிய சகுனி வென்று கொண்டே இருக்கிறான். அனைத்தையும் இழந்தான். தம்பியரை வைத்து இழந்தான், பின் பாஞ்சாலியை வைத்து இழந்தான். அனைவரும் அடிமைப்பட்டனர். எரிதழல் கொண்டு வா தம்பி, அண்ணன் கையை எரித்திடுவோம் என பீமன் வெகுண்டான். வீட்டுக்கு விளக்காக இருந்த பாஞ்சாலியை இழுத்து வந்து துச்சாதனன் துயில் உரித்தான். அனைவரையும் வேண்டினால் ஹரிஹரி ஹரிஹரி என கண்ணனை கண்களில் மல்க வேண்டினால் கண்ணன் துயில் கொடுத்தான். துச்சாதனன் ஆடை உரிய உரிய ஆடை வந்தது. சபை மயங்கியது. 12 ஆண்டுகள் வனவாசம், ஓராண்டு அஞ்ஞானவாசம் இருந்துவிட்டு வந்தபின் உன் நாட்டை உனக்கு தருவேனென துரியோதனன் வாக்கு கொடுத்தான். அடிமை நாய்களே என்று அவமதித்தான். தருமனின் தம்பிகளையும் பாஞ்சாலியையும் காட்டுக்கு துரத்தினான். பாஞ்சாலி சபதம் செய்தாள். துரியோதனனை கொன்று அவன் இரத்தத்தால் என் தலையிலே தடவிய பின்தான் முடியை முடிவேன் என்றாள். எந்த தொடையில் அடிமை பெண்ணே வந்து உட்கார் என்றானோ அந்த தொடையை பிளந்து அந்த இரத்தத்தை பாஞ்சாலி முடிக்கு தேனாக தடவி முடிப்பேன் என்று பீமன் சபதம் செய்தான். 12 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து ஓராண்டு அஞ்ஞானவாசம் நிறைவு பெற்று வந்த பாண்டவர்களுக்கு கொடுப்பதாகச் சொன்ன நாட்டை கொடுக்கவில்லை துரியோதனன். அவன் வாக்கு தவறினான். பீஷ்மர், துரோணர், திருதராஷ்டிரன் எவ்வளவோ சொல்லியும் சகுனியின் யோசனையை கேட்டு எதையும் மதிக்கவில்லை துரியோதனன். போர் புரிந்து நம் நாட்டை பெற வேண்டுமென முடிவெடுத்த தருமன் படைகளைச் சேர்க்க ஆரம்பித்தான். துரியோதனனும் படை சேர்த்தான். இருபுறமும் பல அரக்கர்கள், பல சித்தரசர்கள் கூட்டணி சேர்ந்தார்கள். துரியோதனன் படை பலம் பெருகியது. பாண்டவர்களும் அப்படியே. கண்ணன் படைகளையும் தான் பெற்றுவிட்டால் நாமே வெற்றி பெறுவோம் என நினைத்தான் துரியோதனன். பார்க்கச் சென்றான். உறங்குவது போல் கண்களை மூடிக்கொண்டு சயனித்திருந்த கண்ணனிடம் முதலில் வந்த துரியோதனன் கண்ணனின் தலைப்பக்கம் அமர்ந்தான். இரண்டாவதாக வந்த அர்ஜுனன் கண்ணனின் பாதத்தின் பக்கம் நின்று கொண்டிருந்தான். கண்டிருந்த கண்ணன் அர்ஜுனனை முதலில் பார்த்தான். வா அர்ஜுனா, என்ன வேண்டும்? முதலில் வந்தது அண்ணன் துரியோதனன் என்று சொன்னான் அர்ஜுனன் தர்மப்படி. தலைமாட்டில் இருந்த துரியோதனனை பார்த்த கண்ணன், நான் முதலில் பார்த்தது அர்ஜுனனைத்தான் எனச் சொல்லி அர்ஜுனனை கேட்க, இந்த போரில் கண்ணாணி எங்களுடன் இருக்க வேண்டுமென்றான். துரியோதனன் கண்ணனின் நாராயணப்படையை கேட்டான். போர் மேகம் சூழ்ந்தது. கண்ணன் பாண்டவர் பக்கம் இருப்பதால் தன் பக்கம் அழிவு நிச்சயம் என்பதை புரிந்து கொண்ட திருதராஷ்டிரன் சஞ்சயனை தூதாக அனுப்பினான். இது சஞ்சயன் தூது. தருமா, திருதராஷ்டிர மன்னர் உன்னிடம் ஒரு உறுதிமொழியை கேட்கிறார். எந்த காரணம் கொண்டும் திருதராஷ்டிர மன்னரின் பிள்ளைகளை, அதாவது 100 பேரை கொன்றுவிடக்கூடாது. பெரிய தந்தையின் பேச்சை மதிப்பவன் நான். அப்படியே ஆகட்டும் என்று உறுதி கொடுத்து விட்டான் தருமன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பாஞ்சாலி அத்தனை பேரும் தருமனை கேள்வி மேல் கேள்வி கேட்டார்கள். எப்படி இப்படி சொல்லலாம்? 100 பேரையும் கொல்லவில்லை என்றால் எப்படி போர் வரும்? போரே வேண்டாம். எதற்கு போர்? போர் புரிந்தால் மக்கள் எல்லாம் அழிவார்கள். குழந்தைகள் அனாதையாவார்கள். பெண்கள் அனாதையாவார்கள். வேண்டாம். போரென வந்துவிட்டால் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்?

பீமனும் அர்ஜுனனும் கண்ணனை அழைத்தனர். கண்ணா, நான் சொன்ன உறுதிமொழியை சஞ்சயன் மன்னர் திருதராசனிடம் மட்டுமே சொல்லியிருப்பார். ஆனால் அது சபையில் சொல்லப்பட வேண்டும். அப்படி சொன்னால் போர் நடைபெறாமல் போகலாம். போர் நடைபெறவில்லை எனில் மக்கள் அழிய மாட்டார்கள், பெண்கள் காப்பாற்றப்படுவார்கள். போர் வேண்டாம், நீ தூது போ என்றான் தருமன். எவ்வளவு அற்புதமான தர்ம சிந்தனை! அதிகாரம் கொடுக்கவில்லை, வாக்கு தவறிய துரியோதனன் அவனை காட்டுக்கு மீண்டும் அனுப்புவதற்கு திட்டமிடுகிறான். அப்படி இருந்தும் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், நாடு நன்றாக இருக்க வேண்டும், குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று போரே வேண்டாம், சமாதானம் தேவை, அதற்கு நீ தூது போ, நான் சஞ்சயன் தூது வந்தான், திருதராசன் கொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதற்கு நான் சரி என்று சொல்லிவிட்டேன். போர் நடக்காமல் இருந்தால்தான் யாரையும் கொல்லாமல் இருக்க முடியும். கண்ணன் தான் தூது செல்ல வேண்டும் என்று சொல்ல குந்தி, தருமன், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் அனைவரும் இருக்கிறார்கள். கண்ணன் அனைவரையும் பார்த்தான். நான் தூது போவதா? போய் என்ன சொல்ல? துரியோதனின் சரி எல்லாவற்றுக்கும் திருதராசன் துணை இருக்கிறான். நீயோ அதர்மத்தை புரிந்து கொள்ளாமல் இதுதான் தர்மம் என இருக்கிறாய். நான் போய் என்ன சொல்வது என்றான். பீமா, தருமன் துரியோதனனையும் 100 தம்பிகளையும் கொல்ல மாட்டேன் என்று உறுதி கொடுத்து விட்டான். நீ என்ன சொல்லுகிறாய்? பாஞ்சாலி சபதம் செய்திருக்கிறாள். போர்தான் என்றான் பீமன். அர்ஜுனா, நீ போர்தான். கர்ணனை அழிப்பேன். நகுலா, அண்ணன் தர்மன் என்ன உத்தரவிடுகிறானோ அதுவே என்னுடைய பணி. சகாதேவா என்றான் கண்ணன், போர் தேவையெனில் செய், தேவையில் எனில் விடு, அது உன் கையில்தான் இருக்கிறது என்றான் சகாதேவன். ஏன்? சகாதேவன் முற்றுமுணர்ந்தவன். இத்தனையும் கண்ணனே செய்கிறான் என்று நம்பினான் சகாதேவன். பலபடி யோசித்தான் சகாதேவன். பக்தியில் கண்ணனை கட்டி போட்டான். என்ன சொல்வது தருமா என கேட்டான் கண்ணன். 5 ஊர்களை கேள், இல்லை 5 வீடுகளையாவது கேள் என்றான். கண்ணன் தூது புறப்பட்டான். இதுவே கண்ணன் தூது. சாத்தியாகியுடன் சென்றான். ஆயிரக்கணக்கான குதிரை வீரர்கள் சென்றார்கள். கண்ணன் வருகிறான் என அறிந்த பின்னால் பீஷ்மர் வழிதோறும் பல மண்டபங்களை உருவாக்கினார், அனைத்து வசதிகளும் செய்தார். ஆனால் கண்ணபெருமான் எங்கும் தங்கவில்லை. விதுரரை அழைத்த திருதராசன் கண்ணன் தங்குமிடமாக மாளிகை தயார் செய்யச் சொன்னான். பொன்மயமான தேர்கள் கொடுக்கச் சொன்னான். எதையும் பொருட்படுத்தாத கண்ணன் விதுரன் குடிசையிலே போய் தங்கினார். மறுநாள் சபைக்கு வந்தார். அந்த விதுரன் குடிசைக்கு போகிறபோது கண்ணன் எந்த மாட மாளிகையிலும் தங்காமல் விதுரன் குடிசைக்கு போய் முன்னிற்கிறார். கண்ணன் தூது வந்திருக்கிறார், தன் குடிசைக்கு வருவார் என்று விதுரன் எதிர்பார்க்கவில்லை. அந்த கண்ணன் வந்து நின்றவுடனே விதுரன் பார்த்தார், என்ன மா தவம் செய்தது இச்சிறு குடில். என்ன அருமையான வரி பாருங்க. நான் என்ன மாதவம் செய்தேன் என்று தன்னை சொல்லவில்லை, அங்கு ஆணவம் வந்துவிடும். என்ன மா தவம் செய்தது இச்சிறு குடில், இந்த சிறு குடிசை என்ன தவம் செய்திருந்தால் கண்ணனுடைய பாதம் படும். மறுநாள் சபைக்கு வருகிறார் கண்ணன். வரும் கண்ணனை சூழ்ச்சியாலே கொல்ல நினைக்கிறான் துரியோதனன். அவர் அமரும் ஆசனத்தின் அடியிலே குழி தோண்டி வைத்திருக்கிறான். பகவானுக்கு இது தெரியாதா? தப்பினார். சபை அமைதியாக இருந்தது. பேசத் தொடங்கினார். பாரத குலத்தென்றலே, வீரர்களுக்கும் மக்களுக்கும் அழிவு நேராமல் இருக்க சமாதானம் பேச வந்திருக்கிறேன். நீ சஞ்சயனை தூது அனுப்பினாய், உன் மக்களை கொல்லக்கூடாது என்று. அதை சபையிலே தெரிவிக்கிறேன். தர்மன் உத்தரவுக்கு கட்டுப்படுகிறான், ஆகவே உன் பிள்ளைகளை நீ கட்டுப்படுத்து. பாண்டவர்களை நான் கட்டுப்படுத்துகிறேன், அவர் தந்தையின் நாட்டை அவர்களுக்கு கொடுத்து விடு. துரியோதனனை அடக்கு, பாண்டவர்கள் உனக்கு பணிவிடை செய்வார்கள். கண்வ மகரிஷி, பீஷ்மர், துரோணர், விதுரர் என்று பல பேர் துரியோதனனுக்கு அறிவுரை கூறினார்கள். கண்ணனின் பராக்கிரமத்தை சொன்னார்கள். துரியோதனா, வீணே கர்வத்தால் அழிய வேண்டாம். நாரதர் சொன்னார், எதையும் கேட்கவில்லை அவன். நாரதர் சொன்னார், இந்த கிருஷ்ணரே மகாவிஷ்ணு ஆவார் என்றான். துரியோதனன் ஏளனமாக இருந்தான். சிரிக்காதே, என் வார்த்தைகளை கேள் என்றான் கண்ணன். துரியோதனா, உன்னை சேர்ந்தவர்களின் நன்மையை நாடு, உன் தந்தையின் வார்த்தையை கேள், தீயவர்களுடன் சேராதே. சகுனி துச்சாதனன் கர்ணன் பேச்சை கேளாதே. சிரித்தான், எக்காலமிட்டான், எதுவும் தர முடியாது. எதை சொன்னாலும் துரியோதனன் கேட்க மறுப்பதால் சஞ்சயன் மூலம் தர்மனிடம் நான் கேட்டுக்கொண்ட உத்தரவாதத்தை வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன் என்றான் திருதராஷ்டிர மன்னன். அப்பொழுது திருதராஷ்டிரன் வாபஸ் பெற்றுக் கொண்டதால் தர்மன் சொன்ன வாக்குறுதியும் வாபஸாகிவிட்டது. மாமன்னரே, வாபஸ் பெற்றுக் கொண்டதால் துரியோதனனையும் அவன் தம்பிகளையும் கொல்ல மாட்டேன் என்று தர்மன் எடுத்த உறுதிமொழி தானாகவே விலகிவிட்டது. துரியோதனனை போர் வேண்டாம் என்று அனைவரும் விரும்புகிறார்கள். ஆகவே

நகரங்களையாவது கொடு என்றான். முடியாது. 5 வீடுகளையாவது? முடியாது. துரியோதனா, கண்ணபெருமான் கூறுவதை கேள். எல்லோருக்கும் நன்மை உண்டாக்கு. சமாதானத்தை யாசிக்கிறான் கேசவன். மீறி நடந்தால் அழிவு நிச்சயம் என்றார் விதுரர். போதும், நிறுத்து சித்தப்பா. கேசவரே, முன்னால் தரப்பட்ட நாடு என் தந்தையால் வழங்கப்பட்டது. அது பயத்தால் தரப்பட்டது. பலசாலியான நான் ஆளுகிறேன். ஒரு கூர்மையான ஊசி முனையினால் குத்தப்படும் அளவு நிலம் கூட பாண்டவர்களுக்கு தரமாட்டேன். ஊசி முனை இடம் கூட தர மறுக்கிறாயா துரியோதனா? இதனால் விளைவு என்னாகும் தெரியுமா? பல புத்திமதிகளை பீஷ்மர் முதல் அனைவரும் சொன்னார்கள். கேட்காதே துரியோதனா. சபையை விட்டு வெளியேறினான். கண்ணனின் கண்கள் கலங்கியது. கண்ணன் தூது சமாதானத்தை விரும்பியது. கண்ணன் வருத்தமாகச் சொன்னான், துரியோதனனை அடக்காமல் கௌரவப் பெரியோர்கள் பெரிய தவறு செய்து விட்டார்கள். போரை விரும்பி நான் வரவில்லை. போரை விரும்பி நீங்கள் அழைத்து விட்டீர்கள். நடப்பது எதுவும் என் கையில் இல்லை என்று திரும்பினார். கண்ணன் தூது மதிக்கப்படவில்லை.

0: சொன்னான், துரியோதனனை அடக்காமல் கௌரவப் பெரியோர்கள் பெரிய தவறு செய்து விட்டார்கள். போரை விரும்பி நான் வரவில்லை. போரை விரும்பி நீங்கள் அழைத்து விட்டீர்கள். நடப்பது எதுவும் என் கையில் இல்லை என்று திரும்பினார். கண்ணன் தூது மதிக்கப்படவில்லை. மாபாரத போர் வந்தது. இன்றும் சமாதானமே பாரதம் விரும்புகிறது. சமாதானமே அனைவருக்கும் நல்வாழ்வை தரும். ஆனால் எங்கோ போர் நடக்கிறது என்று நாம் நினைக்க வேண்டாம். உலகத்தில் எந்த மூலையில் போர் நடந்தாலும் அது நம்மை பாதிக்கும், மக்களை பாதிக்கும். இங்கும் சமாதானம் தேவை. கண்ணன் என்பவன் தூது வந்ததை எப்படி மதிக்கவில்லையோ அதுபோல சமாதானம் செய்யும் பாரதத்தை மதிக்க வேண்டும். நாம் சமாதானமாக இருப்போம், இறைவனை வணங்குவோம். இறைவன் சமாதானம் சொல்கிறான் என்று சொன்னால் வெறும் வெளி நடக்கும் போர் மட்டுமல்ல, மனதிலே நடக்கும் போரையும் நாம் நிறுத்த வேண்டும். மனதை அடைக்க வேண்டும், இறைவனை நாட வேண்டும்.
1: இதுவரை கண்ணன் தூது இலக்கிய பேருரை கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் ராமஜோதி அவர்கள்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 12 மணி.
2: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். வசந்த இல்லம் நிகழ்ச்சியில இன்னைக்கு சிங்க பெண்ணே. ஹலோ லிசனர்ஸ், இன்னைக்கு நம்ம கெஸ்ட் யாரு தெரியுமா? கட்டடக்கலை வல்லுநர் ஆர்கிடெக்ட் தாரா பிரசாத் அவர்கள். வாங்க அவங்களை வரவேற்போம். ஹலோ தாரா, வெல்கம் டு ஸ்டுடியோஸ்.
3: தேங்க்யூ, ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி இன் திஸ் ஸ்டுடியோ டுடே.
2: தாரா, நீங்க எவ்வளவு வருஷமா இந்த பிசினஸ்ல இருக்கீங்க?
3: சோ அது வந்து ஸ்டார்ட் ஆனது 2002 இயர்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென் ஃப்ரம் தேர் ஒரு சின்ன ஆஃபீஸ், இது வந்து பெங்களூர்ல நாங்க ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணது. சோ ஒரு சின்ன ஆஃபீஸ், ஒரு 200 square foot ஆஃபீஸ்ல இருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு, சோ வி ஹவ் க்ரோன் டு அரௌண்ட் 20,000 square foot ஆஃபீஸ் வரைக்கும் இன்னைக்கு க்ரோ ஆயிருக்கோம் நாங்க. இது வந்துட்டு என்னோட ஃபர்ம், பட் நானும் என்னோட ஹஸ்பண்ட் போத் ஆர் ஆர்கிடெக்ட்ஸ். சோ அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த எம்பையரை பில்ட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி இட்ஸ் அன் ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ், பட் இதுல நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. சோ வி ஆர் ஹேவிங் நிறைய குரூப்ஸ் இருக்கு. சோ தா டிசைனர்ஸ் வந்துட்டு ஆர்கிடெக்சர், தா இன்டீரியர்ஸ் வந்துட்டு இன்டீரியர் ஃபார்ம், இன்டீரியர் டிவிஷனாக எடுத்துகிட்டு போயிருக்கோம். தென் தா பில்டர்ஸும் இருக்குது, வேர் வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் கிரகஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட் கூட நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் ஆல் திஸ் ஸ்டார்டட் ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ். எல்லாமே வந்துட்டு இம்மிடியட்டாக ஸ்டார்ட் ஆகல. ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு ஆர்கிடெக்சர் அண்ட் இன்டீரியர்ஸ் டுகெதர் ஸ்டார்ட் ஆனது. ஸோ ஹீ வாஸ் டேக்கிங் கேர், லைக் நானும் என்னோட ஹஸ்பண்ட், ஸோ மை பிக்கெஸ்ட் சப்போர்ட்.
2: இப்போ ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற வேர்டே நமக்கு இப்போ ஒரு 10 வருஷமா நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆர்கிடெக்டா, ஒய் ஐ நீட் அ ஆர்கிடெக்ட் ஃபார் மை பில்டிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. Why I need them for a designing place, commercial place? ஒரு சிவில் இன்ஜினியர் பண்ண மாட்டாரா அப்படின்னு அப்படிதான் முன்னாடி இருந்தது. பட் அது ஒரு நியூ கான்செப்ட். இப்போ இட்ஸ் ஃப்ளரிஷிங் ஜாப் மாதிரி ஆயிடுச்சு. டூ மெனி பீப்புள் ஆர் இன் டு இட். நிறைய பேர் படிக்கிறாங்க, வர்றாங்க அதில் அந்த ஃபீல்டுக்கு. உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன், அந்த இன்ஸ்பிரேஷன் ஃபேக்டர் எங்கே கிடைச்சிது?
3: ஆக்சுவலி எனக்கு என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டே ஃபுல் ஆஃப் ஆர்ட். ஸோ என்னோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், என் சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், பிரதர்ஸ் எல்லாமே வந்து ஆர்ட் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்தது. ஸோ எனக்கு வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் வந்து ஆர்கிடெக்சர் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபாதர் தான் புஷ் பண்ணது. அங்கிலேருந்து என்னோட ஆர்கிடெக்சர் பிஸ்னஸ், ஆர்கிடெக்சர் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறமா ஆஸ் யூ சே, மொதல் வந்து ஆர்கிடெக்சர்னால என்ன, இட்ஸ் அ ஃபேன்சி ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு மொதல் வந்து ஒரு மைண்ட் செட் இருந்தது. பட் இப்போ வந்து ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு. பட் ஆர்கிடெக்சர் மொதல் வந்துட்டு யாராவது ஹையர் பண்ணணும்னா ரொம்ப யோசிப்பாங்க, ஐயோ இவங்க ரொம்ப காஸ்ட்லியா இருப்பாங்களாம், டிடிஎஸ் ப்ராசஸா இருக்கோ, அவங்க கேட்கிற மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், அதுவா இருக்கட்டும், நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியாது இந்த இடத்துல, இந்த டிசைன் நம்மளால இவ்வளவு ஃபேன்சியா நம்ம எதுக்கு பண்ணணும், நம்ம சின்ன வீடு கட்டிட்டு ஒரு நாள் செவர் கட்டிட்டு இதுவா இருந்துட்டு போலாம் அப்படின்னு தான் யோசிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு என்ன ஒரு புது கட்டடம் கட்டினாலுமே வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கறத ஆர்கிடெக்ட் டிசைன்டா, ஆர்கிடெக்ட் இன் அப்ரூவல் இருக்கா இந்த பில்டிங்க்கு, அந்த மாதிரி சிச்சுவேஷன் இப்போ வந்திருக்கு. வை இஸ் தட் இஸ் பீப்புள் மைண்ட் செட்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஆர்கிடெக்ட்னால என்ன கொடுக்க முடியும், என்ன கொடுக்க முடியாது, சிவில் என்ஜினியர்ஸ்னால என்ன கொடுக்க முடியும், அது வந்துட்டு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஆல் திஸ் தேங்க்ஸ் டு ஆல் த மீடியா அண்ட் அதர் திங்ஸ். இப்போ இருக்கிற அந்த டிஜிட்டல் ஆன்லைன் எல்லாம் நிறைய பேர் நிறைய விதங்கள் பார்க்குறாங்க. பட் இப்போ அவங்க பார்க்குறது எல்லாமே வந்துட்டு ஒரு ஆர்கிடெக்ட் ஆகி நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமோ தவிர, சிவில் என்ஜினியர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு லெவலுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். பட் ஈவன் அகெயின் இப்போ நாங்கள் வந்து டிசைனிங் வைஸ் வி ஆர் வெரி ஸ்ட்ராங், பட் அகெயின் டெக்னிக்கல் வைஸ் இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் எடுக்கும்போது we will surely take help of civil engineers and other things. So ipo avangalukku vandu ஆர்கிடெக்சரோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. அண்ட் எவ்ரிபடி ரிக்வயர்ஸ் அன் ஆர்கிடெக்ட். சோ முந்தி இருக்கிறத விட இப்போ நல்ல
2: மக்களுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு இல்லையா, தேடி தேடி ஆர்டிகல் படிக்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி மாதிரி மேகசின்ஸ்ல

0: தான் ஒரு ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ண ஒரு வீடோ ஏதோ ஒன்று வரும். நம்ம இப்போ அதை டே டு டே லைஃப்ல அங்கே எங்கே பார்க்குறோம், டிசைன் பை அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் ஒரு டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும் போதே கீழே வந்து எப்படி டிசைனர்ஸ் பேரோட வருது. ஸோ எப்படி ஒரு கவுனை, வெட்டிங் கவுனை ஒரு டிசைன் பண்ண அந்த கோச்சர் அவங்க பேர் வருதோ, அதே மாதிரி ஒரு பில்டிங்கை டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் தேவைன்னு வந்து மக்களுக்கு அவ்வளோ அவேர்னஸ் இருக்கு, தேடி போகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி
1: நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ல ஐ ஜஸ்ட் சா திஸ். இப்போ எல்லாருமே எப்படி சொல்றாங்கன்னா, என்னோட வீடு தனியா இருக்கணும், ஐ ஷுட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டிசைன், என்னோட டிசைன் வேற இடத்துல ரெப்ளிகேட் ஆகக்கூடாது, இது வந்து காமனா இருக்கக்கூடாது. பிகாஸ் ஹியூமன் கேரக்டரே அப்படிதான். ஸோ எவ்ரி பர்சன் இஸ் யூனிக். ஸோ எல்லா ஹியூமன்ஸும் வந்து யூனிக்கா இருக்கிறப்ப அவங்க யோசனையும் யூனிக்கா இருக்கும். அந்த யூனிக்னெஸ்க்கு நம்ம கிட்ட வந்தா ஆஸ் ஆர்கிடெக்ட்ஸ் வி கேன் அனலைஸ் வாட் தே ஆர் திங்கிங். அவங்க என்ன யோசிக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்க, ஹவு தே வாண்ட் டு கன்வெர்ட் தேர் ஹவுஸ், அவங்களுக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ்ன்னு ஒரு மைண்டில் இருக்கும், அது எப்படி நம்ம வந்து அவங்க மைண்ட்லேருந்து எடுத்து விட்டுட்டு நம்ம ட்ராயிங்ஸாக போட்டுட்டு அது ஒரு பில்டிங்காக நம்ம உருவாக்கணும். ஸோ அது வந்துட்டு இட் இஸ் வெரி டீடியஸ் ப்ராசஸ். அவங்கக்கிட்ட நம்ம வந்து த மோர் யூ டாக் டு தெம் அண்ட் டேக் த இன்புட்ஸ், அப்போ தான் வந்துட்டு அவங்க நினச்சது கடைசியில் கண்டிப்பாக
0: ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே,
2: சிங்கப்பெண்ணே.

0: ஜெயஹிந்த். கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
1: பிச்சலே ஏக தசக் சேனா தேஜி ஆத்ம நிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி FM 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று கட்டிடக்கலை வல்லுநர் தாரா பிரசாத் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடி கொண்டிருக்கிறார் சௌமியா.
3: இப்ப நீங்க உங்கள்கிட்ட பேசும்போது நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். நீங்க வந்து தமிழ் பேசுறவங்க மாதிரி தெரியல. அப்புறம் பெங்களூர் ரெஃபரன்ஸ் வேற கொடுத்தீங்க. கண்டிப்பா கர்நாடகால இருந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
4: யா, எஸ் ஆக்சுவலி என்னோட பார்ன் பாட் அப் ஸ்டடிஸ் எல்லாமே வந்துட்டு நான் வந்து பெங்களூர்ல தான் படிச்சது. பட் பெங்களூர்லயே ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ப்ராஜெக்டுக்காக, நீங்க சொன்னீங்க இல்லையா, அப்போ வந்துட்டு சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து இம்பார்ட்டண்டா இருந்தாங்க, அவங்க எல்லாமே கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு கோயம்புத்தூர்ல சரியா நடக்கல. சோ அவங்களுக்கு இதுவே 5 பார்ட்னர்ஸ். சோ அவங்களுக்கு என்ன நினைச்சாங்க, சரி ஓகே இது ஏதோ தப்பா இருக்கு, நம்ம வந்து ஏன் ஆர்கிடெக்ட் கிட்டே கொடுத்து கூப்பிட்டு வச்சுட்டு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட்ல வந்தனால தே அப்ரோச்ட் ஆர் கம்பெனி இன் பெங்களூர். ஸோ அங்கே வந்துட்டு நம்மளுக்கு அப்ரோச் பண்ணிட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க, இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது 5 வருஷமா நின்றுட்டு இருக்கிற ப்ராஜெக்ட், ஒரு 8 வருஷமா நடந்துட்டு இருந்தது, 5 வருஷமா எதுவுமே ஐடியா இல்லாம நின்றுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கையில கொடுத்ததுக்கு அப்புறமா வித்இன் 1.5 இயர்ஸ் நம்ம என்டையர் ப்ராஜெக்ட் பினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம்.
3: இது எந்த வருஷம்?
4: திஸ் இஸ் இன் 2011. வந்து கோயம்புத்தூர் என்ட்ரி ஆன நாங்க. சோ தட் இஸ் ஹவ் நம்ம கோயம்புத்தூர்ல வர ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. இப்போ
3: யூ ஆர் ரன்னிங் யுவர் கம்பெனி இன் கோயம்புத்தூர்.
4: எஸ், இப்போ வந்துட்டு வி ஹவ் 2 ஆபீசஸ், லைக் பெங்களூர்லயும் இருக்கு, இப்போ சென்னையிலயும் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். பெங்களூர் இருக்கிற பேஸ் கிளைண்ட்ஸோட நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேர் கிளைண்ட்ஸ் மூலமாக தான் நம்மளுக்கு நிறைய ரெஃபரன்சஸ் வரும். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் நிறைய ரெஃபரன்சஸ் வரும். ஸோ கோயம்புத்தூரில் வி ஹவ் செட்டில்டு வெரி வெல். இங்கே வந்துட்டு

0: நாட் ஓன்லி ஒன் கம்பெனி, இப்போ வந்துட்டு நாலஞ்சு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிகாஸ் த கிளைண்ட் பேஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஹியர், அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம சர்வீசஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. அண்ட் தே ஆர் அப்ரோச்சிங் அஸ் அந்த ஹோல் ஹார்ட்டட்லி வந்துட்டு நம்மளை நம்பி ஒரு பில்டிங்கை கொடுத்து ஒரு இன்டீரியரை நம்ம நம்பி கொடுக்கும்போது நம்ம அந்த அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்டையர் செட்டப் ஒரு செட்டப் இங்கேயும் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பில்டிங் கட்டும் போதே நம்ம இன்டீரியர்ஸ் பண்ணிட்டோம்னா எந்த இடத்துல என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பிளான் பண்ணிட்டோன்னா அங்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 20-30% நம்ம மணி சேவ் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து நாங்கள் இன்டீரியர்ஸும் முடிச்சுட்டு கடைசியில் வி வில் கிவ் தி என்டையர் கீ வந்துட்டு அவங்களுக்கு கையில் கொடுத்துருவோம். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் நாங்கள் வந்து எண்ட் டு எண்ட் பண்ணும் போது தான் அதுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் இருக்கும். அண்ட் நம்ம டிசைனை வந்துட்டு அங்கே உருவாக்குறத பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ், கிளைண்ட்டுக்கு வந்துட்டு இல்லை ஒரே ஆள் கிட்ட வந்துட்டு எல்லாமே சர்வீசஸ் கிடைக்கும் போது அவங்களுக்கும் ஒரு மைண்ட் ஃப்ரீ. இப்போ வந்துட்டு இப்படி சொல்லும்போது ஐ ஹவ் லாட் ஆஃப் கிளைண்ட்ஸ் ஹூ ஆர் அப்ராட். இப்போ கோவிடுக்கு அப்புறமா, ஆக்சுவலி கோவிடுக்கு முன்னாடியும் நல்லா இருந்தது, பட் கோவிடுக்கு அப்புறமா எவ்ரிபடி ஸ்டார்டட் ரியலைசிங் இந்தியாவில் அவங்க வீடு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். எல்லாருமே வந்து அந்த கோவிட் டைம்ல வீட்டுக்கு வரணும், அவங்க அம்மா கிட்ட வரணும்
1: ஏங்கிட்டு இருந்தாங்க,
0: வர முடியாம போயிடுச்சு. அண்ட் தே வாண்டட் டு கம் பேக் பட் couldn't come back. So அந்த டைம்ல வந்துட்டு
1: அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கணும்,
0: வீடு இருக்கணும், work from home எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்துட்டு அங்கே உட்காந்து எங்கேயோ ஃபாரின் கண்ட்ரில உட்காந்து பண்றதை விட அதே ஜாபை வந்து நான் வீட்லயே உட்காந்து பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வீடை வந்து நிறைய பேர் ரெனோவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
1: அந்த பிசினஸும் வந்துருச்சு.
0: அந்த மாதிரி நம்மளுக்கு கோவிடுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா, ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப பயந்தோம் எங்கே வந்து இது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டியூரிங் கோவிட் டைம் எதுவுமே வந்து இல்லை, பட் ஆஃப்டர் கோவிட் எல்லாமே வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்கு, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
2: சிங்கப்பெண்ணே

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில்தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில்தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று கட்டிடக்கலை வல்லுநர் தாரா பிரசாத் அவர்கள்.
4: இப்ப நீங்க இங்க கோயம்புத்தூர்ல பண்ண பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது ஒண்ணு ரெஃபர் பண்ணுங்களேன்.
5: கோயம்புத்தூர்ல ஆக்சுவலி ரிசார்ட்ஸ்ல வந்துட்டு ஐ எம் ஒன் ஆஃப் தி ஆர்கிடெக்ட். ஸோ அவங்களுக்கு டோட்டலா வந்துட்டு நம்ம பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கட்டும், இன்டீரியர்ஸா இருக்கட்டும், லேண்ட்ஸ்கேப்பிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே சப்போர்ட் நாங்க பண்ணிருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் பிகெஸ்ட் ப்ராஜெக்ட் தட் ஐ ஹவ் டன். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட், நம்ம வந்து பெரிய ஜுவல்லரி ஷோரூம்ஸ், தென் சாரி ஷோரூம்ஸ், தென் இது ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நம்மளுக்கு நல்ல நேம் இருக்கு.
4: எனக்கு ஒரு க்வெஸ்சன், இந்த ஆர்கிடெக்சர் இந்த இதில் ஃபீல்டில் இப்போ வந்து இட்டாலியன் இன்டீரியர்ஸ், ஃப்ரெஞ்ச் டைப் ஆஃப் ஹவுசஸ், ஃப்ரெஞ்ச் விண்டோஸ், அதெல்லாம் ரெஃபரன்ஸ், எல்லாம் ஃபாரின் ரெஃபரன்ஸை சொல்கிறோம். நம்ம ஊரில் நேட்டிவிட்டியோட வெர்னாக்குலர் ஆர்கிடெக்சர் இஸ் பிகமிங் வெரி பாப்புலர். அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா?
5: எஸ், ஆக்சுவலி வந்து இப்போ நிறைய பேர் வந்து இன்டர்நெட்ல நிறைய பிக்சர்ஸ் கிடைக்குது, அது இதெல்லாம் நிறைய டிசைன்ஸ் கேட்பாங்க. ஸோ அவங்க கேட்க கேட்க நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு, நம்ம கோயம்புத்தூரோட கிளைமேட், அதோட சாயில், அதோட இது என்விரான்மெண்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி இது வந்து சூட்டபிளாக இந்த டிசைன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நாங்கள் அதை பண்ணி கொடுத்துருவோம்.
4: இந்த சஸ்டைனபிள் லிவிங் சொல்கிறோம், அதில் வந்து ஆர்கிடெக்சரில் அது எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு?
5: ஆக்சுவலி சஸ்டைனபிள் லிவிங், சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர் தான் இப்போ நிறைய வந்து பூமில் இருக்குங்க. செல்ஃப் சஸ்டைனபிள் பில்டிங்ஸாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம வந்து லைட் அண்ட் வென்டிலேஷனுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துட்டு பெரிய பெரிய விண்டோஸ் வைக்கிறது, இல்லை பெரிய பெரிய கிளாஸஸ் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டுருக்கு. இது போக நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, லைக் ஜூட், பேம்பு, அந்த மாதிரி எல்லாம். இட்ஸ் பிகமிங் அ பார்ட் ஆஃப் தி ஹவுசஸ். இப்போ வந்துட்டு பேம்பு ஹவுஸ் அப்படின்னு பண்ணும்போது இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் இது. அண்ட் ஏர்தன் மெட்டீரியல்ஸ், இப்போ வந்து பழைய காலத்தில் வந்து எப்படி வந்து மண்ணு இது யூஸ் பண்ணிட்டு வீடு கட்டிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் இப்போ வந்து திரும்பி திரும்பி தே ஆர் கோயிங் டு ப்ரிமிட்டிவ். ஏன்னா அதோட கிளைமேட்டிக் வைஸ் வந்துட்டு இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு இட் இஸ் கண்ட்ரோலபிள், நேச்சுரலாகவே கண்ட்ரோல் ஆகும்போது எதுக்கு நம்ம ஏசி போட்டு உட்காந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க.

0: ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர் இஸ் பிக்கிங் அப் ரியலி வெல்.
1: அதுலயே இந்த டூம்டு ஸ்ட்ரக்சர்ஸ்,
0: ஆமா,
1: பிரமிடல் ஸ்ட்ரக்சர்ஸ், கீப் நேச்சுரலி கூல் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாமும் நீங்க உங்க இதுல இது பண்ணி?
0: ஆமா, ஆக்சுவலி காக்கச்சாவடியில் வி டிட் ஒன் ப்ராஜெக்ட், இங்க டோட்டலி சஸ்டைனபிள் ரிசார்ட். அவங்க எப்படின்னா ஒரு 3-bedroom ஹவுஸ் இருக்கும், எல்லாமே ஆக்சுவலி பெட்ரூம்ஸ் தவிர எல்லாமே ஓப்பன். இட் வில் பி லைக் செட்டினார் ஸ்டைல், ஒரு கோட்டியார்டு இருக்கும், தென் லிவிங் ரூம் இஸ் ஓப்பன், தென் இது டைனிங் ரூம் இஸ் ஓப்பன், எல்லாமே ஓப்பனபிள், வில் ஜக்லி ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நோ ஏசி நத்திங், ஏன்னா அங்கே இருக்கிறது வந்து ஃபுல் ஒரு கோகனட் தோப்புக்குள்ளே இருக்கிற ஒரு வீடு. ஸோ இட் இஸ் அ ஃபார்ம் ஹவுஸ். ஸோ அந்த மாதிரி அரௌண்ட் 30-40 ஃபார்ம் ஹவுசஸ் அங்கே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது செல்ஃப் சஸ்டைனபிளாக இருக்கு, அண்ட் இட் இஸ் ஸோ பீஸ்ஃபுல். அங்கே இருக்கிற செரெனிட்டியாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பிளேஸ் செலெக்ஷனாக இருக்கட்டும், ஸ்விம்மிங் பூல் எல்லாமே வந்துட்டு உள்ளேயே கொடுக்கறனால எவ்ரி திங், ஈவன் பூல்னால நம்ம வந்து இங்கே ஜெட் பூல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நேச்சுரல் பாண்ட்ஸ் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த மாதிரி பூல்ஸ் கொடுத்துருக்கோம், நேச்சுரல் பூல்ஸ். ஸோ அவங்களே செல்ஃப் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஈவன் எல்லா ஹவுஸ்க்கும் வந்து சோலார் லைட்ஸ், இப்போ நைட்டு வந்துட்டு அவங்க ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும்னு யோசிக்கவே வேண்டியதே இல்லை. ஸோ அது வந்து டே டைம் வந்துட்டு சோலார் பவர் இருக்குது, ஆஃப்டர் 5 o'clock இட் ஆன் ஸ்விட்ச் ஆன் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து டெக்னிக்ஸ் இது எல்லாம் கொண்டு வரும்போது கிளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு அது எக்ஸ்பென்சஸ் கம்மியாகவும் இருக்கு, அண்ட் மெயின்டெனன்ஸும் அவங்களுக்கு ஈஸி ஆகி போயிருது. ஸோ தே நீட் நாட் ஸ்பெண்ட் மச். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஃபார்ம் ஹவுசஸ் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பண்ணும்போது இட் இஸ் அ செகண்ட் ஹோம், அவங்க போய் ஹாலிடே ஹோம்ஸ் மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல அவங்க எக்ஸ்பென்ஸாக நிறைய பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இட் இஸ் அ செகண்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது தீஸ் கைண்ட் ஆஃப் சஸ்டைனபிள் ஹவுசஸ் ஆர் ரியலி.
1: பரவாயில்ல, நீங்கள் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு வரீங்க. எனக்கு அந்த சிஸ்டைன் சாப்பல் சீலிங் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், மைக்கேல் ஆஞ்சலோ, அதுல வந்து அந்த ஸ்டெயின் கிளாஸ் விண்டோஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும், பாப் அந்த காலத்துல இருந்திருக்கு, இப்போ வந்து இட்ஸ் கெட்டிங் பாப்புலர். அது ஒண்ணு, அப்புறம் இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் இதெல்லாம் நீங்க அந்த உங்களோட இதுல யூஸ் பண்ணிக்கிறீங்களா? உங்க ஹோம்
0: ஆத்தங்குடி ஸ்டைல்ஸ் இஸ் பிகம் வெரி காமன் நவ. ஆத்தங்குடி ஸ்டைல்ஸ் வந்துட்டு இப்போ அது வந்து ஒரு டிசைன் எலிமெண்டாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ், டிசைனிங் எலிமெண்ட்ஸ். அதுக்கு ஒரு நார்மலா ஒரு இது பண்ணாம அதுக்கு ஒரு ஹைலைட் கொடுத்துட்டு யூஸ் பண்ணும்போது அதோட யூஸும் நல்லா இருக்கும், அண்ட் அதோட முக்கியத்துவம் இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலி த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் வில் இன்க்ரீஸ். இப்போ வந்து ஆத்தங்குடி எல்லாம் நம்ம வந்து ப்ரிமிட்டிவ் டைம்ல பழைய காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இது, மறுபடியும் அது திரும்பி வரும்போது அது ஒன்று டிசைன் எலிமெண்டா யூஸ் பண்ணும்போது இட் வில் பி ஈவன் மோர் பெட்டர். அண்ட் ஸ்டெயின் கிளாஸ் நீங்க சொல்ற மாதிரி, ஸ்டெயின் கிளாஸ் இஸ் ஆல்சோ பிகம் அ வெரி காஸ்ட்லி அண்ட் டிசைன் எலிமெண்ட். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுவும் வந்துட்டு இப்போ ஸ்டெயின் கிளாஸ் வந்து நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணாம வேர் வி நீட் டு ஹைலைட் தி எலிமெண்ட் எங்கே வந்து அது ஆக்சுவலி இப்போ ஸ்டெயின் கிளாஸ்லயும் நிறைய பெயிண்டிங் எலிமெண்ட்ஸ், நிறைய ரேஸ் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்க கிளைண்ட்டுக்கு வந்து பிடிச்சிருக்கிற டிராயிங்ஸோ ஃபிகர்ஸோ ஏதோ ஒன்று பண்ணும்போது அதில் வந்து ஸ்டெயின் கிளாஸ்ல பண்ணும்போது இட் வில் கிவ் ஈவன் மோர் என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி எவ்ரி திங் இஸ் ஆர்ட் பேஸ்ட். ஸோ நம்ம ஆர்ட் ஆர்ட் அண்ட் டெக்னிக்கல் மிக்ஸ் ஆனாதான் ஆர்கிடெக்சர் ஆயிரும். ஸோ
1: உங்களுக்கு அந்த எஸ்தெடிக் சென்ஸ் இருக்கணும் இல்லையா?
0: எஸ்,
1: கலை உணர்வுன்னு சொல்லுவோம் தமிழ்ல, அது இருந்தாதான் நமக்கு வரும் இல்லையா?
0: யா யா,
1: இட்ஸ் அனதர் ஆர்ட் இல்லையா? ஆர்கிடெக்சர் இஸ் நதிங்
0: பட் ஆன் ஆர்கிடெக்சர் இஸ் ஆர்ட் ஃபார் அ ஹவுஸ் யூ கேன் சே. லைக் நம்ம வந்து வீட்டுக்கு அழகுபடுத்துறதுக்கு தான் நம்ம ஆர்கிடெக்சர் யூஸ் பண்றோம். ஸோ ஆர்ட் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இட் வில் பி ஈவன் மோர் ப்ளீசிங் அண்ட் என்ஹான்சிங். அண்ட் அகெயின் ஆர்ட் லவர்ஸ் இருக்கும்போது இட் வில் பி லைக் திஸ். சம் பீப்புள் லைக் தே டோன்ட் ஒவ்வொரு பர்சனோட யூனிக்கா இருக்கிறதுனால அவங்க ஸ்டைலுக்கு பொறுத்து தான் நம்ம வந்து ஆர்ட் கொண்டு போக முடியும். ஸோ இஃப் தே ஆர் லைக்கிங் ஆர்ட் வி கேன் இன்ட்ரடியூஸ் ஆர்ட், இஃப் தே ஆர் லைக்கிங் மாடர்னிசம் வி கேன் இன்ட்ரடியூஸ் மாடர்ன். மினிமலிஸ்ட் கேட்பாங்க, எனக்கு ரொம்ப எல்லாம் டிசைன் வேணாம், கம்மியாக இருந்த போதும், எனக்கு கம்மியாக இருந்தாலும் நீட்டாக இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெஷ் கலர்ஸ் வேணும், எனக்கு பேஸ்டல் கலர்ஸ் வேணும், எனக்கு லைட் கலர்ஸ் வேணும், எனக்கு ரொம்ப லைட் இருக்கக்கூடாது, எனக்கு முடி லைட் வேணும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம்.
1: மக்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்களோட பிசினஸ் டல்லே ஆகாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா?
0: கண்டிப்பா.
1: தேங்க்யூ சோ மச் தாரா பிரசாத், உங்க பேஷன் ஃபார் த ஜாப், யுவர் இன்ட்ரிகசி இன் ஹேண்ட்லிங் த ஜாப், எவ்ரி திங் இஸ் எவிடென்ட். உங்ககிட்ட பேசும்போது நீங்க சொல்லும் போதே ஒரு ஆர்கிடெக்ட்ங்கிறது ரொம்ப என்ன, இட்ஸ் சென்சிபிள், சென்சிட்டிவ், என்ன வேணா சொல்லிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம்.
0: ஆமா,
1: அந்த அழகுணர்ச்சி கண்டிப்பா

0: இப்போ ஒரு எஸ்தெட்டிக் சென்ஸ் இருந்தா அவங்க எப்படி பண்ணுவாங்கங்கிறது உங்க பேச்சிலேயே எங்களுக்கு தெரியுது. நீங்க எடுத்திருக்கிற இந்த ஜாப், இப்ப 20 வருஷமா இந்த பிசினஸ்ல இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நீங்க சொல்லும் போதே உங்களுடைய அந்த பேஷன் வந்து எங்களையும் சேர்த்து தொத்திக்குது. அந்த யூ ஆர் சச் அன் இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ தாரா பிரசாத்.
1: தேங்க்யூ சோ மச் ஆல் இண்டியா ரேடியோ. தேங்க்யூ சோ மச்.
2: இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில கட்டிடக்கலை நிபுணர் ஆர்கிடெக்ட் தாரா பிரசாத் அவர்களை சந்தித்து பேசினோம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ்ய பாரமே சோத்ர லக்தா.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். இனி நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சி பற்றி கேட்கலாம். இன்று மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில விளிம்பு நிலை மக்களுக்கான தொழில் முனைவோர் திட்டம் கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில தஞ்சை நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் செஞ்சேரிமலை ஓவியர் கே நாகராஜன் மற்றும் எஸ் கவிதா ஆகியோருடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்களே, மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் மேஜிக் நிபுணர் யோனா அவர்களுடன் நேரலை இருக்க கேட்கலாம். மாலை 6:30 இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே லீட்ஸ் ஹெடிங்லே மைதானத்தில் நடைபெறும் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:30 FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம்.

0: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவர ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸ் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பகல் 12:50 பூந்தென்றல் நிகழ்ச்சியில் அழகான இரண்டு பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறேன்.

0: நிகழ்ச்சிகளுக்கு கேட்க மறக்காதீங்க. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வட மாநிலங்களில் 46,000 பயிர் கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த விவாதத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொள்ளப்படவுள்ளது. ஜெர்மன் அதிபர் திரு ஃபெர்டிரிக் மெர்சுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் ராணுவ திறன் கடந்த 12 ஆண்டுகளில் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு தொழில்நுட்பம் உள்நாட்டு தயாரிப்பின் மூலம் பாதுகாப்புத்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த நிதியாண்டில் 1,78,000 கோடி ரூபாய் அளவிற்கு தளவாட பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இது அதற்கு முந்தைய நிதியாண்டை விட 15.6% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2013-14 நிதியாண்டில் இருந்ததை விட தற்போது உள்நாட்டு ஆயுத தளவாட உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுற்றுச்சூழல் சார்ந்த அனைத்து அம்சங்கள் மற்றும் ஊட்டச்சத்து எரிசக்தி போன்றவற்றிற்கு நிலம்தான் அடித்தளமாக திகழ்கிறது என்பதை மனதில் கொண்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுத்து வருங்கால சந்ததியினருக்கு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்த மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். வட மாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பயிர்கழிவு மேலாண்மைக்காக நடப்பு நிதியாண்டில் 544 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். முதற்கட்டமாக 272 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்கழிவுகளை எரிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் தில்லியில் உள்ள 14 மாவட்டங்களில் பயிர்கழிவு எரிப்பு தடுப்பு படையினர் கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி 53 பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் ஏற்றுமதி வளர்ச்சி ஆணையத்தின் தலைவர் திரு அபிஷேக் தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்றுமதி செய்யப்படும் வேளாண் விளை பொருட்களின் பட்டியலில் 500-க்கும் மேற்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். அமெரிக்கா, பிரேசில், சீனா, ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் போட்டி உள்ள நிலையிலும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக திரு அபிஷேக் தேவ் தெரிவித்தார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாராணா பிரதாப் சுயமரியாதை, சுதந்திரம், தேச அர்ப்பணிப்பு போன்றவற்றின் அடையாளமாக திகழ்ந்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். தாய்நாட்டை காப்பதிலும் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதிலும் அவர் ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டது இல்லை எனவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்ற போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு குறித்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கூட்டத்தில் இது தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சீனா, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இந்தியா மொனாக்கோ இடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ இளவரசர் திரு ஆல்பர்ட்டுடன் பிரான்சில் ஆலோசனை நடத்திய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடல்சார் பொருளாதாரம், புத்தாக்கம், நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இந்தியா மொனாக்கோ இடையேயான உறவுகள் வரும் ஆண்டுகளில் வளர்ச்சியடையும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. என்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, பிஜேபியைச் சேர்ந்த திரு ராஜசேகரன் ஆகியோருக்கு புதிய அமைச்சர்களாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். மத்திய அரசின் வேளாண் மின்னணு சந்தை திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக உள்ளது என்று மதுரை மாவட்ட விவசாயிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: ஆரம்ப கட்ட காலத்துல கவர்மெண்ட் முயற்சி எடுத்து ஒழுங்குமுறை போட்டு எங்களுக்கு பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. விவசாயிகளுக்கு ஆன்லைன்ல பணம் ஏற்றுறது வந்து எங்களுக்கு ஃபீஸபிளாகவும் இருக்கு. மறைமுகம் ஏலம் வச்சு எடுக்கிறது வந்து எங்களுக்கு நிறையாவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது.
3: தேங்காய் கொண்டு வந்து விற்கிறது, கொப்பரை விற்கிறது, தேங்காய் வந்து ஒரு சிலருக்கு ஏலம் எடுக்கிறது, ரெண்டு வேலையுமே நடக்குது. இங்க வந்து வாரத்துல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தேங்காய் ஏலமும், புதன்கிழமை கொப்பரை ஏலமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு விவசாயிகள் ஒத்துழைப்போடு இது தொடங்கினா அது கொஞ்சம் வெற்றிகரமா தமிழ்நாட்டிலேயே கூடுதலா கொள்முதல் பண்ணுகிறது.
4: இந்த 2 வருஷமா கதையே வர்றா, விவசாயிகளுக்கு நன்மையா தெரியுது. எங்களுக்கு பேங்க்ல பணம் ஏத்தி விட்டுறாங்க ஒரு வாரத்துல, அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கமிஷன் இல்ல, வரி இல்ல, எதுவும் இல்ல, அதனால பரவாயில்ல.
0: குஜராத் மாநிலத்தில் பேருந்தும் சரக்கு லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். வதோதரா ஹோலால் நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை நேரிட்ட இந்த விபத்தில் காயமடைந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து மாநில காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. அமெரிக்காவின் கன்சாஸ் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி 3 கோல் அடித்தார். இதன் மூலம் உலகக்கோப்பை போட்டிகளில் 16 கோல் அடித்த ஜெர்மன் வீரர் மிரோஸ்லாவ் க்ளோஸின் சாதனையை மெஸ்ஸி சமன் செய்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ஆஸ்திரியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜோர்டானை வென்றது. பிற போட்டிகளில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகலையும், நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக்கையும் வென்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 24-22 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் கிசோனாவை வென்றார். இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இஷான் பட்னாகர், ஸ்ருதி மிஸ்ரா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவு கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இங்கிலாந்தின் லுகாப்போ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான

0: பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வடமாநிலங்களில் 46,000 பயிர் கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:50. இனி கேட்கலாம் பூந்தென்றல்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பாடல் கேட்டுட்ருக்கோம். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் KGF Chapter 2 திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டோம். அனன்யா பட்டுடைய குரலில் மதுர கவியுடைய பாடல் வரிகளில் ரவி புருஷோடைய இசையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பீட்சா திரைப்படத்திலேருந்து.

0: சந்தோஷ் நாராயணனுடைய இசையில கபிலனுடைய பாடல் வரிகள்ல பிரதீப் குமாருடைய வாய்ஸ்ல பாடல் கேட்டோம். பீஸா திரைப்படத்துல இருந்து.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி.
4: குவிஸ் டைம்.
1: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
5: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
0: நேர்களே, இன்று மதியம் 2:30 ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில தஞ்சை நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் செஞ்சேரி மலை ஓவியர் கே நாகராஜன் மற்றும் எஸ் கவிதா ஆகியோருடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க.

நேரம் 1:20 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ல இனி கேட்கலாம். இது மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நம்ம எந்த திரைப்படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, செல்ல பிராணிகள் அவங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு இந்த திரைப்படம் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த திரைப்படத்துடைய பெயர் வந்து 8 Below. பால் வாக்கர் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. 2006 ஃப்ராங்க் மார்சல் அவர் வந்து இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. ஒரு சர்வைவல் டிராமா, அந்த கேட்டகரிக்குள்ளே இந்த திரைப்படம் வரும். 8 Below, 8 நாய்களும் ஒரு மனிதருக்குமான அந்த அந்த பிணைப்பு, அந்த அன்பு, அந்த தவிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த திரைப்படம் சொல்லும். தொடர்ந்து நம்ம கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இதுவரைக்கும் கேட்டோம் பூந்தென்றல்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: सरकारी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: आकाशवाणी कोयम्बतूर 103 FM ला मनी ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம 8 பிலோ இந்த திரைப்படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். 1993 சரியா, கண்ணுக்கு எற்ற தூரம் எல்லாமே வெறும் வெள்ளையா மட்டும்தான் இருக்கு. அப்படியே வெள்ளை போர்வை போர்த்துன மாதிரி நம்ம நம்மளோட தமிழ் படங்கள் எல்லாம் பார்த்துட்டு போல. இந்த புது வெள்ளை மலை பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும், அப்படியே ஸ்னோவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும் இந்த படம் முழுக்க. அப்படியே அந்த வெள்ளை நிறம் தான் படர்ந்து இருக்கும். ஏன் அப்படின்னா அது அண்டார்டிகா, கடுமையான பனி, அந்த அளவுக்கு உரை பனி, அந்த அளவுக்கு ஒரு பனி தான். ஓகே, அப்போ வந்து ஜனவரி 1993 தேசிய அறிவியல் அறக்கட்டளை, அதாவது நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன்ல வந்து அண்டார்டிகாவில் ஆராய்ச்சி தளத்தில் ஜெரி, நம்ம சொன்னோம் இல்லையா, பால் வார்க்கர், அவர் தான் வந்து அங்கே கைடாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. புதன் கோள்ல இருந்து ஒரு விண்கலம், அரிய விண்கலம் வந்து அங்கே விழுவோம். அந்த விண்கலத்தை வந்து தேடி ஒரு டாக்டர் வந்து வர்றாரு. ஸோ அவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் டேவிஸ் மெல்கரன், அவர் தான் பார்த்தீங்கன்னா அங்கே வர்றாரு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், இந்த விண்கலம் கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த கல் இந்த விண்கல்லை வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி கிட்ட உதவி கேட்கிறாரு. ஜெரி தான் கைடாச்சே, அந்த பணியில் வந்து எங்கெல்லாம் பள்ளம் இருக்கும், எங்கெல்லாம் காலை வைக்கலாம், இந்த எல்லா விஷயமுமே ஜெரி நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் அங்கே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, பனி புயல் எப்போ வேணாலும் வரலாம், ஆனாலும் நான் உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன், இப்போ வந்து நம்ம நடந்து போனோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. அதனால் டாக் ஸ்லெட்ஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, நாய் வண்டி, இதுதான் ஒரு சிறந்த மாற்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனமான 8 நாய்களை வந்து அந்த வண்டியில் பூட்டிட்டு இவரும் ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க, டாக்டரும் ஜெரியும் சேர்ந்து போகிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்க தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காரு, இங்க இருக்குமா அங்க இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜெரி சொல்றாரு, நான் வந்து ஒரு கம்பியை வச்சு குத்தி காமிப்பேன், அந்த இடத்துல மட்டும்தான் நீங்க வந்து கால் வைக்கணும், சோ என்ன பின் தொடர்ந்து நடந்து வாங்க அப்படின்னு டாக்டர் கிட்ட வந்து ஜெரி சொல்லிடுறாரு. அப்படி இருக்கிறப்போ இவரும் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு அழைப்பு வருது, என்ன அப்படின்னா இங்க ஒரு வெதர் வந்து கண்டிப்பா மாறப்போகுது, ஒரு மிகப்பெரிய சீற்றம் வரப்போகுது, அதனால நீங்க வந்து பேஸுக்கு வந்து அதாவது ஆராய்ச்சி நிலையத்துக்கு திரும்பி வந்துருங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இது வந்து இவர் டாக்டர் வந்து கேட்கல, இல்லை இவ்வளவு தூரம் வந்துட்டு அவளை கஷ்டப்பட்டு அப்படியே நடுங்குது கை காலாம், இருந்தாலும் நம்ம தேடி வந்த அந்த ஒரு பொருளை அடைந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் முயற்சி எடுக்கிறாரு, ஒரு வழியா கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா சந்தோஷத்துல குதிக்கிறாரு. இவர் சொல்லியிருக்காரு, நம்ம பால்வார்க்க சொல்லியிருக்காரு ஹீரோ, என்ன கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் குதிக்கிறாரு. குதிச்சதுமே என்ன ஆகுது தெரியுமா, பாட்டுக்கு அப்புறமா கேட்கலாமா?

0: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
3: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
5: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
6: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
7: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி 1 மலர் 1 நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். 1:17.
5: இன்னைக்கு உங்க வீட்டுல
0: ஓகே, எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு 8 Below இந்த திரைப்படத்தை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த திரைப்படத்தில் அவர் டாக்டர் வந்து குதிக்காதீங்க, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்களேன், என் பேச்சை கேளுங்களேன் அப்படின்னு ஜெரி சொல்கிறாரு. பட் இவர் கேட்கவே இல்லை. அந்த கல் கிடைச்ச சந்தோஷத்தில் அவ்வளோ சந்தோஷமாக குதிக்கிறாரு. அங்கே ஒரு பிழவு ஏற்பட்டுருது. இவர் வந்து அந்த பனிப்பாறைகள் நடுவில் போயிட்டு ஒரு தண்ணிக்குள்ளே அப்படியே கீழே விழுந்துடுறாரு. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. அங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுது. அப்போ வந்து இவருக்கு கைடு இல்லையா, இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வளர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாயில் ஒரு பெண் நாய் இருக்கு. அவருடைய பேர் வந்து மாயா. இந்த மாயா வந்து ரொம்ப புத்திசாலி, ரொம்ப கேரிங், எல்லாரையும் அப்படியே ஒரு அம்மா மாதிரி நல்லா பார்த்துப்பா. ஏதாவது இல்லை அப்படின்னா கொண்டு வந்து கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாமே மாயா கரெக்டாக பண்ணும். அதனால மாயா கிட்ட மெதுவாக சொல்கிறாரு, நான் உன்கிட்ட வந்து ஒரு கயிறை கொடுக்குறேன், அந்த கயிறை டாக்டரோட கழுத்தில் போய் நீ போட்டுரு, அந்த டாக்டரோட கழுத்தில் போய் போட்டு அவரை வந்து நம்ம இழுத்து மேலே கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி அந்த மாயா நாயும் பண்ணது, டாக்டரையும் வந்து காப்பாத்திடுறாங்க. உடனே வந்து மறுபடியும் ஃபோன் வருது, நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடாது, இது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழலாக இருக்கு, எல்லாரும் வந்து பேஸ் கேம்புக்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்றப்போ பைலட் கிட்டே இவர் சொல்றாரு, நம்ம மட்டும் போனோம் அப்படின்னா நான் என்னுடைய நாய்கள் என்ன பண்றது, இங்கே எப்படி விட்டுட்டு போக முடியும், நீங்களே சொல்றீங்க இது ஒரு இக்கட்டான சூழல், வெதர் வந்து எப்போ வேணா மாறலாம், கடுமையான சீற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எப்படி என்னோட நாய்களை விட்டுட்டு போறது அப்படின்ட்டு பைலட் கிட்ட கேட்கிறப்போ பைலட் பதில் சொல்றாரு, இல்லை மனுஷங்களுக்கே இங்கே இடம் இல்லைப்பா, உனக்கே தெரியும் இல்லையா நிறைய வெயிட் இருக்கு, நம்ம வந்து ஃபியூயலும் நம்ம கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கு, கொஞ்சம் நாள் தான், கொஞ்சம் ஒரு வாரம் 2 வாரம் தான், அதுக்குள்ள வந்து உன்னோட நாய்களுக்கு எல்லாமே தெரியும், நீ தான் புத்திசாலியா தானே வளர்த்துருக்க, அதுகளுக்கு எல்லாமே தெரியும், தன்னைத்தானே பாத்துக்கிறதுக்கு தெரியும், நீ கவலையே படாத, நம்ம சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பைலட் வந்து ஜெரி கிட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. பட் அது வந்து நடக்கல. நிறைய நாள் ஆகுது, நிறைய மாசம் ஆகுது. ஜெரியுடைய மனசுல எங்க பார்த்தாலும் தன்னுடைய வளர்ப்பு நாய்கள் பத்தியே அந்த யோசனையாவே இருக்கு. ஏதாவது ஒரு வெளியில போறப்போ தெருநாயை பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து அப்படிதான் இருக்கு. அமெரிக்கா போயிடுறாரு ஜெரி. அங்க வந்து போயிட்டு நிறைய முயற்சி எடுக்கிறாரு, நாய்களை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு நிறைய பண செலவும் ஆகும், நிறைய நேரமும் வேணும். அது மட்டும் இல்லாம அங்க வந்து சூழலும் சரியில்லை. சரி இருந்தாலும் இவருடைய மனசுல தோணுது, எப்படி இருந்தாலும் என்னுடைய நாய்கள் அது நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மனசை தைரியப்படுத்திக்கிட்டு திடப்படுத்திக்கிட்டு அப்படியே நாட்களை கடந்து போறாரு. 5 மாசம் ஆகுது, இன்னும் வந்து அந்த நாய்களை போய் பார்க்கல. அங்க அந்த நாய்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. என்ன நடந்திருக்கும் தொடர்ந்து கேட்கலாமா?

ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டில் கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம்

0: சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிறப் லோகோ தக் பானி பஹஞ்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது மணி ஒன்று மலர் ஒன்று. நேரம் 1:26. நாயுடைய பாச போராட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அது எப்படி தன்னைத்தானே காப்பாத்திக்குது, எந்த ஒரு வசதியும் இல்லாம தன்னுடைய அன்பானவர் அவரை வந்து என்னதான் இருந்தாலும் தனியா இருந்தாலும் அவங்க நமக்கு பிடிச்சவங்களை நம்ம பாக்குறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதுவும் நாய்களுக்கு அவங்களுடைய உரிமையாளர்களை பார்த்தோன்னே எவ்வளவு சந்தோஷம், துள்ளி குதிக்கும், நம்மளை வந்து கட்டி பிடிச்சிக்கும், ஹக் பண்ணுவோம், அப்புறம் வந்து நாக்கால நக்கும், இப்படி நிறைய விஷயங்களை பண்ணும் இல்லையா. இதெல்லாம் ரொம்ப ஏக்கத்துல இருக்கு. மாயாதான் வந்து இவங்க எல்லாமே வழி நடத்திட்டு இருக்காங்க. மாயா அப்படின்றது அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நாய். அதுக்கப்புறமா அங்க வந்து ஜாக் அப்படின்ற ஒரு நாயும் இருக்கு. ஜாக்குக்கு வந்து கொஞ்சம் வயசாயிருச்சு. அதனால அதனால என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் எதுலயும் ஈடுபடாது. இருந்தாலும் இந்த நாய்கள் எல்லாமே அவர் ஜெரி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரே கம்பியால கட்டிட்டு போயிருப்பாரு. சங்கிலிய வச்சு ஒரே இடத்துல வந்து கட்டி போட்டுட்டு போயிருப்பாரு. இதுகளுக்கும் பசிக்கும் இல்ல, அது ஒரு உயிர் தானே. அங்க சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல. ஜெரி இருந்தப்போ வேலை வேலைக்கு மீனா கொடுப்பாரு, ஆனா இப்ப சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்துல உட்காந்துருக்கும் எல்லா நாயும். அப்போதான் பாத்தீங்கன்னா வேட்டையாடுறதுக்கு ஆரம்பிக்கும். அங்க வந்து நிறைய கடற்பறவைகள் பறந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு பறவையா வந்து சாப்பிடறதுக்காக ஒரு ஒரு நாயா தன்னுடைய சங்கிலியை அவுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு எப்படியோ வந்து போயிடும். வேணும் இல்லையா, உணவு வேணும் இல்லையா, தேடி போய்த்தானே ஆகணும் அப்படின்றதுக்காக அங்க போயிரும். ஆனா இந்த ஜாக் கொஞ்சம் வயசாயிட்டனால பலவீனத்தினுடைய காரணமா அதனால எந்திரிச்சு போக முடியாது. இதுவும் விரும்பாது. மனசுல ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஜெரியை எப்படா பார்ப்போம், இந்த சூழல் எப்ப மாறும், நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோமே, எவ்வளோ பயணங்களை வந்து நாங்க பயணிச்சிருக்கோம், இந்த அண்டார்டிகால எத்தனை இடத்துக்கு நாங்க போயிருக்கோம், இப்ப ஒரே இடத்துல அப்படியே சிலை மாறி உட்காந்துருக்கோமே, இந்த நிலை எப்ப மாறும் அப்படின்ட்டு எல்லா நாயுடைய மனசுலயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து மாயா வந்து உதவி பண்ணுவா. இருந்தாலும் இல்ல இல்ல நான் வரல அப்படின்ட்டு ஜாக் சொல்லிடும். அப்போ அந்த ஒரு சூழல் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு இரவு நேரம் அந்த பனிச்சரவுல வித்தியாசமான நிறங்கள் வந்து தோன்றிக்கிட்டே இருக்கு. அந்த அழகை பார்த்து இந்த நாய்கள் கொஞ்சம் மனசு மாதிரி சந்தோஷமா விளையாட ஆரம்பிக்குது. அப்போ எதிர்பாராத விதமா அந்த நாய்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நாய் டிவி, அந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பனி பள்ளத்துல வந்து விழுந்து ஒரு பலத்த காயம் அடைஞ்சிருது. மற்ற நாய்கள் எல்லாமே அது பக்கத்துல போய் உட்கார்ந்துருது. அச்சுச்சோ, சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்தோம், இப்படி திடீர்னு தெரியாத விதமா இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் பக்கத்துலேயே டிவி அந்த நாய் பக்கத்துலேயே உட்கார்ந்து ரொம்ப கஷ்டப்படுது. எல்லாமே சேர்ந்து அந்த நாய்க்கு என்ன ஆகுன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சையே அப்படின்னா காலையில எந்திரிச்சு பாக்குறப்போ அந்த நாய் இருக்காது இந்த உலகத்துல. அதுக்கப்புறமா மேக்ஸ் இன்னொரு குட்டி நாய், இந்த நாய் தான் இந்த கூட்டத்துல இருக்கிறதுலே ரொம்ப குட்டி நாய். இந்த நாய் வந்து அந்த உடலை விட்டு, அந்த உயிர் இல்லை அந்த உடல்ல, இருந்தாலும் அந்த உடலை விட்டு வர்றதுக்கு மனசே வராது மேக்ஸுக்கு. மேக்ஸ் அப்படியே பக்கத்துல உட்காந்து அந்த நாய் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும். இறந்த நாயை என்ன பண்றது அப்படின்னே தெரியாது. மறுபடியும் வேட்டையாடுறதுக்கு போவாங்க, அதாவது சாப்பாடு தேடிட்டு போவாங்க. அப்போதான் என்ன ஆகும் அப்படின்னா அங்க இன்னொரு ரஷ்ய ஆராய்ச்சி தளத்தை, அதாவது பேஸை வந்து கண்டுபிடிப்பாங்க. அங்க வந்து ஒரு இடத்துல நிறைய சாப்பாடு இருக்கும், இதுகளுக்கு தேவையான பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்துட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் நகர்ந்து போனா இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் கிடைக்கும் போலயே, எப்படியும் சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும், மிச்சம் இருக்கிறவங்களாவது நல்லா இருக்கணுமே, இதுக்குமே ஜாக்குக்குமே வயசாயிட்டே இருக்கு, மிச்சம் இருக்கிற நம்மளாவது சந்தோஷமா இருக்கணுமே, சாப்பிட்டாதானே ஓரளவுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அங்க ஒரு பெரிய இருந்த திமிங்கலம் வந்து கிடைக்கும். அதுதான் கிடைச்சிச்சுடா நமக்கு, ஓகே சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு மனசு தேத்திட்டு இருக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய மிருகம் அங்க வந்து இவங்களை கடிக்கிறதுக்காக வரும். அது என்னுடைய உணவு, நீங்க எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மிருகம் வந்து அங்க இருந்து வரும். அப்போ மாயாவை வந்து கடிச்சிரும், மாயாவோட காலை வந்து ரொம்ப சேதப்படுத்திடும். மற்ற நாய்களும் அந்த மிருகத்தோட சண்டை போடும். இருந்தாலும் மாயா அந்த சூழல்ல வந்து தன்னையே மறந்து என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த மிருகத்துல தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு ஓடி வருவா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கதையை தொடர்ந்து அப்படி கேட்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மணி ஒன்று மலர் ஒன்று.
3: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
4: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இதை சாதாரணமா நினைக்காதீங்க.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள்.

8:35 ஆகுது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல இன்னைக்கு 8 பிலோ இந்த திரைப்படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நிறைய உணர்வு பூர்வமான தருணங்கள் இந்த திரைப்படத்துல இருக்கும். இவ்வளவு நேரம் இந்த நாய்களுடைய பாச போராட்டம் எப்படி தப்பிக்குது, இந்த மாதிரி எப்படி பசியில வாடுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை படத்துல காமிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜெரி, நம்ம ஜெரி வந்து நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாரு, இவருக்கு மனசு தாங்கவே தாங்காது. அப்போ என்ன ஒரு சீக்வன்ஸ் நடக்கும் அப்படின்னா, இந்த டாக்டர் இருக்கார் இல்லையா, அந்த டாக்டர் அவருக்கு வந்து இந்த நாய் மாயாதானே காப்பாத்தினா, ஸோ அவருடைய பையன் கிட்ட வந்து அந்த கதையை சொல்லியிருப்பாரு. அந்த பையன் வந்து ஒரு பேப்பர்ல 8 நாய் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பான், பக்கத்துலயே வந்துட்டு என்னுடைய அப்பாவா காப்பாத்தின நாய்கள் தான் இது, இது எனக்கு ஹீரோ மாதிரி அப்படின்ட்டு வரைஞ்சிருப்பான். அதை பார்த்த உடனே டாக்டரோட மனசுக்கு அப்படியே ரொம்ப நெகிழ்வா இருக்கு, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அங்க விட்டுட்டு வந்துட்டோமோ இந்த நாய்களை, நான் இப்ப உயிரோட இருக்கேன் அப்படின்னா காரணமே அந்த நாய்கள் தானே, நம்ம எப்படி விட்டுட்டு வந்துட்டோம், தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அவருடைய மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் வந்து ஜெரிக்கு உதவி பண்றதுக்கு முன் வருவாரு. ஜெரியும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நியூசிலாந்துக்கு போறாங்க. நியூசிலாந்துல போயிட்டு அங்க வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு முயற்சி கிடைக்குமா, ஏதாவது ஒரு சின்ன வழி கிடைச்சாலும் அதில் நம்ம எப்படியாவது போய் காப்பாத்திட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க. அங்க அவங்களுக்கு வந்து அவங்க நினைச்ச மாதிரி ஒரு ஹெல்ப்பும் கிடைக்குது. மறுபடியும் போறாங்க, அந்த அண்டார்டிகாக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தப்போ அவர் கட்டியிருந்த அந்த சங்கிலியில அந்த வயசான ஜாக் மட்டும் இறந்து கிடக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இல்லையா, இவ்வளோ மாதம் ஆயிடுச்சு. ஜாக்குடைய உடலை பார்த்ததுமே அந்த இறந்து கிடக்கிற அந்த உறைஞ்சு போன பணியில் இறந்து கிடக்கக்கூடிய அந்த உடலை பார்த்தோன்னே இவருக்கு மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ, இல்லை என்னுடைய சூழ்நிலை காரணமாக இப்படி நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள நிறைய கேள்வி கேட்குறாரு. கண் அப்படியே குலமாக மாறுது, அந்தளவுக்கு அவருடைய மனசில் ஒரு விதமான வழி இருக்கத்தானே செய்யும், அது இருக்கு. அதுக்கப்புறமா இவருடைய அந்த வாசனை அந்த கிடைச்ச உடனே மற்ற நாய்கள் எல்லாம் ஓடி வருது, அப்படியே குறைச்சிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷம் அந்த மற்ற நாய்களுக்கு. மொத்தம் 8 நாய், அதில் வந்து ஒரு நாய் இறந்துருச்சு, இன்னொரு நாய் வந்து அந்த பள்ளத்தில் விழுந்துருச்சு, மாயாவுக்கு காலில் அடிபட்டிருக்கு. மற்ற 5 நாய்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம், பார்த்தாச்சியா ஆனால் மாலை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷத்தில் அப்படியே ஓடி வருது. இந்த மகிழ்ச்சியான சந்திப்புக்கு நடுவில் ஜாக் வந்துட்டு இறந்து போயிருச்சு, அது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. மற்ற நாயெல்லாம் பார்க்குறாரு, ஒன்றுனா இருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ அவருக்கு புரியுது, ஓகே எங்கேயோ ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இருக்கிறவங்களையாவது பத்திரப்படுத்திட்டு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே இந்த குட்டி பையன் மேக்ஸ் இருக்கான்ல, என்ன பண்ணுறா அப்படின்னா, மாயா எங்கே இருக்காலோ அந்த வழியை நோக்கி வந்து ஓடி போயிட்டுருக்கான். அப்போ தான் வந்துட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய மாயாவை வந்து ஜெரி பார்க்குறாரு. அப்படியே ரொம்ப அன்பாக தழுவுறாரு அவளை, கால் ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு, வயசும் ஆயிடுச்சு அவளுக்கும், அவளுக்கு இது நான் இதை விட இதுக்கு மேலே அவளால் வந்து போராடவும் முடியலை. ஓகே உயிரோடாவது இருக்காளா அப்படின்ட்டு அவளை உத்து பார்க்குறாரு. அவளுக்கும் வந்து ஜெரியுடைய வாசம் கிடைச்சிருச்சு, மெதுவாக கண்ணை திறந்து நான் இருக்கேன் ஜெரி அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்குறான். இந்த 6 நாய்களுமே மீட்டெடுத்து ஜெரி தன்னுடைய குழுவோடு சேர்ந்து ஊருக்கு போகிறாரு. இப்படி தான் இந்த திரைப்படம் வந்து முடியும். அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, ரொம்ப பாசமான நாய்களாக இருக்கும், எப்படி ஒற்றுமையாக இருந்தால் ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படின்றத பற்றி இந்த மாதிரி நிறைய விசுவாசமாக இருக்கிறது எப்படி, இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து இந்த திரைப்படத்தில் சொல்லியிருப்பாங்க. தொடர்ந்து பேசலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல இது மணி 1 மலர் 1.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: பரிவார் கோர் மில்தா ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா அப்பா வர்த்தமான சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ் கேமே சோத்ரி.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 1:43 கூட இந்த நேரத்தில் இன்னைக்கு 8 Below இந்த திரைப்படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா. டைரக்டர் பிராங்க் மார்சல் நமக்காக என்ன சொல்ல வர்றாரு கதை கேட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் விலங்குகளுடைய அசைக்க முடியாத விசுவாசம் என்ன அப்படின்னா, தன்னுடைய மனிதர்களை வந்து பத்திரமா பாத்துக்கணும், கண்டிப்பா நமக்காக அவங்க வருவாங்க, நமக்காக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க அப்படின்ற அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம ஒற்றுமை தான் பலம் அப்படின்றது மனிதர்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா இல்ல, அது வந்து எல்லா உயிர்களுக்கும் தான். அதனால்தான் அந்த கடுமையான குளிர்லையும் இந்த அண்டார்டிகா குளிர்லையும் பசியோட இருக்கிறப்போ தனக்கு கிடைச்ச உணவை தான் மட்டுமே சாப்பிடாம எல்லா நாய்களுடையும் வந்து சேர்ந்து சாப்பிடுறது. அது மட்டும் இல்லாம அந்த மாயாவுடைய தலைமை பண்பு இல்லையா, நம்மளுடைய தலைவர் இல்லை அப்படின்றப்போ நம்ம தான் இனி வழி நடத்திட்டு போகணும் அப்படின்றது ரொம்ப அழகா வந்து மாயா அந்த நாய் வந்து செஞ்சிருப்பாங்க. மனிதர்களுக்கு சொல்ல வர்றாரு பொறுப்புணர்வும் குற்ற உணர்ச்சியும். தன்னுடைய நாய்கள் தான் 1 இல்ல 2 இல்ல 8 நாய்கள். ஸோ இந்த நாயுடைய நிலைமை என்ன அப்படின்றத ஒவ்வொரு நாளும் ஜெரி நினைச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, இவருக்கும் சரி அந்த டாக்டர் டேவிஸ் அவருக்கும் சரி நம்மளை காப்பாத்தினவங்களும் நம்ம எப்படி விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஆழமான கருத்துக்களை சொன்ன திரைப்படமா அமைஞ்சிச்சு 8 Below. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது வரைக்கும் கேட்டோம் மணி ஒன்று மலர் ஒன்று. இனி கேட்கலாம் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து நன்றி நேயர்களே.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இன்று பிரான்சில் நடைபெறுகிறது. தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறு வடிவமைக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. லக்னோவில் இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீசுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சுயசார்பு நிலையுடன், புதுமை தொழில்நுட்பங்கள், படைப்பாற்றல் திறன், உள்நாட்டு உற்பத்தி திறனுடன் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வான், நிலம், கடல் மார்க்கங்களிலும் நம் நாட்டின் ராணுவ திறனின் செயல்பாட்டை சமூக வலைதள பதிவில் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட உயர் தொழில்நுட்பங்களுடன் தேச பாதுகாப்பிற்கும் சுயசார்பிற்கும் ஒரு வலுவான அடித்தளம் உருவாக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தகைய திறன்மிகு நிலைப்பாடுகளால் நாட்டின் பாதுகாப்புத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி கண்டு வருவதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரான்ஸ் நாட்டில் முக்கிய பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு நட்புறவு மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். பரஸ்பர நலம் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனைகள் மேற்கொள்கின்றனர். G7 நாடுகளின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி செயல்திட்ட அமர்வுகளிலும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத் தலைவர் வாண்டர்லேயனுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளையும், ஜெர்மனி தலைவர் ஃபிரெட்ரிச் மெர்சுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறு வடிவமைப்பு செய்யப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் வெளியிட்டுள்ளார். எல்லைப் பகுதியில் எதிரிகளின் தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி, துல்லிய தாக்குதலின் ஆற்றல், வான்வழி தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாத தாக்குதல், நக்சல் தீவிரவாதத்தை வேரோடு களைந்தது, வடகிழக்கு மாவட்டங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தியது உள்ளிட்டவை தேச பாதுகாப்பில் முன்னோடி நாடாக இந்தியாவை நிலைநாட்டியதாக பெருமிதம் தெரிவித்தார். நாட்டின் வருடாந்திர பாதுகாப்பு உற்பத்தி சென்ற நிதியாண்டில் சாதனை அளவாக 1,78,000 கோடி ரூபாயாக அதிகரித்தது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த ஆக்கப்பூர்வமான 15.6% வளர்ச்சி முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் அதிகம் என்றும் அவர் கூறினார். 2013-14 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் உள்நாட்டு தளவாட உற்பத்தியும் 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்தியா மொனாக்கோ நாடுகள் இடையேயான நட்புறவு வரும் காலங்களில் புதிய உயரங்களை எட்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ நாட்டு இளவரசருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்த அமைச்சர், நிலையான வளர்ச்சி, நீல பொருளாதாரம், படைப்பாற்றல் திறன், புதிய தொழில்நுட்பங்களில் அந்நாட்டுடனான நட்புறவை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசித்ததாகவும் எடுத்துரைத்தார். இயற்கை வளங்களுக்கு புத்துயிர் ஊட்டுவதோடு எதிர்கால சந்ததியினரின் பாதுகாப்பிற்கு வழிகோலும் வகையில் நலிவடைந்த நிலங்களை மீட்டெடுக்கும் முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச பாலைவன தடுப்பு தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 26 மில்லியன் ஹெக்டேர் பயன்பாடற்ற நிலங்களை மீட்டெடுக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் கூறினார். வெள்ளம் உள்ளிட்ட பேரிடரை கையாள்வதில் ஈரநிலங்கள் முக்கிய பங்காற்றுவதை அவர் சுட்டிக்காட்டினார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் செயலாற்றி வரும் நிலையில் நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து முன்னெடுத்து சென்றது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. கலாச்சார பெருமையையும் மக்களின் நம்பிக்கையையும் ஆன்மீகத்தையும் கலைத்திறனையும் பறைசாற்றும் வகையில் அயோத்தி ராமர் கோவிலில் 2024 ஜனவரி மாதம் ஸ்ரீ ராம்லல்லா பிரதிஷ்டையை பிரதமர் பிரம்மாண்டமாக நிகழ்த்தியது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. 2021 மக்களுக்காக திறக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் வழித்தடத்தின் மூலம் காசி விஸ்வநாதர் ஆலயமும் கங்கை ஆறும் இணைக்கப்பட்டு பக்தர்கள் அனைவரையும் ஈர்த்துள்ள சிறந்த ஆன்மீக தளமாக இது உருவெடுத்தது.

0: காசி தமிழ் சங்கமம் நிகழ்வு கலாச்சார பாரம்பரியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று திருச்சி கட்டிடவியல் பொறியாளர் திரு லோகநாதன் கூறுகிறார்.
1: கடந்த 12 வருடங்களில் நமது பாரதத்தை உன்னத தேசமாக மட்டுமில்லாமல் நமது பாரம்பரியமிக்க கலாச்சாரத்தையும் உலகில் உள்ள அனைவருக்கும் நமது பாரத பிரதமர் தெரியப்படுத்தியுள்ளார். காசியையும் ராமேஸ்வரத்தையும் இணைத்து காசி தமிழ் சங்கமம் கடந்த 4 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இது இருவேறுபட்ட கலாச்சாரத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாகவும், ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் அனைத்து மக்களும் அறிந்து கொள்ளும் விதமாகவும் நமது பாரத பிரதமர் மேற்கொண்டு வருகிறார்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. இதனிடையே சட்டமன்றத்தின் அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்களை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நியமித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு நிர்மல்குமார், கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் திரு ராஜேஷ்குமார், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது உள்ளிட்டவை குறித்து இக்குழு முடிவெடுக்கும். தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசு அனுமதித்த அளவுக்குள்ளேயே தமிழக அரசின் கடனளவு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எந்த அரசாக இருந்தாலும் கடன் வாங்குவதை தவிர்க்க முடியாது என்றார். அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை விதிக்க இயலாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. தகுதி நீக்க கோரிக்கை நிலுவையில் உள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு எதிராக அஇஅதிமுக தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் ஆலோசனை மையம் செயல்பட்டு வருவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கேட்டுக்கொண்டுள்ளார்.
3: 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும், கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் வழிகாட்டுதல் வழங்கப்படும்.
2: நாகை மாவட்ட ஆதி திராவிடர், பழங்குடியின இளைஞர்கள் தாட்கோ மூலம் அளிக்கப்பட உள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து பழங்குடியின இளைஞர்களுக்கான இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும், பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மின் மற்றும் மின்னணுவியல் இன்ஜினியரிங் பொறியியல் படிப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் ஆவார்கள். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
2: லக்னோவில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 36 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இன்று பிரான்சில் நடைபெறுகிறது. தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறுவடிவமைக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. லக்னோவில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 36

0: முடிவெடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: சென்னை மெத் சென்டரிலிருந்து வந்திருக்கக்கூடிய வெதரை போட்டு பார்க்கலாம். நேரம் மதியம் 1:55 நாற்பத்தினுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நம்மளுடைய கோயம்புத்தூரை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கு. திருப்பூர்ல அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் ஈரோட்டில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் சேலம்ல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கு. பாலக்காடு பொறுத்தல உள்ள அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் ஊட்டியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 17 டிகிரி

24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. பாலக்காடு பொறுத்தல உள்ள அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஊட்டியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு.

0: நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐம் ஷகுன் சோப்ரா வித் தி மிட் டே நியூஸ். The headlines. G7 leaders adopt declarations on global stability, security cooperation and efforts to counter transnational organized crime. Prime Minister Narendra Modi to meet US President Donald Trump on the sidelines of G7 summit in Evian, France, to reach Paris this evening as part of his visit to France. Defense Minister Rajnath Singh says India's sovereignty non-negotiable, cites surgical strikes, Balakot and Operation Sindoor as decisive actions against terrorism. India's defense production soars to record 1.78 lakh crore rupees in financial year 2025-26, surges 110% since 2000.

0: marginalized individuals for livelihood and enterprise எனப்படும் நாட்டில் சமூக பொருளாதார ரீதியாக மிக மிக பின்தங்கி வாழ்வின் விளிம்பு நிலையில் இருக்கும் தனி நபர்களுக்கான ஒரு திட்டம் பத்தி பார்க்க போறோம். 2022 மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இரண்டு துணை திட்டங்கள் அடங்குகிறது. ஒன்று திருநங்கைகள் நலனுக்காக மறுவாழ்வுக்கான திட்டம், இரண்டாவது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் யாசகம் எடுக்கும் செயலில் ஈடுபட்டுள்ள நபர்களுக்கான நலன் சார்ந்த நடவடிக்கைகள் உட்பட பல நடவடிக்கைகளை உள்ளடக்கியது. இந்த திட்டம் சமூக நல உதவி, மருத்துவ உதவி, கல்வி உதவி, திறன் மேம்பாடு மற்றும் நிதி உதவி மூலம் விளிம்பு நிலை மக்களுக்கு ஆதரவு மற்றும் மறுவாழ்வு வழங்குவதை நோக்கமாக கொண்டதாகும். இதில் பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடி மக்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், சாலையோரங்களில் யாசகம் பெற்று வாழும் நபர்கள் என சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ளவர்கள் பயனடைய முடியும். இவ்வகையான நபர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு விவசாயம் மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகள், கைவினைப் பொருட்கள் மற்றும் கைத்தறிகள், சிறு மற்றும் குறு நிறுவனங்கள், சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல், தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் என பல்வேறு துறைகளில் தனி நபர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கப்படும். இதன் மூலம் விளிம்பு நிலை மக்களுக்கு பயிற்சி அளித்து அவர்கள் தங்கள் தொழில்களை நடத்துவதற்கான திறன்களை வளர்த்துக் கொள்ள உதவுவதும், வணிகங்களை நடத்துவதற்கு மானியங்கள், கடன்கள், மானியங்கள் மூலம் நிதி உதவி போன்றவற்றை வழங்குவதும், திறன்களையும் சரியான வணிக திட்டமிடலையும் வழங்குவதன் மூலம் ஸ்மைல் திட்டம் மேலும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்க உதவுகிறது. பயனாளிகளுக்கு முறையான பயிற்சி, வழக்கமான பட்டறைகள், விழிப்புணர்வு முகாம்களை நடத்துதல் போன்றவற்றின் மூலம் திறன் மேம்பாட்டை உறுதி செய்கிறது இந்த திட்டம். இந்த ஸ்மைல் திட்டத்தின் மூலம் விளிம்பு நிலை மக்களிடையே அதிகாரமளித்தல் மற்றும் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மத்திய அரசு. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்புபவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை அருகில் உள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை அணுகியும் அல்லது சமூக நீதித்துறை அலுவலகங்கள், மாவட்ட நிர்வாகங்களை அணுகலாம். மேலும் விவரங்களுக்கு MyScheme போர்ட்டல் அல்லது grants.msje.gov.in என்கிற அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரை இசை கேட்கலாம். முதல் பாடல் சேதுபதி IPS படத்திற்காக இளையராஜாவின் இசையில் ஆஷா போன்ஸ்லே பாடியது, பாடலாசிரியர் வாலி.

0: திரைசை கேட்டீர்கள்.
1: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: நேரம் 2:31.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாசவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் தென்சேரிமலை ஓவியர் கே நாகராஜன், எஸ் கவிதா ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. அண்ணா வணக்கம்.
1: வணக்கங்க. என் பேரு நாகராஜன். இப்ப வந்து பாரம்பரியமான தஞ்சாவூர் ஓவியங்கள் பண்ணிட்டு இருக்கிறேன். செஞ்சேரி மலை தான் சொந்த ஊர். என்னோட அம்மா அப்பா பேர் வந்து கிருஷ்ணசாமி கல்யாணி. அம்மா அப்பா பேர் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆர்வமா இருந்தது ஓவியத்துல. இப்ப வந்து முழு நேரமா இந்த தஞ்சாவூர் ஓவியத்தை பண்ணிட்டு இருக்கேன்.
0: சின்ன வயசுலயே இந்த ஓவியத்து மேல உங்களுக்கு ஆர்வம் வந்துடுச்சு அப்படின்னீங்க. எத்தனாவது வயசுல உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு?
1: 6வது படிக்கும் போது இருந்தே எனக்கு ஓவியத்து மேல ஆர்வம் வந்துச்சு. ஓவிய ஆசிரியர் சரவணன் எனக்கு 6வது வகுப்புக்கு வந்தாரு. அவர் மூலமா தான் எனக்கு இந்த ஓவியமே எனக்குள்ள வரைய தெரியும்னே தெரிஞ்சது.
0: உங்களுக்குள்ள அந்த கலை இருந்துட்டு இருந்திருக்குது. சரவணன் சார் அதை வெளிப்படுத்தியிருக்காரு.
1: அவர் சரவணன் சார்னாலதான் நான் ஓவியமே ஒன்னு இருக்குன்னு தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. 6வதுக்கு அப்புறம் தான் இந்த ஓவியமே கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சென்னையில போய் டிப்ளமோ கோர்ஸ் ஒன்று படித்தேன். மீனா மொத்தையா சென்னையில் இருக்காங்க, அவங்களுடைய ஓவிய பள்ளியில 9 வருஷமா படித்தேன்.
0: நீங்க 6வது படிக்கும் போது ஓவிய ஆசிரியர் மூலமா உங்களுக்கு இந்த திறமை வெளிக்காட்டப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க. எப்படிங்க, அவர் வந்து ஏதாவது சொல்லும் போது உங்களுக்கு அந்த திறமை இருக்கிறதா நீங்க உணர்ந்தீங்களா, இல்ல ஒரு ஓவியம் வரைய சொன்னாரா, அதை பத்தி பகிர்ந்துக்குங்களேன்?
1: வழக்கம் போல கிளாஸ் ரூம்ல எல்லாரும் வரைவாங்க இல்லைங்களா, அதை பார்த்துதான் எனக்கு அது ஒன்னொன்னு வரையும் போது அதுல ஆர்வம் வந்து ரொம்ப நல்லா வரையும். என்ன பாராட்டு அதிகமா சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் அதிகமாகி நான் நல்லா வரைஞ்சேன்.
0: நீங்க முதல் முதல்ல பள்ளி பருவத்துல என்ன ஓவியம் வரைஞ்சீங்க, ஞாபகம் இருக்கா?
1: மிக்கி மவுஸ் கார்ட்டூனு, வால் டிஸ்னியுடைய அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்கோம். அவர் நிறைய பிபி செல்லி இதெல்லாமே எங்களுக்கு வரைஞ்சி தருவாரு. இந்த மாதிரி ஓவியங்கள் ரொம்ப வரைய வரைய நிறைய சீனரிஸ் எல்லாமே வரைவாரு. பறவைகள் எல்லாமே அது வரைய வரைய எனக்கு அதுல ஒரு ஆர்வம் வந்து நான் நல்லா வரைவேன். என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினாரு. அது மூலமா எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சு.
0: எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க?
1: அரசினர் உயர்நிலைப் பள்ளி மலையடிப்பாளையம், செஞ்சேரி மலை, அங்கதான் படிச்சேன்.

0: இதுக்கு ஏதாச்சும் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கீங்களா? அதை பற்றி கொஞ்சம் விவரங்கள் பகிர்ந்துக்குங்க.
1: நான் சென்னையில் போய் டிப்ளமா படித்தேங்க. இது ஒரு 3 வருஷ கோர்ஸு. 3 வருஷத்தில் முடிச்சுட்டு நான் அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 6 வருஷமாக, மொத்தம் 9 வருஷமாக இதே தொழிலில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் தனியாக போய் டீச்சராக ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேலம்மாள் வித்யாலயங்களில் டிராயிங் மாஸ்டராக ஒர்க் பண்ணேன்.
0: அந்த பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணீங்க?
1: 5 வருஷமாக டிராயிங் மாஸ்டராக வேலம்மாள் உயர்நிலைப் பள்ளியில் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
0: நீங்கள் இங்கே பள்ளிப்படிப்பை முடிச்சுட்டு சென்னை போய் பட்டயப்படிப்பு படிச்சிருக்கிறீங்க 3 வருஷம். அங்கே உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஓவியங்கள் வரைய கொடுத்தாங்க? நீங்கள் நிறைய வரைஞ்சிருப்பீங்க அங்கேயும், அது எங்ககிட்ட விரிவாக பகிர்ந்துக்குங்களேன்.
1: சரிங்க. சென்னையில் வந்து முழுக்க முழுக்க நான் வரைஞ்சது எல்லாமே பாரம்பரியமான தஞ்சை ஓவியம் தான். செட்டிநாட்டு அரசர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செட்டிநாடு ஹவுஸில் மீனா முத்தையா அவர்களுடைய பள்ளியில் தஞ்சை ஓவியம் மட்டும் படித்தேன். அதுக்கப்புறம் அங்கேயே நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு 6 வருஷம் இருந்தோம், மொத்தம் 9 வருஷம் அங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன்.
0: தஞ்சை ஓவியம் மட்டும் நீங்க வரைய கத்துருக்கீங்க, தஞ்சை ஓவியத்தில் அப்படி என்ன சிறப்புங்க?
1: தஞ்சை ஓவியம் மிக நுட்பமான நுண்கலை, அது எல்லாராலையும் பண்ணிட முடியாது. இதுல நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கு. அது ஒன்னொன்னா பண்ண பண்ணதான் வரும். சித்திரமும் கைப்பழக்கம் சொல்லுவாங்க, அது மாதிரி பழகு பழகு தான் வரும்.
0: செந்தமிழும் நாப்பழக்கம்,
1: செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம், அந்த மாதிரி ஓவியம் வந்து வரைய வரைதான் உங்களுக்கு மேல மேல வரும். அப்படிதான் கத்துக்கிட்டோம்.
0: இப்போ ஒரு ஓவியம் வரையணும் அப்படின்னா தெய்வ அனுகிரகம் நம்மளுக்கு கட்டாயமா வேணுங்க. இப்போ ஒரு ஓவியம் வரையும் போது நீங்க எந்த கடவுளை மனசுல நினைச்சிட்டு வரைய ஆரம்பிப்பீங்க?
1: எனக்கு எப்பவும் முருகர் தான் இஷ்ட தெய்வமா இருக்குங்க. முருகரை நினைச்சிட்டு தான் வணங்கி வரைவேன். அதே மாதிரி கண் திறக்கும் போது கூட நல்ல நேரத்துல தான் கண் திறப்பாங்க. அப்படி ஒரு நல்ல நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஓவியத்துல கண்ணெல்லாம் திறப்பாங்க. அது ஒரு முக்கியமா பார்க்கப்படுது இந்த தஞ்சை ஓவியத்துல.
0: இப்போ இந்த ஓவியங்கள் எல்லாமே நீங்க எந்த பொருள் கொண்டு வரைஞ்சிட்டு இருக்கிறீங்க? பேப்பர்ல வரைவாங்க, இந்த மாதிரி பிளைவுட்ல வரைவாங்க, நீங்க எதுல வரையறீங்க?
1: இது பிளைவுட்ல தான் வரையறது. இதுல நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கு. பிளைவுட்ல காடா துணி ஒட்டி, அதுக்கப்புறம் கோட்டிங் பண்ணி, அதுக்கப்புறம் ஸ்கெச் பண்ணி, அப்புறம் ஸ்டோன் ஒர்க், அப்புறம் மக் ஒர்க், மக் ஒர்க்குக்கு அப்புறம் டிசைன் ஒர்க், அதுக்கப்புறம் கோல்ட் ஒர்க், அதுக்கப்புறம் கலரிங் அப்படி வரும். இது மாதிரி நிறைய ஸ்டெப் இருக்கு. ஒன்னொன்னும் ஒரு ஒரு லேயர் காய வச்சு தான் பண்ணணும்.
0: உங்களுடைய பெற்றோர்களாகட்டும், உங்களை கூட பிறந்தவங்களாகட்டும், யாராவது இந்த ஒரு கலையில கொஞ்சமாவது விருப்பப்பட்டிருக்காங்களா, இல்ல நீங்க தான் ஒரு ஆசிரியரா பொறுப்படுத்தி பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: நான் மட்டும்தாங்க பண்றேன். எங்க ஃபேமிலியில யாரும் ஓவியத்துல இல்ல, நான் மட்டும்தான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து ஆர்வம் வந்து சென்னை போய் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து என்னோட ஒய்ஃப் அதுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க.
0: இப்போ உங்களுடைய மனைவி நல்லா சப்போர்ட்டா இருக்காங்கன்னு சொன்னீங்க. நீங்க அந்த கலையை முதல்ல கத்துக்கும் போது உங்களுடைய அப்பா அம்மா எந்த அளவுல உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க?
1: ஆமா, கண்டிப்பா அவங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. பென்சில் பேப்பர் எது கேட்டாலும் அந்த டைம்ல வந்து படிக்கும்போது இல்லைன்னு சொல்லாம எல்லாமே வாங்கி கொடுத்து எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நண்பர்களும் நிறைய என்கரேஜ் பண்ண எனக்கு இன்னும் அதிகமான ஓவியத்துல ஆர்வம் வந்துச்சு.
0: உங்களுடைய வீடு தென்சேரிமலை முருகனுக்கு கீழே அவர் பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருந்துட்டு இருக்கு. இது உண்மையாவே ஒரு வரப்பிரசாதம் தான். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் நிறைய அளவுகளில் நீங்க நிறைய இஷ்ட தெய்வங்களை வரைஞ்சி வச்சிருக்கீங்க, அது நுண்கலையில கொண்டு வந்திருக்கிறீங்க. என்னென்ன தெய்வங்கள் நீங்க இதுவரைக்கும் வரைஞ்சி கொடுத்துருக்கீங்க?
1: விநாயகர், முருகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, எல்லா கடவுளும் இந்த ஓவியத்தில் வரும். நான் மந்திராசன மூர்த்தியே பெரிய சைஸ்ல பண்ணியிருக்கேங்க. 8x4 சைஸு பெரிய சைஸா பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு பெரிய சிறந்த படைப்பா இருக்கும்.
0: இப்போ ஒரு ஓவியர் ஓவியத்தை வரையும் போதுங்க, இப்போ தெய்வங்கள் வரையணும் அப்படின்னா தெய்வங்களை பார்த்துட்டு தான் வரைவாங்க. ஒரு மனிதர்கள் போல உருவம் வரையணும் அப்படின்னா அந்த மனிதர்களை கண் கூட பார்த்துட்டு தான் வரைய முடியும். நீங்க எப்படிங்க?
1: தெய்வங்கள் எனக்கு சின்ன வயசுல இருந்தே வரைஞ்சி வரைஞ்சி பழக்கமானதுனால மனப்பாடமே ஆயிடுச்சு. சரஸ்வதி இப்படி இருக்கும், லக்ஷ்மி இப்படி இருக்கும், விநாயகர் இப்படி இருக்கும், பாலாஜி இப்படி இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. அதனால பார்க்காமயே என்னால வரைய முடியும். மனிதர்களையும் வரைவேன், போர்ட்ரேட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட நான் வரைஞ்சி தரேங்க. கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்றது, அந்த மாதிரி நினைவாக இருக்கிறதுக்காக கேட்பாங்க, பரிசு அந்த மாதிரி கேட்பாங்க, அது கூட நான் பண்ணி தரேன்.
0: இப்போ இந்த வரைபடங்கள் வரைவதற்கான பொருட்கள் எல்லாமே நீங்க எங்க வாங்குவீங்க? உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எது? பொள்ளாச்சி இப்படி பார்த்தோம்னா கோயம்புத்தூர், திருப்பூரும் பக்கத்துல இருக்கு.
1: இங்க வந்து ஒரு சில பொருட்கள் தான் கிடைக்கும், மற்ற பொருள்கள் சென்னையில இருந்து தான் வர வச்சு பண்ணிட்டு இருக்கேங்க. சென்னையில தான் நல்ல குவாலிட்டியான பொருட்கள் கிடைக்கும். பொள்ளாச்சி கோயம்புத்தூர்ல ஒரு சில பொருட்கள் மட்டும் கிடைக்கும், அதை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கோம்.
0: 2x2 இல்லைன்னா 2x1 அந்த அளவுல ஒரு தெய்வத்தோட படம் வரையணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பொருள் வாங்கணும்னா?
1: அதுக்கு பிளைவுட், சாக் பவுடர், காடா கிளாத், பெவிகால், அப்புறம் ஸ்டோன்ஸ், அப்புறம் கோல்டு ஃபாயில்னு சொல்ற கோல்டு லீஃபு, கலர்ஸ் போஸ்டர்.

0: கலர்ஸ் தான் யூஸ் பண்ணோம். அந்த கலர்ஸ் ஸ்டோன்ஸ் சவரோஸ்கின் சொல்ற இந்த ஏடி ஸ்டோன் சொல்லுவாங்க, அமெரிக்கன் டைமண்ட், அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே சென்னையில இருந்து வாங்குறாங்க.
1: இப்போ உங்களுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சுங்கண்ணா?
0: 45 இயர்ஸ் ஆச்சு. 94 பண்ணிட்டு இருக்கேங்க. நான் ஒரு 20-22 வருஷமா பண்ணிட்டு இருக்கேங்க. சென்னையில வந்து குமார் ராணி மீன முத்தையா அவர்களுடைய பள்ளியில தான் நான் படித்தேன். அவங்க வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்ல ரொம்ப ஆர்வமா, அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா ஒரு ஓவியரே கூட்டிட்டு வந்து அங்கே பங்களால தங்க வச்சு சொல்லி கொடுத்தாங்க. ராமானுஜம் அப்படின்னு ஒரு ஓவியரை, ஒரு 1000 படத்துக்கு மேல அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த பங்களா ஃபுல்லா அவங்களுடைய ஓவியங்கள், தஞ்சை ஓவியம் நிறைஞ்சிருக்கு. அவங்க செட்டிநாட்டு அரசர்கள். அவங்களுக்கு இந்த மாதிரி வெளியூர்ல இருக்கிற ஆர்வமா இருக்கிற மாணவர்களை கூப்பிட்டு பள்ளியில படிக்க வச்சு ஃப்ரீயா கத்து கொடுத்து அந்த தொழிலை வளர்க்கணும், அந்த கலையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அதன் மூலமா நிறைய மாணவர்கள் அங்கே தங்கி குருகுலம் மாதிரி படிச்சிருக்காங்க. நானும் குருகுலம் மாதிரி தான் படிச்சேன்.
1: உங்களுக்கு யார் மூலமா இங்க வந்து சொல்லி கொடுக்கறாங்க இந்த மாதிரி தெரிஞ்சீங்க?
0: செஞ்சேரி மலையில எனக்கு கோயில்ல வேலை செய்யறவங்க மூலமா அங்க இருக்கிற ஒரு தொடர்பு கிடைச்சு அங்க போய் நான் பள்ளியில படிச்சேன். அவங்க மூலமா தான் என்ன கொண்டு போய் பள்ளியில சேர்த்தாங்க, ஓவிய பள்ளியில. அதுக்கப்புறமா நான் 94 இந்த தொழில் கத்துக்க ஆரம்பிச்சேன். குருகுலம் மூலமா தான் படித்தோம். எங்களுக்கு அங்க வந்து தீபாவளிக்கு துணி, 3 வேளை சாப்பாடு, இந்த மாதிரி எல்லாமே அவங்க வந்து ஃப்ரீயாவே கொடுத்து கத்துக் கொடுத்தாங்க மீனாமுத்தையா அவர்கள். அதுக்கு நான் இப்போதைக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இப்போ இல்ல, இந்த தொழில் கத்துக் கொடுத்த அவர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படிப்பு 3 வருஷம் முடிச்சுட்டு அங்கேயே அவங்களுடைய மவுண்ட் ரோட்ல ஒரு பெரிய ஷோரூம் இருந்தது, செட்டிநாடு ஆர்ட் கேலரின்னு. அங்கேயே நான் ஒரு 6 வருஷமா அந்த ஷாப்லயே ஒர்க் பண்ணிட்டு பெயிண்டிங் பண்ணிட்டு அங்க இருந்தேன். அது மூலமா எனக்கு நல்ல ஒரு பெயிண்டிங் எப்படி சேல் பண்ணும், எப்படி கஸ்டமர்கிட்ட பேசணும், அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் கிடைச்சது.
1: அங்க நிறைய கத்துருக்கீங்க, நீங்க படிக்க போயிருக்கீங்க, படிச்சதுக்கு அப்புறமா அங்கேயே வேலை பார்த்திருக்கீங்க. 7-8 வருஷம் கழிச்சு நீங்க மறுபடியும் செஞ்சேரி மலை வந்திருக்கீங்க. இங்க வந்து நீங்க தனியா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வேலைகளை, உங்களுடைய நண்பர்களோட சேர்ந்து செய்யும் போதும், இப்ப நீங்க தனியா இந்த கலையை செய்யும் போதும் உங்களுக்கு மனசுல ஏதாச்சும் என்னடா நம்ம தனியா வந்துட்டுமே, நம்மளுக்கு கூட சொல்லிக் கொடுக்கறக்கோ இல்ல கவனிச்சுக்கிறக்கோ ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பாச்சும் எழுந்திருக்குங்களா?
0: அப்படி எதுவும் இல்லைங்க. இப்ப வந்து எனக்கு தனியா பண்றேன்னா ஒர்க்கு ப்ரெஷர் அதிகமாயிருது. இப்போ தனியாகவே எல்லா வேலையும் நானே பண்ண வேண்டியதாயிருது. ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது அது கொஞ்சம் டைம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து தனியாக பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஒரு வாரம் பண்ண வேண்டிய படத்தை 15-20 நாள் அப்படி ஆகிற மாதிரி ஆயிடுது. கொஞ்சம் தனியாக இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கஷ்டம்தான். மற்றபடி வேற எந்த இதுவும் இல்லை.
1: உங்களுக்கு திருமணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சுங்கண்ணா?
0: கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சுங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. என்னோட மனைவி பேர் கவிதா, பொண்ணு பேர் ஸ்ரீ ஸ்ரீ தர்ஷினி, பையன் பேர் சாய் கிருஷ்ணா.
1: நீங்க தனியாளா இந்த நுண் வரைகளை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய மனைவி உங்களுக்கு கூட ஒத்தாசை பண்றாங்களா?
0: ஆமா, கண்டிப்பா பண்றாங்க. இந்த ஸ்டோன் ஒர்க் பண்றது, கோல்டு ஒர்க் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்றாங்க.
1: எப்படிங்க, நம்ம வீட்டுல அவர் தனியா பண்ணிட்டு இருக்காரு, நம்மளும் போய் கூட செய்வோமே அப்படின்ட்டு வந்தாங்களா, இல்ல நீங்க வாங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிட்டுங்காட்டி வந்தாங்களா?
0: இல்ல, என்னோட ஒர்க் பார்த்துட்டு அவங்களே வந்து ஹெல்ப் பண்றாங்க. அந்த வகையில கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குங்க.
1: அக்கா வணக்கங்க.
2: வணக்கங்க, என் பேர் கவிதா. நான் வந்து இப்போ பேசிட்டு இருந்தாரு இல்லைங்களா, தஞ்சாவூர் ஓவியத்தை பத்தி, நாகராஜ் அவரோட வைஃப் தான் பேசுறேங்க. இது வந்து ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு உள்ள கலைங்க, ஓவியங்க. அதை வந்து நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் கூட இதை வந்து வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவர் கூட ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கேன். ஸோ ஸ்டோன் ஒர்க்கு, அப்புறம் வந்து ஃபாயில் ஒர்க்குங்க, தண்ணி மகு, இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன்.
1: உங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கீங்க?
2: இங்கே வீட்டில் வந்து ஹஸ்பண்டு, நானும் குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, தம்பி ஒன்று, பாப்பா ஒன்றுங்க. வீட்டு வேலையும் முடிச்சு நான் அவர் கூடயும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப கடவுளோட அருள் வந்து ரொம்ப இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து வாய்ப்பு அமையும், அது வந்து என் ஹஸ்பண்டு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால அவர் கூட சேர்ந்து நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேங்க.
1: நீங்க என்ன படிச்சிருக்கீங்கக்கா?
2: நான் டிப்ளமா இன் நர்சிங் முடிச்சிருக்கேன். ஆனா குழந்தைங்க இருக்கறனால நான் வந்து வர்க்குக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தால நான் அதனால வருத்தப்படல. நான் வீட்டுல வந்து இந்த மாதிரி வர்க் அவர் கூட சேர்ந்து பண்றதுனால அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: பரவாயில்லைங்களே. உங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு ஆண்டுகள் ஆகுதுங்க?
2: 16 வருஷம் ஆச்சுங்க. ஒரு 1-2 இயர்ஸ் எல்லாம் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் அப்ப இருந்தே நான் வந்து பண்ணித்தான் இருக்கேன் அவர் கூட சேர்ந்து. நிறைய விஷயங்க கத்துக்கிட்டேன் இதனால வந்து, நான் அவர் மூலமாவே நிறைய விஷயங்க கத்துக்கிட்டேன் இதை பத்தி.
1: நீங்க படிச்சது நர்சிங், ஆனா நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறது ஓவியம்.

0: எப்படிங்க உங்களுக்கு உங்களுடைய வீட்டுக்காரர் மூலமா நீங்க இந்த பணிக்கு வந்தீங்களா, இல்ல நீங்களே அவர் மட்டுமே தனியா செஞ்சிட்டு இருக்காரு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துல வந்திருக்கீங்களா?
1: எனக்கு வந்து இவர் பண்றதை பார்க்க பார்க்க கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சுங்க. அதோட சேர்ந்து அவர் தனியா கஷ்டப்படும் போது நம்மளும் சேர்ந்து அது கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோம்னா ஃபேமிலி ரன் பண்றதுக்கு நல்லா இருக்கும். வெளியே போய் ஒருத்தங்கிட்ட போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசனை பண்ணி தான் பண்றோம். சோ பிடிச்சிதான் பண்றோம் இந்த ஒர்க்கை. வந்து உங்களுக்கு பிடிக்கும், நீங்க கண்டிப்பா அதை வந்து கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குமே அது பிடிக்கும்.
0: நீங்க திருமணமாகி இந்த வீட்டுக்கு வரும்போது அவர் இந்த மாதிரி ஓவியங்கள் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவர் முதல் முதல்ல ஓவியமா வரைஞ்ச படம் என்ன படம்?
1: கிருஷ்ணர் பண்ணியிருந்தாருங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. சோ கண்டிப்பா வந்து நான் நினைச்சு இவ்வளவு திறமையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி எல்லா திறமைகளும் இருக்கு அப்படிங்கறத வந்து அவர் மூலமா நான் பார்த்தேன். நல்ல டேலண்ட் பர்சன் அவரு. சென்னையில தான் இருந்தோம் நாங்க, கல்யாணம் முடிச்சு இப்போ ஒரு 5 இயர்ஸ் தான் நாங்க வந்து பொள்ளாச்சியில வந்து வந்துட்டோம். பரவாயில்ல, இங்கேயுமே நாங்க ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். கிளாஸஸ்க்கு எல்லாம் அவர் சென்னை கோயம்புத்தூர்னு போய் வந்துட்டு தான் இருக்காரு. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே எடுத்துட்டு தான் இருக்காங்க. சென்னையில வந்து வேலம்மாள் வித்யாலயால வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு 5 இயர்ஸா டிராயிங் மாஸ்டரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சைட்ல வந்து வீட்லயுமே நாங்க இந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப கண்டினியூவா அதை தான் பண்றதா நாங்க ஐடியாலயே இருக்கோம். போயிட்டு இருக்கு அப்படியே பரவாயில்லாம.
0: இப்ப உங்களுடைய கணவர் 24 மணி நேரம் வீட்டிலேயே இருக்கிறாரு. இந்த மாதிரி தெய்வங்களுடைய அவருடைய பணி போயிட்டு இருக்குதுங்க. நிறைய அந்த வேலைப்பாடெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. அவர் கீழே தான் உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கு. மனசளவுல நீங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
1: அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த ஒர்க் வந்து கஷ்டப்பட்டாதான் பண்ண முடியும். பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும். அதுக்கு பின்னாடி நிறைய வழிகளும் எல்லாமே இருக்குதா. தனியா தான் அவரு கஷ்டப்பட்டுதான் இந்த ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்க்கும்போது நாங்க கூட சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் கூட எனக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் நிறைய கஷ்டம் இருக்கு. இந்த ஒர்க் வந்து உடனே முடிக்க முடியாது. எப்படியோ ஒரு ஆர்டர் எடுத்தோம்னாலே 10-20 நாள் இல்லாம நம்ம அதை முடிக்க முடியாது. நல்லா காய வச்சு அதுக்கேத்த மாதிரி ஒர்க்கு பண்ணாதான் அது அவ்வளோ அழகா இருக்கும் நம்ம கையில கிடைக்கும் போது.
0: எப்படிங்கா நீங்க இந்த கலைக்குள்ள வரும்போது அவர்கிட்ட நீங்க என்னென்ன கேட்டு தெரிஞ்சிட்டீங்க? இப்ப ஓவியம் வந்து அவர் வரைஞ்சு கொடுத்துருவாரு, அதுக்கு நிறைய வேலைகள் செய்யறத சொன்னாரு. ஒவ்வொன்னா உங்களுக்கு கத்து கொடுத்தாரா, இல்ல நீங்க அந்த கண்ணுல பாக்கும் போதே கத்துட்டீங்களா?
1: நான் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்து கத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம டெய்லரிங் எல்லாமே பண்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஐடியாக எப்படியுமே எல்லா ஹவுஸ் ஒய்ஃபு லேடிஸ்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் வந்து வச்சு கத்துக்கிட்டேன். அப்புறம் தண்ணி மகெல்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. கட்டி மக்குமே வந்து அவர் சொல்லி கொடுப்பாரு. ஹெவி ஒர்க் செய்ய மாட்டேன், கொஞ்சம் லைட்டா எல்லாம் வந்து கட்டி மகெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அப்புறம் ஃபேஸ் கலரு இதெல்லாமே அவர் வந்து சொல்லிடுவாரு, என்னை மிக்ஸ் பண்ண சொல்லுவாரு, பார்த்துட்டு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னாருன்னா அதை ஃபேஸுக்கு அப்புறம் சாரீஸ் கை கால் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அவருக்கு செஞ்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அவர் வந்து வரைவாரு. ரொம்ப அவருக்கு ஹெல்ப்பா இருக்கும் நான் கூட செய்யும் போது.
0: நீங்க திருமணமாகி முதல் முதல்ல வரும்போது அவரு கிருஷ்ணர் படம் வரைஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்னீங்க. நீங்க முதல் முதல்ல என்ன படம் வரைஞ்சீங்க, உங்களுக்கு என்ன படம் கொடுத்தாரு அவரு?
1: நான் வந்து விநாயகர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு நல்லா தான் வந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குதுங்கிற சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா நம்ம அந்த ஆர்ட் ஃபீல்டு இல்லை. இப்போதான் நம்ம வந்து பார்த்து கத்துக்கிறோம். பட் வரையறது அப்படிங்கறத தாண்டி எனக்கு இந்த சைடு ஒர்க் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அதை வந்து விரும்பியே செய்வேன் நான்.
0: ஆகாசவாணி FM 103 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இதில் தஞ்சாவூர் நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் தென்சேரிமலை ஓவியர் கே நாகராஜன் மற்றும் எஸ் கவிதா ஆகியோருடன் நேர்முகம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நுண்வரைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குமே கொஞ்சம் அதுல விருப்பம் இருக்கு.
2: ஆமா, விருப்பம் இருக்குது. அவங்களும் செய்யறாங்க, பண்ணிட்டு தான் இருக்கோம். தஞ்சாவூர் பெயிண்டிங்லயே வந்து கிளாஸஸ் எடுக்கிறது இருக்குங்க. பெண்கள் வந்து நிறைய ஆர்வமா கத்துக்குவாங்க. அப்படி நான் வந்து ஒரு 1000 பேருக்கு மேலேயே சென்னையில் இருக்கும்போது எடுத்திருக்கேன். இப்பவும் போய் சென்னையில் போய் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். இது அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பென்சில் ஆர்ட்ல இருந்து எப்படி வரையணும்னு ஆரம்பத்திலிருந்து அவங்களுக்கு வந்து டீச் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லிட்டு இருக்கேன். இதுல அவங்களும் ரொம்ப ஆர்வமா வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட கத்துருக்காங்க. கத்துக்கிட்டு சென்னையில இருந்து போயிருக்காங்க. வெளிநாட்டில் கூட இருக்காங்க என்னோட மாணவர்கள். இந்த மாதிரி ஒரு 1000 பேருக்கு மேல கிளாஸஸ் எடுத்திருக்கேன், இப்பவும் எடுத்துட்டு இருக்கேன்.
0: பெண்களுக்கு நிறைய எடுத்திருக்கிறீங்க. அவங்க வந்து மற்ற வேலைகள் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, குடும்பத்துல அவங்களுக்குள்ள வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு பேப்பரும் பென்சிலும் மட்டும் கொண்டு வந்து எனக்கு நீங்க சொல்லி கொடுங்கன்ட்டு இருப்பாங்க.

0: அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க அவங்களுக்கு என்னென்ன வாங்க சொல்லுவீங்க, அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்குவீங்களா? எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லைங்களா? அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுட்டு நீங்க எப்படி ஓவியம் சொல்லி கொடுத்தீங்க?
1: முதல்ல அவங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருந்தாதான் இதை கத்துக்க முடியும். ஒவ்வொரு ஓவியமும் ஒவ்வொரு பரிமாணத்தில் இருக்கும். அதனால அவங்க எந்த பிக்சர் செலக்ட் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆர்வமா இருக்கணும். முதல்ல ஆர்வமா இருந்தாங்கன்னா எந்த பிக்சரா இருந்தாலும் பண்ணிடலாம். அவங்க பென்சில் பேப்பர் கொண்டு வந்தா கூட ஆர்வமா இருந்தாங்கன்னா நல்லா பண்ணிடலாம். பென்சில் பேப்பர் கொண்டு வந்துட்டு எல்லாருனாலையும் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஓவிய திறமை இருக்கணும், ஓவியத்துல ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருந்தா பண்ணிடலாம்.
0: அவங்க வந்தோடனே உங்ககிட்ட என்ன கேட்பாங்க? நாங்க இந்த தெய்வத்தை வரையணும் சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவாங்களா? இல்ல இவர் மாதிரி நான் வரையணும், எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? எப்படி அவங்களோட மனநிலை இருக்கும்?
1: தஞ்சை ஓவியத்துல காட், அதாவது கடவுளோட படங்கள் தான் வரும். தலைவர்கள் படங்கள் அவ்வளவு வரைஞ்சதில்ல, அதனால அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மைண்ட்ல வச்சிருப்பாங்க இந்த கடவுள் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கெட்ச் எடுத்துட்டு அதுல இருந்து ஆரம்பிச்சு பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருந்து பென்சில் ஸ்கெட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவோம். அவங்களுக்கு நான் பிராக்டிஸ் தனியா கொடுத்து ஒவ்வொரு பேஜ்லயும் டிராயிங் போட்டு கொடுத்து, கை இப்படி வரணும், விரல்கள் இப்படி இருக்கணும், கண்ணு மூக்கு இது எல்லாமே உதடு எல்லாமே இப்படி வரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வரைஞ்சி பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் அடுத்து போர்டுக்கே போவோம். அப்புறம் ஸ்கிரீன் இருக்கு, இதுல ஸ்கிரீனு, அப்புறம் திண்டு, அப்புறம் காலில் இருக்கக்கூடிய தாமரைகள், தோலில் போட்டிருக்கிற தாமரை பூ, இந்த மாதிரி ஒவ்வொரு பூக்களும் நான் தனித்தனியா அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்து ஷேடிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு பண்ணுவோம்.
0: ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் அந்த வகுப்பு இருக்குங்க?
1: ஒரு மணி நேரம் இல்லாத 2 மணி நேரம் தான் பண்ண முடியும். ஏன்னா இது ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போறதுனால ஒன்னு ஒன்று காய வச்சுதான் பண்ணணும். ஈரத்தோடையே பண்ண முடியாது. அந்த மக் ஒர்க்னு சொல்றது வந்து ஒரு 6 மணி நேரமாவது காயணும். அதனால ஒவ்வொரு 2 மணி நேரம் பண்ணலாம். அதுக்கு மேல காய வச்சு தான் பண்ற மாதிரி இருக்கும்.
0: இப்போ நிறைய மகளிர் இந்த கலையை கத்துக்கணும், இந்த ஓவியத்தை கத்துக்கணும்னு உங்ககிட்ட வந்திருக்காங்க, நீங்க வகுப்படுத்திருக்கிறீங்க. அதுல எவ்வளவு பேர் முழுசா கத்துட்டு இந்த மாதிரி ஓவியங்களை வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க?
1: ஒரு சிலர் ஆர்வத்துல ஒரு ஹாபிக்காக பண்றவங்க இருக்காங்க, இதை ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க இருக்காங்க. ஒரு 10-15 பேர் ப்ரொஃபஷனலாக பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில். ஒரு சிலர் ஆர்வத்தில் ஹாபிக்காக கற்றுக்கிட்டவங்களும் இருக்காங்க. ஒரு சில பெயிண்டிங் மட்டும் பண்ணிட்டு அதோட நிறுத்திக்குவாங்க. ஆர்வமாக இருக்கிறவங்களும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க.
0: கோயம்புத்தூர் மாவட்டம் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வரைபடங்கள் வேணும் இந்த நுண்கலை மூலமா அப்படின்னு சொல்லும்போது உங்களை எப்படி அவங்க தொடர்பு கொள்ளுவாங்க? உங்களுடைய தொலைபேசின்னு சொல்ல முடியுமா?
1: சொல்றேங்க, 99 65 11 90 87 இந்த நம்பருக்கு கால் பண்ணா யாராருக்கு என்னென்ன வேணுமோ, பூஜரம்கோ இல்ல கிஃப்ட் பண்றக்கோ, எந்த மாதிரியான தஞ்சை ஓவியமா இருந்தாலும் போர்ட்ரேட்டா இருந்தாலும் பண்ணி கொடுக்கறோம். இந்த ஓவியம் வந்து சாதாரண ஓவியம் கிடையாது, ஒரு உயர்ந்த பட்சமான நுண்கலை. இது எல்லாரோட வீட்லயும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நல்ல ஒரு உயர்தரமான ஓவியம் இது. கோயம்புத்தூர் வானொலிக்கு என்னுடைய நன்றிகள். வணக்கம்.
0: இதுவரைக்கும் நம்ம ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில தஞ்சாவூர் நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் தென்சேரிமலை ஓவியர் கே நாகராஜன், எஸ் கவிதா ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: பாரதியார் கதை ஒயில் கும்மியை கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
0: கேட்டு மகிழுங்கள். வணக்கம் நேயர்களே.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 3 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: சுருக்கம் வாசிப்பவர் சுமி.
2: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மத்தியலை
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் சூரிய சக்தி மின் உற்பத்தி கடந்த 12 ஆண்டுகளில் 54 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் நிலுவை கடன் தொகை குறைந்துள்ளதாக தவிக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் ஒப்புக் கொண்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரி செய்ய தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் தகுதி பெற்றுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 21 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி வெற்றி பெற 320 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: இனிய உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம கேட்கவிருக்க இந்த நிகழ்ச்சி டீ டைம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கும் நான் ஆர்ஜே குமுதா. 1950களிலிருந்து 1969 காலகட்ட பாடல்களில் உங்கள் மனசுக்கு நெருக்கமான, மீண்டும் மீண்டும் கேட்கணும்னு நினைக்கிற பாட்டை இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற செய்யணும்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 0422 அப்படிங்கிற கோயம்புத்தூருக்குண்டான கோட் நம்பர் டயல் பண்ணிவிட்டு 2312103 நம்பர் கால் பண்ணலாம், இல்லை 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலர் யார் பார்த்துடலாங்களா? வணக்கம்.
2: வணக்கம் அம்மா. திருப்பூர் கனக்கம்பாளையம், கவிதா இளங்கோவன்.
1: என்ன பாட்டு வேணுங்க உங்களுக்கு?
2: புதிய பூமி திரைக்காக நான் உங்கள் வீட்டு பிள்ளை. வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி.
1: நன்றி. உங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ல டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
1: திருப்பூர்ல இருந்து பாலா பேசுறேன்.
0: என்ன பாட்டு வேணும் பாலா உங்களுக்கு?
1: புதையல் பாட்டு தான், உனக்காக எல்லாம் உனக்காக.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் ஆகாஷவாணி.

0: என்றும் நீங்கள்
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இதை சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
4: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
5: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
6: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
7: ஆகாஷ்வாணி 103 FM-ல

0: நாம இணைஞ்சிருக்க இந்த நிகழ்ச்சி டீ டைம். நம்ம நிகழ்ச்சியில நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரேங்க இருந்து பேசுறீங்க?
1: சிவசுப்ரமணியன், சுந்தராபுரம்ங்க.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: மகாதேவி படத்துல இருந்துங்க, குறுக்கை வழியில் வாழ்வு தேடி.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
3: ஆகாஷ்வாணி 103 FM-ல டீ டைம் நேர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
4: மதுக்கரசி ஏற்பாளையத்துல வெள்ளிங்கிரி பேசுறேங்க.
3: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: பாடம் வந்துங்க ரகசி போலீஸ் 115ங்க. பாட்டு வந்து கண்ணில் தெரிகின்ற வானம் கை வராத அந்த பாட்டு வேணும்.
3: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் ஆகாஷ்வாணி.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: டீ டைம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
4: வணக்கம்மா.
3: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: திருப்பூர்ல இருந்து சேகர் பேசுறேன்மா.
3: நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கமா, நல்லா இருக்குமா.
3: ரைட். உங்களுக்கு என்ன பாட்டு? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன பாட்டு வேணுங்க?
4: மதுரை விரல் படத்துல இருந்து வாங்க மச்சான் வாங்க என்கிற பாடல் கொடுமா.
3: கண்டிப்பா. உங்களுக்காகவும் நம்ம நேயர்கள் அனைவருக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட்.

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரி இருக்கு.
1: வாங்க.

0: என்றும் நீங்கள்
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டி வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைமோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம்னு சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் யாருன்னு பார்த்துடலாமா? வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ. ஆஹா, நிறைவு நேயர் நம்ம இணைப்பிலேருந்து துண்டிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. அவருக்காகவும் நம்ம நேயர்கள் அனைவருக்காகவும் ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது டீ டைம் நிகழ்ச்சி. இனி தொடர்ந்து கேட்கலாம் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: भगवान मेरे, अब मैं क्या करूं?
1: देवेंद्र।
2: हाँ दीदी।
1: चोर तो उस कमरे में गए, चलो इस कमरे से फोन करते हैं।
2: अच्छा, हाँ।
1: पापा को फोन करती हूँ। देवेंद्र तुम खिड़की से देखते रहो, ठीक है?
2: अच्छा।
1: हेलो।
3: हाँ बेटा बोलो।
1: पापा।
3: हाँ
1: पापा।
3: हाँ बोलो बेटा।
1: जल्दी से घर आ जाओ पापा, चोर घुसाए हैं।
3: कौन घुसा है?
1: माँ को बहुत मार रहे हैं।
3: अच्छा तुम घबराओ नहीं। नहीं नहीं, तुम ऐसा करो पड़ोसियों को बुलाओ, तब तक मैं आता हूँ, है ठीक है?
1: अब देवेंद्र मैं बाहर से शोर मचाती हूँ, तुम दरवाजा बंद करके यहीं बैठ जाओ।
2: अच्छा।
1: बचाओ बचाओ, घर में चोर घुस आए हैं, बचाओ बचाओ।
4: भाटिया साहब के घर में चोर घुस आए हैं।
5: और शोर सुनकर भाटिया साहब के पड़ोसी इकट्ठे हो गए और दोनों चोरों को पकड़ लिया। लोगों ने चोरों की खूब पिटाई की। इसी बीच काशु यानी कशिका के पापा भी आ गए और पुलिस भी आ गई।
6: कितना बहादुर बच्चा है, देखो तो सही इसको कशिका को।
7: वाह वाह वाह, कमाल कर दिया इस बच्चे ने।
8: आज तो हमारी जान कशिका ने बचा ली, उनके पास तो बंदूक भी थी, चाकू भी था, मैं तो डरी गई थी।
6: देखो ना सबकी जान
8: बहादुर है मेरी बच्ची।
5: अगले दिन कशिका की बहादुरी के चर्चे सबकी जुबान पर थे। मोहल्ले, रिश्तेदारों और स्कूल में कशिका की ही चर्चा हो रही थी। और जानते हो बच्चों, इस बहादुरी के लिए दिल्ली पुलिस की ओर से कशिका को 1,000 रुपए का इनाम और प्रमाण पत्र मिला।
9: अभी आप सुन रहे थे कार्यक्रम बहादुर कशिका, और अब इसी के साथ हमारा आज का उमंग प्रसारण यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत
10: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
9: नमस्कार।
11: उमंग उमंग उमंग उमंग।
12: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.
13: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தூய எரிசக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் சூரிய சக்தி மின் உற்பத்தி 54 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் நிலுவை கடன் தொகை குறைந்துள்ளதாக தாவேக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் ஒப்புக்கொண்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரிசெய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தகுதி பெற்றுள்ளார். உலகக்கோப்பை பிக்கில் பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 33.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 274 ரன் எடுத்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது.

0: இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி வெற்றி பெற 320 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
2: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
3: வழங்குகின்றன. बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: இனிய உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. மணி 4:03 ஆச்சு. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம கேட்கவிருக்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ த கேம் ஷோ. நிகழ்ச்சியில உங்க கூட நான் ஆர்ஜே குமுதா. இன்னைக்கு கெட் செட் கோல நாம விளையாட போறது வார்த்தை விளையாட்டு. இந்த விளையாட்டுல நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையில இருக்க கடைசி எழுத்தையோ இல்ல கடைசி வார்த்தையோ வச்சு நீங்க ஒரு புதுசான வேர்டு கண்டுபிடிக்கணும். அது எத்தனை லெட்டர்ஸ்ல இருக்க வார்த்தை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான க்ளூவையும் நானே சொல்லிடுவேன். அதை வச்சு நீங்க அந்த வேர்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். ஓகேங்களா? ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் சாங் வந்துட்டே இருக்கு தெரிய திரைப்படத்திற்காக.
1: போச்சு.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஆகாஷ்வாணி 103 கெட் செட் கோ நிகழ்ச்சி விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா 0422 அப்படிங்கிற கோயம்புத்தூருக்கு உண்டான கோட் நம்பர் டயல் பண்ணிவிட்டு 2312103 நம்பர் கால் பண்ணலாம். இல்லை 2317046 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி விளையாடலாம். நம்ம நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்த்துடலாங்களா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கான வார்த்தை அமைச்சர், சரிங்களா? இதுல சா இர் அப்படிங்கிற ரெண்டு எழுத்தை வச்சு நீங்க 4 letters உள்ள வேர்ட கண்டுபிடிக்கணும். இதுக்கு உண்டான க்ளூ என்ன அப்படின்னா, விவாதம் இல்லனா கருத்து வேறுபாடு, இதுக்கு என்ன வரும்? வெரி குட், சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு இன்னொரு க்வெஸ்சனும் கேட்கலாமா? கேட்கலாமா? ஈஸியா தானே இருக்கு. ஓகே, உங்களுக்கான அடுத்த வார்த்தை பசு. இதுல சு அப்படிங்கிற எழுத்தை வச்சு 4 உள்ள வார்த்தையை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இதுக்கான க்ளூ என்னன்னா, தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்களுக்கு வசூலிக்கப்படுவது, இது என்ன? சூப்பருங்க, சூப்பருங்க, இதேதான். சூப்பரா விளையாடினாங்க, ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து நம்ம பேசலாம், விளையாடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: குமரன் கருவாடு சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும், மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
1: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
2: கெட்ஸட் கோ நிகழ்ச்சியில விளையாண்டுட்டு இருக்கோம் வார்த்தை விளையாட்டு. நம்ம நிகழ்ச்சியில நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், கோட்டையில இருந்து சிந்து பேசுறேன்.
2: ஓ சிந்து, சரி, உங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டு இருக்கேன் மேம்.
2: உங்களோட உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க.
2: ஓகே, விஷக்கடி, சரிங்களா? இதுல கடி அப்படிங்கிற ரெண்டு எழுத்துக்களை வச்சு நீங்க ஒரு வேர்டு கண்டுபிடிக்கணும். அது நாலு லெட்டர்ஸ் இருக்க வேர்டு. இதுக்கான க்ளூ என்ன அப்படின்னா, ஒரு செயலை செய்ய சிரமமா இருக்குது. சூப்பருங்க, கடினம்ங்கறதே எவ்வளவு ஈஸியா சொன்னீங்க பாருங்க, சிறப்பு சிறப்பு. இன்னொரு க்வெஸ்சன் கேட்கலாமா? சரி, ஓகே. கவசம் அப்படிங்கிற வார்த்தையில சா இம் அப்படிங்கிற எழுத்துக்களை வச்சு அஞ்சு எழுத்துக்கள் கொண்ட வேர்டை நீங்க கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இதுக்கான க்ளூ என்ன அப்படின்னா, வதம் செய்வதை குறிக்கும் சொல். அது என்னது? வதம், வதம் செய்யறத குறிக்கிற சொல். ஏதாவது யோசிங்க. சிந்து லைன்ல இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. என்ன வதம்னா என்ன முதல்ல அது சொல்லுங்களேன். இல்ல, அந்த காலத்துல வந்து அசுரர்களை வந்து வதம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி. அது காலத்துல

0: தெளிவான வேர்டு.
1: சஞ்சலம்.
0: இல்ல இல்ல இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க சிறப்பாவே முயற்சி பண்ணீங்க, அதுக்காக உங்களுக்கு ஒரு கைத்தட்டல். சூப்பர், சிந்து வந்து நல்லாவே முயற்சி பண்ணாங்க, ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க. இந்த க்வெஸ்சனுக்கு யார் கரெக்டா ஆன்சர் சொல்றான்னு பாத்தலாமா? வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா வாசுதேவன் சார்? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோங்க, எல்லாரும் நல்லா இருக்கோம். சரி, நீங்க இந்த க்வெஸ்சன் கேட்டீங்களா? என்ன ஆன்சர் சொல்லுங்க. சம்ஹாரம். சூப்பர் சூப்பர், உங்களுக்கு சிறப்பான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நன்றி. சூப்பரா ரெண்டு பேருமே ஆன்சர் சொன்னாங்க. சரி, நீங்களும் இதுல இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா செய்ய வேண்டியதுலாம், 0422 அப்படிங்கிற கோயம்புத்தூருக்கு உண்டான கோட் நம்பர் டயல் பண்ணிட்டு 2312103 நம்பர் கால் பண்ணலாம், இல்ல 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். உங்களுக்காக பீமா படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்சனே லக்தா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: கெசட் கோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நேரம் 4:25. நம்ம நிகழ்ச்சியில நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாத்துடலாங்களா? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: செலவராஜ் பேசுறேங்க மேடம்.
3: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? அப்படியா, சரி. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களுக்காக சொல்லிட வேண்டியதான். ஒண்ணு இல்லைங்க, நம்ம விளையாடுறது ஒரு வார்த்தை விளையாட்டு. இதுல நான் ஒரு வேர்டு சொல்லுவேன், அதுல இருக்க கடைசி எழுத்தையோ இல்ல கடைசி வார்த்தையோ, சில ரெண்டு எழுத்துக்களையோ வச்சு நீங்க ஒரு புது வேர்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கான க்ளூவும் நான் கொடுத்துருவேன். அது எத்தனை லெட்டர்ஸ் வார்த்தை? அடடா, தனியா பேசுற மாதிரி ஆகி போச்சுங்களே. ஓகே, அவர் லைன்ல இல்ல போல இருக்கு. வணக்கம்.
5: வணக்கம் அன்பு சகோதரிக்கு. மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் திருப்பூர் பாண்டிய நகர் சிவசங்கர் பேசுறேன். எல்லாரும் பண்ணீங்களா?
3: எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? விளையாண்டுலாமா?
5: சொல்லுங்க.
3: ஓகே, உங்களுக்கான வார்த்தை வந்து அங்காடி. சரிங்களா?
5: அங்காடி.
3: இதுல காடி அப்படிங்கிற ரெண்டு எழுத்துக்களை வச்சு நீங்க ஒரு புது வேர்டு கண்டுபிடிக்கணும். அது 4 லெட்டர்ஸ் இருக்க வேர்டு. இதுக்கான க்ளூ என்ன அப்படின்னா, புளித்த நீர். இதுதான் அதுக்கான க்ளூ. ஆமாங்க, அதான என்ன சத்தம் என்னங்க? ஆமா, ஏதோ சத்தம் கேக்குது. ஓகே, சரி, பரவாயில்ல. ரைட்டு ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க ஏதோ சத்தம் கேக்குது, கரெக்ட் தான். எனக்கும் அதே சத்தம் தான் கேக்குது. சரி, இதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் மூலமா கூட சொல்லலாம். 9585800103 நம்பருக்கு நீங்க எல்லாரும் மெசேஜ் பண்ணலாம். சரி, இப்ப வேற யாராவதோட லைன் எடுக்க முடியுதான்னு பாக்கலாம். இல்ல, அதே சத்தம் தான் கேக்குது. ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை.

நீங்கள் வாட்ஸ்அப்பில் இதுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். அதாவது அங்காடி, அதில் காடி அப்படிங்கிற ரெண்டு லெட்டர்ஸை வச்சு ஒரு வேர்டு கண்டுபிடிக்கணும். அது ஃபோர் லெட்டர்ஸ் வேர்டு. அதுக்கான க்ளூ என்ன அப்படின்னா புளித்த நீர், இதுதான் அதுக்கான க்ளூ. எல்லாரும் சீக்கிரம் வாட்ஸ்அப்பில் மடமடன்னு மெசேஜ் பண்ணுங்கள், ஆன்சர் அனுப்புங்க. அதுக்குள்ளே ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நாலு மணி 35 நாம் இணைஞ்சிருக்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ த கேம் ஷோ. நம்ம நிகழ்ச்சியில நெக்ஸ்ட் ஒரு காலரை எடுத்து பார்க்கலாம், லைன் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். சரிங்களா, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கான புது வார்த்தை என்னன்னா மாதிரி. சரிங்களா, இதுல இருக்க திரி அப்படிங்கிற ரெண்டு எழுத்துக்களை வச்சு, ஃபர்ஸ்ட் திரி அப்படிங்கிற எழுத்துக்களை வச்சு மூணு லெட்டர்ஸ் வேர்டு கண்டுபிடிக்கணும். நீங்க இதுக்கான க்ளூ என்ன அப்படின்னா பிழை இல்லது தவறான விளக்கம். இதுக்கான ரிலவெண்டான வேர்ட் என்ன? பிழை அல்லது தவறான விளக்கம். இல்ல, அந்த திரி அப்படிங்கறதுல அந்த வார்த்தை ஆரம்பிக்கணும், நீங்க கண்டுபிடிக்கிற வார்த்தை ஆரம்பிக்கணும். யோசிங்கள். அப்படியா, சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரி, உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரியுது அப்படின்னா கால் பண்ணி நீங்கள் பேசலாம் என் கூட. 0422 அப்படிங்கிற கோயம்புத்தூருக்குண்டான கோட் நம்பர் டயல் பண்ணிவிட்டு 2312103 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லை 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். ஏன் இன்னும் ஒரு லைனுமே வரலன்னு எனக்கு தெரியல. ஓகே பரவாயில்ல. வாட்ஸ்அப்பில் யார் யார் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாங்களா? தாசர்பட்டியிலேருந்து பாலசுப்ரமணியம் வந்து ஆன்சர் அனுப்பிச்சிருக்காங்க, ஆனால் அது சரியான ஆன்சர் இல்லை. கோவிந்தராஜ் மாரிசெட்டிப்பதியிலேருந்து ஆன்சர் அனுப்பிச்சிருக்காங்க. பெங்களூர்லேருந்து ஹரிஹரன் அவர் கரெக்டான ஆன்சர் அனுப்பிச்சிருக்காரு, சூப்பர். வேற யார்? ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து அவங்க வெறும் க்வெஸ்டின் வந்த மாதிரி இருக்குது, ஆனால் ஆன்சர் சரியாக இல்லை. அடுத்தது கோவை தேவராயபுரம்.

அப்புறம் சுகம் ராஜா அவர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஜே கிருஷ்ணாபுரம், சஹானா, ஆதி, நிபுலா, யோகவர்ஷினி அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே சூப்பர். பாலா திருப்பூர்லேருந்து அவரும் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிறுமுகையிலேருந்து கணேஷ் அவங்களும் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க குண்டடம் ரங்கநாதன் அவங்க. கோணமலை ஆனந்தன் அவர் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க. பீடம்பள்ளி வாசுதேவன் அவர் வந்து வாட்ஸ்அப்பில் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஆர்எஸ்புரத்துலேருந்து அசோகன் ட்ரை பண்ணியிருக்காங்க. விவேகானந்தன் கொழுமம் கொண்டாடிலேருந்து கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு மூக்கனூர் சண்முகாநகர்லேருந்து சிவகுமார், மலர்கொடி, சபரிப்ரியா, சரோஜினி இவங்களும் வந்து ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. சிங்காநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன் அவங்க கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது போன ரெண்டு கொஸ்டினுக்குமே வரதராஜ், கீதா அவங்க கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஆலம் கொம்பு தண்ணீர்த்தடம் விஜயகுமார், உமா மகேஸ்வரி அவங்க கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க எல்லாருக்குமே ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ரைட்டு. அப்போ வந்து நான் கேட்டிருந்தேன் இல்லைங்களா, அங்காடி, இதுலேருந்து காடி அப்படிங்கிற எழுத்துக்களை வச்சு நீங்கள் ஒரு புது வேர்டு கண்டுபிடிக்கணும். அது வந்து ஒரு ஃபோர் லெட்டர்ஸ் வேர்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா, காடி நீர், அதாவது புளித்த நீருக்கு காடி நீர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதை தான் நான் கேட்டிருந்தேன். அதுக்கு இவங்கெல்லாம் கரெக்டான பதில் சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ வந்து அதே மாதிரி மாதிரி, இப்போ சொன்னேன் இல்லைங்களா மாதிரி, அதில் திரி அப்படிங்கிற ரெண்டு எழுத்துக்களை வச்சு ஒரு வேர்டு கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வேர்டு மூணு லெட்டர்ஸ் உள்ள வேர்டாக இருக்கணும். இதுக்கான க்ளூ என்ன அப்படின்னா, பிழை அல்லது தவறான விளக்கம். இதுதான் இதுக்கான க்ளூ. நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணியும் சொல்லலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் உங்களோட ஆன்சரை எனக்கு சொல்லலாம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அதுக்குள்ளே ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: கோயம்புத்தூர் 103.FM கேளுங்க ரசிங்க.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புல்லா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இதை சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஏன் இன்னைக்கு ஒருத்தருமே லைன்ல வரமாட்டீங்கன்னு தெரியல. நம்ம லைன் வந்து எல்லாம் கிளியரா தான் இருக்கு. யார் வேணாலும் கால் பண்ணி பேசலாம். உங்களுக்காக ஈஸியான க்வெஸ்சன்ஸோடையும் வந்துட்டு இருக்கு. அதனால எல்லாரும் கால் பண்ணுங்க. சரியா, உங்களுக்கு தெரியும் தான் 0422 அப்படிங்கிற கோயம்புத்தூருக்கு உண்டான கோட் நம்பர் போட்டுட்டு 2312103 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணலாம். இல்ல 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். சொல்றதுக்குள்ள ஒருத்தங்க கால் பண்ணிட்டாங்க, யாருன்னு பாத்திரலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? கீதா. நம்மளோட நிகழ்ச்சி கேட்டுட்டு
5: இருக்கீங்களா?
4: சரி, இந்த க்வெஸ்சன் தெரியுங்களா இல்ல நம்ம திருப்பி சொல்லட்டுமா? சரி, இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. வெரி குட், சூப்பருங்க சூப்பருங்க, கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. இன்னொரு க்வெஸ்சன் கேட்டலாமா உங்களுக்கு ஈஸியா? சரி, ஓகே. உங்களுக்கான வார்த்தை கல்வி. இதுல வி அப்படிங்கிற கடைசி எழுத்து வச்சு அஞ்சு எழுத்து ஐந்து எழுத்து வார்த்தை நீங்க கண்டுபிடிக்கணும். இதுக்கான க்ளூ என்ன அப்படின்னா, நம்ம நாட்டோட முதுகெலும்பு இதுதான். என்னது? வீல ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை வந்து வீல ஆரம்பிக்கும். கஷ்டமான கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டீங்க. இது ரொம்ப ஈஸியான கேள்வியாச்சே. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கரெக்டா ஆன்சர் சொன்னீங்களா, உங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல். சூப்பரா சொன்னாங்க. அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ரொம்ப கரெக்டா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டாங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியில அந்த நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாத்திரலாங்களா? வணக்கம். வணக்கம். ஆஹா, காலர் கட் ஆயிடுச்சு. வணக்கம். சரி, ஓகே. வாட்ஸ்அப்ல யார் யார் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்திரலாங்களா? ஜெயகாந்த் கணபதியிலேருந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பழனிசாமி, அவங்க வந்து எல்லப்பாளையத்துலேருந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கோணமலை ஆனந்தன் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நடராஜ் சாந்தி பொன்னே கவுண்டனூர்லேருந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. காஞ்சனா கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. வேற யாரு, மல்லே கவுண்டன் பாளையத்துலேருந்து விமலா வேணுகோபால் பூபனா அவங்க, பீடம்பள்ளி வாசுதேவன், வடவள்ளியிலேருந்து ஜெயஸ்ரீ அவங்க கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சுகம் ராஜா கோவை தேவராயபுரத்துலேருந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்துட்டு சிங்கானலூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன் அவங்களும் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா, விவசாயம். நம்ம நாட்டோட முதுகெலும்பு விவசாயம், அவ்வளோதான் இல்லைங்களா? சரி, இதே மாதிரி ஈஸியான க்வெஸ்சன்ஸோட நம்ம விளையாடலாம். ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.

0: அகாஷ்வாணி 103 எஃப்எம்ல நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ த கேம் ஷோ. நம்ம நிகழ்ச்சியில நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். ஆஹா, காலர் வந்தாங்க, லைன்ல இல்ல. ஓகே, சரி. உங்களுக்காக இப்ப என்ன க்வெஸ்சன் கேட்டேன், அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நிறைய பேர் இதுல சொல்லிட்டே இருந்தாங்க இல்லைங்களா, வாட்ஸ்அப்ல சொல்லிட்டே இருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் காலர் ஒருத்தங்க வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்க, கேக்கல. கிருஷ்ணன். ஓகே, நம்மளோட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆமா மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க.
0: ஓகே, போர்வை. சரிங்களா, இதுல வை அப்படி

0: எழுத்தை வச்சு நீங்க ஒரு வேர்டு கண்டுபிடிக்கணும். இதுக்கு எத்தனை லெட்டர்ஸ் வேர்டுன்னு நான் சொல்லல. அதுக்கான க்ளூ என்ன அப்படின்னா, தந்தை பெரியாரின் பெயர்களுள் ஒன்று. வை அப்படிங்கிற எழுத்து. ஈஸி தானே? என்னாச்சு தெரியலையா? சரி, உங்க முயற்சிக்கு நன்றி, பரவாயில்ல, நெக்ஸ்ட் அட்டம்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது யாரு லைன்ல வராங்க அப்படின்னு பாத்துடலாமா? வணக்கம்.
1: வைகை மேடம்.
0: வைகைங்களா? வைக்கம், அதாவது நானே சொல்லிட்டேன்னா, தந்தை பெரியாரோட ஒரு பேருன்னு சொன்னேன். வைகை எப்படி வரும் யோசிங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்களும் வந்து எல்லாரும் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க வாட்ஸ்அப்பில். சரி, இன்னும் ஒரே ஒரு நேருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், கோத்தகிரிலிருந்து விஷாலினி பேசுகிறேன்
0: மேம். விஷாலினி, சரி, இது க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தெரிஞ்சதுங்களா?
1: ஆ, தெரிஞ்சு மேம்.
0: சொல்லுங்க.
1: வைக்கம் மேம்.
0: வைக்கம் வீரர். ஓகே, ரைட்டு, சூப்பர். உங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல். விஷாலினி கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சூப்பர். பாலா திருப்பூர்லேருந்து, அடுத்தது வந்து பெருமாள் சாமி சவக்காட்டுப்பாளையத்துலேருந்து. நானே சொல்லிட்டேன் அப்படிங்கிறத நானே சொன்னேன், மறுபடியும் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் உங்களோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்களோட. அடுத்தது வந்துட்டு அசோகன், ஆர்எஸ்புரத்துலேருந்து அசோகன் முத்துசாமி, முத்துலக்ஷ்மி அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டாமலேருந்து சொல்லியிருக்காங்க. அன்னூரிலேருந்து கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க. ரைட்டு, நான் வைக்கம்னு சொன்னேன், ஆனால் வைக்கம் வீரர் அப்படிங்கிறதும் சேர்த்து சொல்லணும். நான் பாதி தானே சொன்னேன், அப்பயும் நீங்கள் பாதியை விட்டுட்டீங்க பார்த்தீங்களா? சரி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பாதி மார்க், எனக்கு பாதி மார்க், ஓகேங்களா? சரி, உங்களுக்காக நெக்ஸ்ட் பாட்டு வந்துட்டே இருக்குது. பத்து என்றது கொள்ள திரைப்படத்திற்காக ஸ்டே ட்யூன்ட் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
1: அமாரா சோட்டா கிசான் பாஜார் ஸே மஹங்கே பியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா ஸே ஜோடா.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்து விளையாட மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ நிகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியுடன் விடைபெறும் நான் ஆர்ஜே குமுதா. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தூய எரிசக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். பாதுகாப்புத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் சூரிய சக்தி மின் உற்பத்தி 54 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்காலத்தில் நிலுவை கடன் தொகை குறைந்துள்ளதாக தாவேக்கா அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் ஒப்புக்கொண்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரி செய்ய தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தகுதி பெற்றுள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள்பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 44 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 369 ரன் எடுத்துள்ளது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி வெற்றி பெற 320 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 5:02. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சித்திரச்சவானம். சித்திரச்சவானம் நிகழ்ச்சி நிறைய அனுபவங்களையும் நிறைய நிறைய மோட்டிவேஷனான விஷயங்களையும் பகிரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகள். இன்னைக்கும் தன்னுடைய அனுபவங்களையும் நிறைய வாழ்வியல் கருத்துக்களையும் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் வந்து சார்லி சாப்ளின் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு நகைச்சுவை உணர்வோட நிறைய விஷயங்கள் வந்து இம்பாக்டா ஈஸியாக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவுடைய சார்லி சாப்ளின் அப்படின்னு செல்லமா அழைக்கப்படக்கூடிய நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வேலை செய்துட்டு ஒரு மாபெரும் மனிதன்

0: அப்படின்னு சொல்லலாம். யோ நா த மேஜிஷியன் நம்ம கூட இருக்காரு சார். வணக்கம்
1: சார். வணக்கம் வணக்கம்.
0: ஆல் இண்டிய ரேடியோ ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நேர்கள் மூலமாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் வணக்கங்களும் தெரிவிச்சுக்கிறோம். யோ நா அப்படின்ற பெயர் காரணம் ஏன்?
1: முதல்ல உங்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ 103.3 நேயர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை சொல்லிக்கிறேன்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
1: என் பேர் யோனா அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரியும். முழு பேர் வந்து யோகநாதன்.
0: யோகநாதன்
1: கூப்பிடறதுக்கு எளிமையாகும், ஒரு விளம்பரத்துக்கு ஈஸியா இருக்கும், எல்லாத்துடைய வாயில ஈஸியா நுழையங்கிறதுக்காக ஷார்ப் பண்ணி யோனா அப்படின்னு.
0: யோகில இருந்து யோகம், நாதன்ல இருந்து நாம எடுத்து யோனா அப்படின்னு. ஓகே, பட் இந்த ஒரு விளம்பரம் அப்படின்றது ஒண்ணு தேவைப்படுது. நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு தொழில் செய்யும் போது அது ஈஸியா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கு இல்லீங்களா?
1: ஜனங்க மக்களுடைய இதுல வந்து கூப்பிடறதுக்கு எளிமையா இருக்கணும். ஒரு பெரிய பேரா இருந்ததுன்னா அது கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக இப்படி ஒரு மாற்றத்தை என்னுடைய பேர்ல கொண்டு வந்தேங்க.
0: ஓகே, பொதுவா நிறைய துறைகள் இருக்கு சார். ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா இந்த கலை எடுத்துட்டோம், நிறைய மகிழ்விக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்னு அதுல ஏதாவது ஒரு சமூக சீர்திருத்தங்களே கருத்துக்கள் வைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய ஆரம்பத்துல இருந்து நாடகமா இருக்கட்டும் வந்திருக்கு. அந்த துறையிலும் உங்களுடைய பங்களிப்பு இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் குறிப்பா இந்த மேஜிக் அப்படின்ற விஷயத்த நீங்க தேர்ந்தெடுக்க காரணம் என்னவா இருந்தது?
1: இந்த மேஜிக் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மற்ற கலைகள் எல்லாம் வந்து பலருடைய ஒத்துழைப்போடு பண்ணணும்.
0: ஓகே,
1: பட் மேஜிக்ங்கிறது தனிப்பட்ட ஒரு நபர்னால நிகழ்த்த முடியும், தனிப்பட்டு சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட். ஒரு டிராமான்னா ஒரு 10 பேருடைய சப்போர்ட் வேணும், அப்பதான் அதுல நில நிக்க முடியும். ஆனா இந்த மேஜிக்ங்கிறது அந்த மாதிரி இல்ல, தனியா ஒரு நபர் சாதிக்க முடியுங்கிற ஒரு கான்பிடன்ட்ல இதை தேர்ந்தெடுத்தங்க.
0: எங்களுக்கு மேஜிக் அப்படின்னா இந்த ஸ்கூல்லாம் வந்து போடுவாங்க, அப்புறம் ஏதாவது ஷோ மாதிரி வெளியெல்லாம் நடக்கும், அதெல்லாம் போய் நாங்கள் பார்ப்போம். பட் இந்த இன்ஸ்பிரேஷன் நம்ம வந்து மேஜிக் துறையை தேர்ந்தெடுக்கலாம்ப்பா அப்படின்னு உங்களுக்கு முதன் முதல்ல ஒரு காரணமா ஒரு இன்சிடென்ட், அதுக்கு ஒரு தூண்டுகோலா இருந்தவர் யார்?
1: அப்படி தூண்டுகோலா இருந்தவர் PN பவார் அப்படின்ட்டு என்னுடைய தந்தையாருடைய நண்பர்.
0: ஓ,
1: அவர் 55 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு அவர் பார்க்க வந்தப்ப என்னுடைய குழந்தை பருவத்தில் அவருடைய ஞாபகம் தான், வேற எதுவும் இல்லை. அதுல இருந்து அப்புறம் நானே தனியா புத்தகங்கள், தமிழ்நாடு புத்தகம் தான் படிச்சு மேஜிக் செய்வது எப்படி அப்படிங்கிற அந்த புத்தகம் தான் எனக்கு குருநாதர். அதை படிச்சு படிச்சு படிச்சு படிச்சு நிகழ்ச்சியை செய்ய ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சில காலங்கள் கழிச்சு எனக்கு நிறைய தந்திர கலைஞர் மேஜிக் கலைஞருடைய அறிமுகம் கிடைச்சது. என்னுடைய நான் செய்த ஆரம்பத்தில் செய்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து சுயமா உருவாக்கின நிகழ்ச்சி, எனக்கு எப்படி செய்யறதே தெரியாம நானும் உருவாக்கின நிகழ்ச்சி. அது மற்றவங்களுக்கு பிடிச்சதுனால அவருடைய ஆலோசனைகள் அவருடைய பழக்க வழக்கங்கள்ல ஒரு நல்ல வளர்ச்சிக்கான ஒரு இந்த கலையை கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
0: எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு சார். ஏன்னா பொதுவாகவே இந்த மேடைக்கு நம்ம ஏறும்போது நம்மளுடைய தோற்றம் வந்து ரொம்ப முக்கியம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த க்ளோன் மாதிரி ஒண்ணு போட்டுட்டு நீங்க ஒரு வித்தியாசமா இருக்கிற மாதிரி நிறைய இடங்கள் அது வந்து பிரதிபலிக்குது. அதுக்கான ஏதாவது பின்னணி காரணம் இருக்கா? அந்த மாதிரி ட்ரெஸ் கோடுக்கான பர்டிகுலர் காரணம் இருக்கா?
1: ட்ரெஸ் கோட் அப்படிங்கறது பாத்தோம்னா மேடையில வந்து மக்கள் அவங்களுடைய ட்ரெஸ் கோட் வந்து மாறுபட்டு நாம நிக்கணும். அப்படி மாறுபட்டு நம்ம ட்ரெஸ் கோட்ல க்ளோன், கோமாளி, சார்லி சாப்ளின் இதெல்லாம் வரும்போது அதுல நடிப்பு திறமையை கொண்டு வர முடியும். சும்மா சாதாரண ஒரு காஸ்டியூம் போட்டு ஒரு நடிப்பு திறமையை கொண்டு வர்றது கஷ்டம். இன்னொன்னு இந்த மாதிரி காஸ்டியூம் எல்லாம் இருக்கும்போது நம்மளை அறியாம நமக்கு வந்து அந்த நடிப்பு அப்படிங்கறது வர்றதுக்கு
0: வாய்ப்பு. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பெருசாலும் தெரியாது, ஒருத்தரோட அறிமுகம் கிடைக்குது, அப்புறம் நானா உதாரணம் எடுத்துக்கிட்டு தான் நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கும் போது இது கைப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய எரர்ஸ் எல்லாம் வந்திருக்கும், ட்ரை பண்ணி பாத்துருப்பீங்க, அது கரெக்டா வந்திருக்காது. அது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க?
1: அது அந்த அதாவது மேஜிக்ங்கிறது என்னன்னா பயிற்சி பயிற்சி பயிற்சி, நல்ல பயிற்சி, அதுக்கான முயற்சி இருந்தா எதா இருந்தாலும். இப்போ நீங்களே பேசுறீங்கன்னா அதுக்கு ஒரு பயிற்சி, அதோடைய முயற்சி, அதுல உங்களுக்கு ஆர்வம் இருந்தா நீங்க ஜெயிக்கலாம் எதுல வேணாலும். அந்த மாதிரி எனக்கு இதுதான் மேஜிக் தான் அப்படிங்கறதுல வந்து மிகப்பெரிய ஒரு வெறித்தனமான ஆர்வம், இன்ட்ரெஸ்ட், இன்வால்வ்மெண்ட், அதனால இதுல நான் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுங்க.
0: ஓகே, நீங்க சொன்ன மாதிரி சார் சின்ன வயசுல இது ஒரு ஆர்வமா இருந்திருக்கலாம், ஆனா இதையே ப்ரொஃபஷனலா கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்குல்ல, நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க, இது நம்ம கரெக்டா வருதுப்பா, நீங்க எப்ப நம்புனீங்க?
1: ப்ரொஃபஷனல்ங்கிறது வந்து என்னங்கன்னா நமக்கு மக்களை மகிழ்விக்கிறது அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய விஷயம். அவங்களுடைய மகிழ்ச்சி தான் என்னுடைய
0: நிகழ்ச்சி. அப்போ
1: அந்த நிகழ்ச்சிங்கிறத வந்து அவங்க ரசிக்கணும், ரசிக்கிற மாதிரி செய்யணும். இப்போ ஒரு ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியில வந்து ரெண்டு நிகழ்ச்சியும் ஒரு மணி நேரத்துக்கு செய்யலாம், ஒரு 25 நிகழ்ச்சியும் செய்யலாம். இந்த துறையில தந்திர கலையில மேஜிக் கலையில மக்களை யோசிக்கிற கூட கூடாது. அந்த டைமிங் வந்து நாம கரெக்டா எடுத்துட்டோம்னா நம்ம வின் பண்ணிடலாம். ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன், அடுத்து என்ன பண்ணலாம் யோசிச்சு ஒரு 2-3 செகண்ட் நான் டைம் கொடுத்தேன்னா நான் முதல்ல அந்த பண்ண நிகழ்ச்சி இப்படியா இருக்குமா அப்படின்னு அந்த மக்களுக்கு அந்த எண்ணம் வர்றதுக்கு முன்னாடியே இதை முடிச்சு அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சுட்டா இதையும் மறந்துடுவாங்க.

0: இதுதான் அந்த மேஜிக்ல வந்து வேகம் அப்படிங்கிறது. மக்களை யோசிக்கிறதுக்கு விடக்கூடாது, தட் இஸ் த மேஜிக்.
1: அவ்வளவுதான் மேஜிக், அவ்வளவுதான். ஓகே ரைட். ஸோ நீங்க பண்ணதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இருக்கு சார். நான் சொல்றேன் சின்ன வயசுல, இப்ப இல்ல, இப்ப நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் காயா இருப்பீங்க, பட் சின்ன வயசுல வந்து நீங்க ஹே இது நமக்கு சூப்பரா வருது, நான் கரெக்டா பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்ச சந்தோஷமான
0: விட்ட விஷயம். அப்படி பார்த்தா மேக்சிமம் எல்லாம் எதுவுமே நான் மிஸ் ஆகும், எல்லாமே பண்ணியிருக்கேன், அப்படிங்கறதெல்லாம் இல்லை. பட் ஃபயர் எஸ்கேப்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் முதல் தடவை பண்ணி கொஞ்சம் ஃபெயிலியர், அது ஃபெயிலியர்ங்கிறத விட பண்ண முடியாம போச்சு. உடம்பு பூரா அப்போ செயின் போட்டு கட்டி, இரும்பு செயின் போட்டு பூட்டு போட்டு, போலீஸ் ஹேண்ட்கப் போட்டு, ஒரு வைக்கப்போருக்குள்ள விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய் எல்லாம் ஊத்தி அதை ஃபயர் பண்ணுவாங்க. ஃபயராக எரிஞ்சிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள வந்து அந்த டைமிங்குள்ள தப்பிச்சு வெளியே வரணும். அப்படி வெளியே வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் முதல்ல பண்ணது நான். அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் மேஜிக் ஜான்சன் பண்ணார், நான் பண்ண முடியாதனால அவர் பண்ண வச்சேன். ரெண்டாவது நான் பண்ணேன், சக்சஸ்ஃபுல்லாக பண்ணேன். அது ரிஸ்க்கு, அதாவது ஒரு கலைஞன் செய்யக்கூடாத நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னோம்னா இது போன்ற ஆபத்தான நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது,
1: செய்யக்கூடாது.
0: அதே மாதிரி அருவறுக்கத்தக்க நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாது. இப்போ ஒரு பிளேடு எடுத்து நாம முழுங்குறோம், அது ஆச்சரியமா இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு குழந்தை தான் அதிகமாக விரும்புகிறாங்க நிகழ்ச்சி. அப்போ அது போன்ற அருவறுக்கத்தக்க பயங்கரம் பயமுறுத்தக்கூடிய எந்த பொருளையும் வச்சு பண்ணக்கூடாது. அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா மோடி யுத்தம், செப்படி யுத்தம் இதெல்லாம் வச்சு செய்யும்போது மண்டையோடு பாம்பு இதெல்லாம் வச்சு செய்வாங்க. அப்போ இன்றைக்கி ஆடியோ கிடையாது, ஒரு லைட்டிங் கிடையாது, கிராமங்கள் பகல் நேரத்தில் பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்துக்கு சரி, ஆனால் இந்த காலகட்டத்துக்கு அதே மாதிரி நான் செய்யும்போது மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அன்னைக்கு பயமுறுத்துகிற மாதிரி இருந்த கலை இன்னைக்கு காமெடியாக நகைச்சுவையாக கலர்ஃபுல்லாக வண்ணமயமாக போகிறதுனால இந்த கலை இன்னைக்கு மக்கள்கிட்ட வெற்றி பெற்று நிற்குது.
1: எஸ், இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய பேசலாம். நேரம் 5:10 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யோகநாதன் இருக்காரு, த கிரேட் மெஜிஷியன். சோ நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா பேச போறோம். அதுக்கு முன்னாடி சிறு விளம்பரம், அதை தொடர்ந்து பாடல் வரும், கேளுங்க ரசிங்க.
2: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு. இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418 8741.

0: 5:16 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. சித்திரச்சவனம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்மளுடைய தமிழ்நாடோட இந்தியாவோட செல்ல சார்லி சாப்ளின் அப்படின்னு சொல்லலாம், யோனா இருக்காரு மெஜிஷியன். ஸோ அவரோட நிறைய விஷயங்கள் பேசி பகிர போறோம், பகிர்ந்துட்டு இருக்கோம். சார், சொல்லியிருந்தீங்க மெஜிஷியன் அப்படின்றது வந்து தனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும், அதில் நிறைய விஷயங்கள், ஒரு ட்ரெஸ் போட்டா கூட அதுக்குன்னு ஒரு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அதை இன்ட்ராக்ட் பண்ணணும் மக்களோட அப்படின்னு. ஒரு மெஜிஷியனா இருக்கிறதுக்கு அடிப்படை இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு மெஜிஷியன் ஆகலாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை தகுதிகள் என்னவா இருக்கும்?
1: அடிப்படை மெயின் எல்லாருமே சொல்றாங்க, இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட். அது ஃபெயிலியர் ஆகலாம், திருப்பி திருப்பி அதை நாம் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 10 விரல் தான் நம்முடைய உடல்ல மேஜிக் இம்பார்ட்டன்ட்,
0: மூலதனம்.
1: இந்த 10 விரலுக்கு நம்ம வேலை கொடுக்கணும். இந்த 10 விரலையும் பாதுகாக்கிறது நம்ம கிட்ட இருக்கு. இந்த 10 விரல ஒன்று இதாச்சினாலும் நாம் இது பண்றதுக்கு ரிஸ்க். அதனால இந்த கையடக்கம் சொல்லுவோம்.
0: ஆனால் நீங்கள் சொன்னீங்க சார், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தைக்கிறதா இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பொருள் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு மெஜிஷியனுக்கு வந்து பேசிக்காக இருந்ததுன்னா இன்னும்
1: பெட்டர் இல்லை சார்? பெஸ்ட், நல்ல ஒரு பெஸ்ட் மெஜிஷியனாக ஒரு கிரியேட்டிவ் ஆர்டிஸ்டாக வர முடியும்.
0: ஓகே,
1: ஒரு இப்போ ஒரு மேஜிக்கே ஒருத்தர் செய்கிறாருன்னா அதை பார்த்து நம்ம செய்கிறது ஒரு சப்ஜெக்ட், அதே மேஜிக்கை வந்து வேறு மாதிரி அவர் செஞ்ச சப்ஜெக்ட் வச்சுட்டு வேற கிரியேட் பண்ணி டெவலப் பண்ணி செய்கிறது ஒரு சப்ஜெக்ட். ரெண்டு மேஜிஷியன் பண்ணுவா இருப்பாங்க, ரெண்டு ட்ரிக்கு, அந்த ரெண்டு ட்ரிக்கு மிக்ஸ் பண்ணி புதுசாக ஒரு மேஜிக் பண்ணுறது. இப்படி இதில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. காப்பி அடிக்கணும், ஆனால் காப்பி அடிக்கிறது தெரியாத அளவுக்கு காப்பி அடிக்கணும், அவ்வளோதான்.
0: ஒரு ஜோக்ல வர மாதிரி, நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்ப்பா, அந்த மாதிரி தான். ஓகே, பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து ஒரு விஷயம் பண்ணால் ஈஸியாக வந்து எல்லாரும் போய் சேர்ந்துருது சார். நீங்கள் இருந்த காலகட்டங்களில் வந்து அவ்வளோ மீடியாவோட வெளிச்சம் படலை, நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போக வேண்டியிருந்தது, அது மூலமாக ஒரு வாய்ச்சொல் மூலமாக நிறைய பேருக்கு அது பகிரப்பட்டது. நீங்கள் இருந்த காலகட்டங்களில் உங்களுக்கான அந்த பெயர் புகழ் வர காரணமாக இருந்தது எந்த மாதிரியான விஷயங்கள்? நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட்?
1: எனக்கு மீடியா பற்றி ஆரம்பத்துலேருந்தே எனக்கு தெரியாதுங்க, அதே மாதிரி இங்கிலீஷ் நாலேஜ் அப்போ.

0: தான் எனக்கு கம்மி. எனக்கு ஒரே ஒரு கான்பிடன்ட், இந்த ஷோ நான் இன்னைக்கு பண்ணக்கூடிய ஷோ இதை நான் சக்சஸ் பண்ணிட்டேனா, இதுல இருந்து எனக்கு 6 மாசத்துக்குள்ள 2 ஷோ வந்துடணும்.
1: என்னுடைய
0: அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, அவங்க கோஆபரேட் பண்ணணும். இது ஒரு மேரேஜ் ஹாலுக்கு போறோம், அங்க ஒரு மேரேஜ் ஒரு எலக்ட்ரீஷியன் இருப்பாரு, ஒரு மேனேஜர் இருப்பாரு, அந்த ஹால் ஓனர் இருப்பாரு, இப்ப எல்லாம் இருக்காங்க. அப்போ இவங்க அத்தனை பேர்த்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அவங்க கிட்ட சண்டை போட்டோம்னா எலக்ட்ரீஷியன் ஃபீஸ் கட்டிட்டு போயிருவாங்க. இது நடக்கக்கூடிய சப்ஜெக்ட்.
1: கரெக்ட்.
0: இந்த அனுசரிப்பு மட்டும்தான் என்ன இந்த அளவுக்கு கொண்டாந்துருக்கு.
1: நம்ம எடுத்துக்கிற கொண்டு போற விதம் தான்.
0: ஆமா.
1: சோ நீங்க எத்தனை வருஷமா இந்த துறையில உங்களுடைய பங்கு கொடுத்துட்டு இருக்கீங்க சார்?
0: 44 வருஷம் முடிஞ்சு, இது 45வது வருஷம்.
1: 45 இயர்ஸ். நமக்கு இன்னும் வயசே ஆகல. ஓ மை காட். சோ இது இல்லாம இந்த மாதிரி நீங்க மேடை ஏறும்போது நிறைய நீங்க சொன்னீங்க நடிக்கவும் செய்யணும் அப்படின்னு, அந்த நடிப்புல ஆர்வம் எப்ப இருந்து வந்தது? இந்த துறையினால வந்ததா இல்ல?
0: இல்ல, அதுக்கு முன்னாடி டிராமால தான் எனக்கு ஆர்வம் ரொம்ப அதிகங்க. ஒரு 120 டிராமாவில் நடிச்சிருக்கிறேன். அது கேம்ப் சக்தி நாடக சபா, தேவி நாடக சபான்னெல்லாம் அந்த காலத்தில் நாடகம் 3 மாசம் தொடர்ச்சியாக போடுவாங்க. அந்த நாடகங்களில் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் நீ இந்த கேரக்டரு, நீ இந்த கேரக்டரு அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஒரு 1.5 மணி நேரம் கதை, 1 மணி நேரத்தில் மேக்கப் போட்டு ஒரு 2 மணி நேரம் ட்ராமா நடக்கும். எல்லாம் சொந்த டயலாக். அந்த மாதிரி ட்ராமாவில் ஒரு 90 ட்ராமாவுக்கு மேலே நடிச்சிருக்கேன். அப்புறம் சின்ன சின்ன ட்ராமாக்கள், நானும் சொந்தமாக போட்ட ட்ராமாக்கள், அதெல்லாம் ஒரு 30 ட்ராமா இருக்கும். டோட்டலாக ஒரு 120 ட்ராமா.
1: பொதுவா சொல்லுவாங்க சார், எந்த ஒரு கலைஞனுக்கும் வந்து மக்களுடைய கைத்தட்டு தான் ஃபர்ஸ்ட் அவார்டு, ஃபர்ஸ்ட் விருது
0: அப்படின்னு
1: சொல்லுவாங்க. மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலையில இந்த மேஜிக் அப்படின்னு விஷயம் சொல்லலாம். ஏன்னா மக்களோட நேரம் நீங்க பாக்கும்போது இது இல்லாம அங்கீகரிக்கப்பட்ட விருதுகள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் சார். நம்மளுடைய துறைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கௌரவம் மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன நம்ம பண்ணிருக்கோம்?
0: அதுல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கலைஞன் சொல்லிடுறேன், வேற சப்ஜெக்டா இருந்தாலும், ஒரு கலைஞன் வந்து அரசியலுக்கு போகக்கூடாது. ஒரு கலைஞர் வந்து ஒரு பொதுவான ஒரு ஆளா இருக்கணும். அப்படி நீங்க ஒரு அரசியல்ங்கிற சப்ஜெக்ட்ல போர்வியில நீங்க போனீங்கன்னா எல்லாத்தையும் மகிழ்விக்க முடியாது. ஒரு சார்ந்து இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு அந்த கலைஞனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. சோசியல் ஒர்க்கா இருக்கணும். நான் இது வரைக்கும் சோசியல் ஒர்க்காவே பண்ணிருக்கேன், நிறைய பண்ணிருக்கேன். இந்த ஒரு செய்தியை நாம வந்து ஒரு இந்த செய்தியை நாம கொடுக்கணும், செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு ஒரு செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு நாம எத்தனை போர்டு வச்சாலும், நாம எத்தனை தடவை மைக்கில் சொன்னாலும், நம்ம இந்த மெசேஜில் மேஜிக்ங்கிற ஒரு கிரியேட் பண்ணி அதில் ஒரு மெசேஜ் கொடுத்து அப்படி அங்கே கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ரீச் ஆகும்.
1: ஓகே.
0: அப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய பண்ணியிருக்கேன். கொரோனாவில் வந்து ஒரு 30 நிகழ்ச்சி கவர்மெண்ட்டுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தேன்.
1: ஓ சூப்பர் சார், சூப்பர்.
0: அங்கங்கே ரோட்டில் போய் நின்றுட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருப்பாங்க, அங்கே கொரோனா இதனால வருது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு மேஜிக். அங்கே ஒன்றுமே இல்லை, மெயின் மாஸ்க் வேணும். 2 கையை தொடச்சிட்டு இப்படின்னா கையில் ஒரு மாஸ்க் வரும். அப்போ அந்த மாஸ்க் போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன மெசேஜ் கொடுத்து அவங்களை கொண்டு போகும்போது கொஞ்சம் அவர் அதாவது என்னென்னா ஒரு பொழுதுபோக்கும் இருக்கும் அந்த இடத்துல, அவங்களுக்கு மைண்ட்லேயும் உட்காரும். அது போக பார்த்தீங்கன்னா இப்போது எலெக்ஷன் அவேர்னஸ் அதுக்கு ஒரு 12 நிகழ்ச்சி பண்ணேன். 2006 20 நிகழ்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனே வந்து அதை நினைக்கவே இல்லை, பட் நானாக பண்ணணும் அப்படின்ட்டு அந்த நிகழ்ச்சி பல இடத்துல ஒரு 24 இடங்களில் வந்து ஒரு நோட்டீஸ் நானே போட்டு, அது கூட போலீஸ்காரங்க வந்து எங்கே பர்மிஷன் வாங்கினேன் அப்படின்லாம் கேட்டாங்க. சார் இது அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான், கம்பல்சரி ஓட்டு போடணும், இதைத்தான் சார் சொல்றேன் அப்படின்ட்டு சப்போர்ட்.
1: இது வரைக்கும் நம்ம எத்தனை மேடை ஏறிப்போம் சார்? கிட்டத்தட்ட 45 வருஷத்துல எத்தனை நம்ம மேடை நிகழ்ச்சிகள் கொடுத்துருப்போம்?
0: 3500 நிகழ்ச்சிக்கு மேல இருக்கும்.
1: 3500
0: நிகழ்ச்சிக்கு மேல இருக்கும். திருமண நிகழ்ச்சியே வந்து ஒரு 1200 நிகழ்ச்சிக்கு மேல திருமண நிகழ்ச்சி மட்டும் பண்ணிருக்கேன். அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மேரேஜ்ல வந்து இது மேஜிக் எல்லாம் உடம்பு செய்யறதுக்கு அளவு பண்ண மாட்டாங்க. ஏ அது மோடி வித்திய எலும்புகூடு கண்கட்டு வித்த அதெல்லாம் கல்யாணத்துல வைக்கூடாதுபாங்க. அதை மீறி நண்பர்கள் வட்டத்தில் முதல்ல ஃப்ரீயாக பண்ணி அப்புறம் அப்படி அப்படியே பண்ணி இன்னைக்கு திருமணம்னா நிறைய இடங்களில் நிகழ்ச்சி அந்த மேஜிக் இருந்துச்சு. நான் மட்டும் இல்லை, நிறைய கலைஞர்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் அதுக்கான ஒரு தூண்டுகோலாக நான் இருந்திருக்கேன், முதல்ல பண்ணதுங்கிற ஒரு வாய்ப்பு உருவாக்குனது நான்.
1: ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு துறை எடுத்துக்கிட்டு அதில் வந்து முன்னோடியா இருக்கிறது, ஒரு மோனோபோலியா இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். நீங்க சொன்ன மாதிரி நிறைய சர்க்கிள்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி வரணும். நீங்க நடத்துகிற நிறைய மேடைகள்லையோ நிறைய இது வரைக்கும் 3000 மேற்பட்ட மேடைகள் இருப்பீங்க, மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட் ஒரு லைஃப்ல வந்து இது வந்து என்னோட மறக்கவே முடியாதுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன்
0: உங்களுக்கு. அப்படி இருக்கக்கூடியது சொல்லணும்னா அது மெஜிஷியன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிளேடு ஒரு 10 பிளேடு முழங்கிட்டு எடுப்போம். அப்படி ஒரு ஃபங்க்ஷனில் நான் பண்ணி அது அப்போ அந்த காலகட்டங்களில் வந்து கிளைமேக்ஸில் அதை பண்ணுவேன்.
1: ஓகே.
0: அது பழகினதை வந்து நான் தமிழ்வாணன் புத்தகத்தில் தான் எடுத்து பழகினது.

0: பட் அதுக்கான பயிற்சிகள் குறைவாக இருந்ததுனால அந்த கிளைமேக்ஸாக பண்ணும்போது ஒரு சீர் ஃபங்க்ஷனில் பண்ணுறேன் காங்கேயத்தில். அப்போ ஃபஸ்ட்டு போன அந்த ஒரு பிளேடு உள்ளே போய் லாக் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து இவர் நடிக்கிறாரு அப்படி தான். ஆனால் எனக்கு உயிர் போகிற நிலைமை எனக்கு தெரியுது, என்ன ஆக போகுது என்னன்னே தெரியல, கண்ணில் தண்ணி வருது, எல்லாமே வருது. அப்படி இருக்கிற அப்படி இருக்கிற கண்டிஷனில் வந்து கழுத்து பின்னாலெல்லாம் தட்டி அந்த பிளேடு வந்துருச்சு, கொஞ்சம் லைட்டாக பிளட் வந்துருச்சு. அந்த பிளட் வந்தது கூட வந்து ஆடியன்ஸ் வந்து ஆக்டிங்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சிரிச்சுட்டு அதை காமிச்சிக்கவே இல்லை. அப்போது அன்னைக்கு எடுத்த முடிவு தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாது அப்படின்ட்டு. இது போன்ற அருவறுக்கத்தக்க நிகழ்ச்சி அப்படிங்கிறது தான் என்னுடைய இது, பயமுறுத்துற மாதிரி நிகழ்ச்சி அது. அப்படி அந்த நிகழ்ச்சி பண்ணி நம்ம கைதிட்டு வாங்கணுங்கிறது இல்லை. முதல்ல அவ்வளோதான், அது நிறைய இருக்குங்க. இன்னைக்கு மென்டலிசம், இன்னைக்கு நிறைய கலைஞர்கள் வந்துட்டாங்க. நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்கிறது. இந்த மேஜிக்கில் வந்து நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. இல்யூஷன் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் பெரிய ஒரு பெட்டியில் ரெண்டாக வெட்டுறது, ஒரு பெண்ணை அந்த இடத்துல பறக்கிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சி. கஞ்சூரிங்னா ஒரு அந்த இல்யூஷனுங்கிறத வந்து 2000 பேர் பார்க்கலாம். கஞ்சூரிங் அப்படின்னா ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு மெஜிஷியன் மட்டும் தனியாக ஒரு 1 hour ப்ரோக்ராம் பண்ணலாம், ஒரு 300-400 பேர் பார்க்கலாம். க்ளோஸ்அப் ஒரு டேபிள் உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் போய் சார் மேஜிக் பாருங்கிட்டு 2-3 சின்ன சின்ன க்ளோஸ்அப் மேஜிக் பண்ணலாம். இது ஒரு வெரைட்டி. இது இல்லாமல் பப்ளிக் ஸ்டண்ட், பப்ளிக் ஸ்டண்ட் ஒரு 5000 பேர் 10000 பேர் இருக்காங்க அப்படின்னாலும் அத்தனை பேரும் பார்க்குற மாதிரி இந்தியன் ரோப் ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கூடை இருக்கும், ஒரு கயிறு தூக்கி போடுவாங்க, அதை மகடி எடுத்து விடுனாலும் அந்த பாம்பு மாதிரியே அந்த கயிறு மேலே போய் நிற்கும், அது இந்தியன் ரோப் ட்ரிக். இந்த எஸ்கேப், ஃபயர் எஸ்கேப்னு சொன்னேன், அது வந்து 10000 பேர் வேணாலும் பார்க்கலாம் சுற்றி வந்து நின்று. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து அடிப்படையான மேஜிக் என்னன்னா ஸ்ட்ரீட் மேஜிக். ஸ்ட்ரீட் மேஜிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடியதான் ஸ்ட்ரீட் மேஜிக். நம்ம ரோட்டில் செஞ்சால் அது ஸ்ட்ரீட் மேஜிக் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் ஸ்ட்ரீட் மேஜிக்னா ரோட்டில் மேஜிக் செய்கிறாங்க அல்ல, சும்மா சாதாரண ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு ஜிப்பாவை போட்டுட்டு பாம்பு கூட இதெல்லாம் வச்சுட்டு மோடி வித்தை செப்படி வித்தன்னு சொல்லி போட்டு செய்வாங்க. ஏன் அன்னைக்கு அதில் செய்கிறாங்க அப்படின்னா அதில் இருந்து மேடைக்கு வந்திருக்காங்க நிறைய மேஜிஷியன்ஸ் ரோட்டில் ட்ரெடிஷ்னல்
1: ஆரம்பிச்சது.
0: ஆனால் மேடையெல்லாம் வந்து மேடையிலிருந்து ட்ரெடிஷ்னல் மேஜிக் போனது நான்
1: மட்டும்தான்.
0: ஆமாம், அது இப்போ இந்த எலெக்ஷன் அவேர்னஸ்க்கு அதுதான், அந்த பாம்பாட்டி குடு பாம்பு கூட இதெல்லாம் வச்சுட்டு அதில் மெசேஜ் கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு அது 2000 பண்ணிட்டுருக்கிறேன். நம்ம கேரளா சீஃப் மினிஸ்டர் ஈ.கே. நாயனார் அப்போ ஸ்பெஷல் அவார்டு அதை பார்த்துட்டு கொடுத்தாரு. இதெல்லாம் எதிர்பாராது, அது அந்த அவார்டு கொடுத்தங்காட்டி தான் மறுபடியும் இது வரைக்கும் நான் செய்யணும் அந்த இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் இருக்கு. அது இல்லை அப்படின்ட்டா அதோட அங்கே அன்னைக்கு நிறுத்திருப்போம். செக்அப் சரி செஞ்சு பார்க்கலாம், சக்ஸஸ் ஆச்சுன்னா கன்வியூ பண்ணுறோம், சக்ஸஸ் ஆகலையே அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடறோம். இதுதான் என்னுடைய ஒரு ஸ்டைல்.
1: ஸோ இத்தனை வருஷம் இந்த ஒரு துறையில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து போதும் என்ன இது அப்படி இப்படின்னு சொல்லி எப்பயாவது உங்களுக்கு தோணுது உண்டா, இல்லை அதுலேருந்து கம்பேர் கொடுத்த ஏதாவது நிகழ்வு இருக்கா?
0: இது வரைக்கும் இல்லைங்க. அதுதான் பெட்டில் உழுகக்கூடாது, அது வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே தான் இருக்கும்.
1: ஸோ இது நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற ஒரு புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற எல்லா ஒரு மெஜிஷியனுக்குமே ஒரு ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன்.
0: அதாவது ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னா நான் பாட்டுக்கிறோம் பேச சாதாரணம் இருக்கலாம், பட் மேடை ஏறிட்டா ஐ எம் எ லைன், ஒரு ஹார்ஸ்
1: சிங்கம்.
0: ஆமாம், நாம் கடிவாளம் போட்டு ஓடுறோம், நம்மளுடைய எய்ம் அந்த வெற்றியை அடையணும் அவ்வளோதான். இங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை நல்லா இல்லை, அங்கே கிங்காக இருக்கணும். அதில் விட்டு தரவே கூடாது, விட்டு தரவே மாட்டேன்.
1: ஸோ இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் பேசலாம். குட்டி குட்டியாக நிறைய ரிவீல்ஸ் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். ரிவீல் பண்ண வைப்போம், ட்ரை பண்ணுவோம். 5:27 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேயர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. தெரிச்ச உடம்பு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இந்த மாபெரும் கலைஞர் மஜிஷியன் இருக்காரு, யோனா இருக்காரு, அவரோட நிறைய விஷயங்கள் பேசி பார்த்துட்டு இருக்கோம். பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம், கேளுங்க ரசிகர்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: அஞ்சு மணி 33 நிமிஷம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு வச்சிருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா த கிரேட் மெஜிஷியன் யோனா இருக்காரு, யோகநாதன் அவருடைய பெயர். நேருக்கு ஒரு நினைவூட்டலும் கூட, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8 முதற்கு சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள். நீங்களே சார், நிறைய விஷயம் ஒரு துறையை தேர்ந்தெடுத்தோம், அதில் வந்து நம்ம லாங் டேர்ம் போகணும். அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கடுமையான பயிற்சியும் விடாமுயற்சியும் வேணும். அதில் வந்து ஷைனாக நிற்கிறோம். நீங்கள் சொல்லுவீங்கல்ல, எப்பயுமே ஒரு இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டிவாக தூண்டுகள் ஒருத்தர் இருந்தால் இன்னும் கூட ஷைன் ஆக முடியும். ஒரு டீம் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு யார் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில்?
2: அந்த காலகட்டத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தை வந்து பிஸ்னஸ் லெவலில் இருந்தார்.
1: ஓகே.
2: நான் மட்டும் என் ஃபேமிலியில் வந்து இந்த மார்க் விட்டு இந்த ஆர்ட் ஃபீல்டு
1: ட்ராக் மாத்திரிங்க. ஆமாம்.
2: அதில் என்னென்னா, எங்கள் அப்பா என்னுடைய தந்தைக்கு வந்து இது பிடிக்கலைன்னாலும் அவர் தான் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணார்.
1: எப்படி
2: எப்படின்னா, எங்களுக்கு ஒரு புக்கு கிடைக்கும், ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும், அந்த எங்கேஜில் அப்படி எல்லா பணம் வேணும் எனக்கு இது அப்படின்னா, எல்லா வகையிலும் அவர் என்ன பூஸ்ட் அப் பண்ணியிருக்காரு.
1: ஆமாம், அவருக்கு பிடிக்காட்டி கூட பையனுக்கு பிடிச்சிருக்கு, சரி பண்ணு அப்படின்னு சொல்கிற விஷயம்.
2: பட் அவர் அந்த கொடுத்த ஒரு சப்போர்ட்டில் வந்து அவருடைய நேமுக்கு நானும் என்னுடைய நேமும் தக்க வச்சு கொடுத்துருக்கேன்.
1: இன்னைக்கு தமிழ்நாடுகளும் இந்தியாவிலும் பேசப்படக்கூடிய ஒரு மெஜிஷியனாக நம்ம இருக்கோம். ஏகப்பட்ட விருதுகள், ஏகப்பட்ட மேடைகள் இந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஒவ்வொரு இடத்துலையும் கலைஞனுக்கு வந்து மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்றது ஒரு பாராட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயத்தை எப்படி கொண்டு போகிறீங்க? நீங்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்த இந்த துறைக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கூடிய துறைக்கும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை?
2: அன்னைக்கு நம்ம வந்து எல்லாம் மேனுவலாக நம்ம பண்ணணும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மேஜிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ், அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு.
1: ஓகே.
2: எதாக இருந்தாலும் இது எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்த தொழில்நுட்பங்கள் நிறைய வந்து சேர்ந்துருக்கு. இப்பவுமே இந்த தொழில்நுட்பங்களை நம்பாமல் நம்முடைய மேனுவலாக செய்யும்போது நம்ம லைஃப் லாங் ஸ்டாண்ட் பண்ணலாம். மேஜிக்கில் வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நாம் எடுக்கும்போது மக்களுக்கு சீக்கிரமாக இந்த உடனே அந்த சீக்ரெட் எடுத்து போட்டுறாங்க. சாப்பாடு போட்டிருக்கு, இதுதான் எனக்கு ஆங்கிலம் கத்து கொடுத்துருக்கு, மக்கள் எல்லா ஸ்டேட்லயும் எனக்கு பழக்க வழக்கங்களை கொடுத்துருக்கு அப்படிங்கும் போது இதுக்கு துரோகம்
1: பண்ணக்கூடாது.
2: பட் நீங்க மேஜிக் பழகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்க, தனியாக அதுக்குன்னு டைம் எடுத்துவாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். அதே மாதிரி ஒரு ஸ்கூலில், தாராபுரம் விவேகம் ஸ்கூலில் 4 வருஷம் ஒரு மேஜிக்கில் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன்.
1: ஓகே.
2: அது நல்ல பேமெண்ட் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை செலக்ட் பண்ணி அவங்கள புறாமே ஆனுவல் டேவில் வந்து ஒரு புறாமே பண்ணுவாங்க,
1: அவங்களே பண்ணுவாங்க,
2: அவங்கள பண்ண வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணியிருக்கேன். அது வந்து வேற. பட் மீடியாவுக்குள்ளே டீச் பண்ணுறதுங்கிறது வேற, அது தவறு.
1: குரங்கிலிருந்து
2: பிறந்தவன் மனிதன், மந்தியின் திறன் மந்திரம், இதுதான் நான் கண்டுபிடிச்ச கான்செப்ட். அது மந்திரம் தந்திரம். பட் இதுல வந்து மந்திரம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எந்த இடத்துலயும் இல்லை. இது எல்லா இடங்கள்லயும் செய்யக்கூடியது ட்ரிக்கு, தந்திரம் தான். ஒரு சாமியாரோ ஒரு ஜான்மியாரோ வேற எதா இருந்தாலும், ஒரு ஜோசியாரோ ஒரு மந்திரவாதின்னு சொல்லுவாங்க, எல்லா இடத்துலயும் மேஜிக் தான் இருக்கு. அங்க வேற நேம் இருக்கு, அவ்வளவுதான். அவங்கெல்லாம் அந்த மாதிரி செஞ்சாலும் மக்களை மகிழ்விக்கிறதுக்காக மெஜிஷியன்ஸ், அவங்க வெவ்வேறு சப்ஜெக்டில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அது அவங்களுடைய பிஸ்னஸாக அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் மக்களை மகிழ்விக்கிறது பிஸ்னஸாக எடுத்தோம்னா ஜெயிக்காதுங்க.
1: சார், இது வந்து நீங்கள் எங்களுக்காக ஒரு விஷயம், ஏன்னா ஏதோ ஒன்றா ரிவீல் பண்ணிட்டு போங்க. இந்த சீட்டு கட்டில் வந்து அதிகமாக பண்ணுறாங்கல்ல சார்?
2: ஆமாங்க.
1: அது வந்து ஏன் அது அவ்வளோ பாப்புலரிட்டி, அது ஏன் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசப்படுது, அதில் ஏன் அவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கா?
2: நுணுக்கங்கள் அதில் இன்னைக்கு எத்தனையோ ப்ராக்டிஸ், அதாவது ஸ்லைட் ஆஃப் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லைட் ஆஃப் ஹேண்ட்னா அந்த 10 விரல் வந்து அந்த ப்ராக்டிஸில் வந்து

0: அந்த கார்ட்ஸ் மேனிபுலேட் பண்ணுறது இதெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க. அது நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். பட் அந்த காட்டுங்கிறது ரெண்டு ட்ரிக்கு மூணு ட்ரிக்கு ஓகே, கண்டினியூவாக காட்டுருக்கே பண்ணோம்னா போர் அடிச்சிடும். ஏன் கருத்து, நீங்கள் ஆல்ரெடி மைண்ட் அப்செட் ஆகிருக்கீங்க, அப்போ வந்து உங்கள்கிட்ட இதில் ஒரு கார்டு எடுத்துங்க, இதில் 10 எண்ணிக்குங்க, அப்புறம் போட்டுருங்க, மறுபடியும் 12 திருப்புங்க அப்படின்னா உங்கள் மைண்டுக்கு நான் ஒர்க் கொடுக்குறேன், அப்போ கன்ஃபியூஷன். அது இல்லாமல் என்ன பொறுத்தளவுக்கு விசுவலைஸாக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும், காமெடியாக இருக்கணும்.
1: எஸ் அவ்வளோதான். நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும், அந்த லைட்டிங்காக இருக்கட்டும், சவுண்டு யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஸ்க்ரீன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இம்ப்ரெஸ் கொடுக்கும். இது ஏன் இவ்வளோ மெனக்கடல் தேவை ஒரு ஒரு ஷோ பண்ணுறதுக்கு?
0: அது எல்லாம் இருந்தால் தான் மற்றவங்கிட்டருந்து நம்ம மாறுபட்டு வர முடியுங்க. அந்த லைட்டிங்ஸ் இப்போ ஒரு ஒரு இருட்டுக்குள்ளே ஒரு மேஜிக் பண்ணுறக்கோம், வெளிச்சம் கம்மியாக பண்ணுறக்கோம், நல்ல வெளிச்சத்தில் பண்ணுறக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு டிம்மாக சிகப்பு லைட்டுக்குள்ளே போட்டு நாம் பண்ணும்போது முன்னால் இருக்கிற ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் தெரியும், கடைசியில் இருக்கிறதுக்கு ஒன்றுமே தெரியாது. பட் அப்படி இல்லை, பிரைட் லைட் தான் போட்டுணும். அந்த பிரைட் லைட்டில் பர்ஃபார்ம் பண்ணி நான் உங்களை ஏமாற்றணும். இருட்டுக்குள்ளே நான் உங்களை ஏமாற்றினா அது மேஜிக் அல்ல.
1: ஓகே,
0: பிரைட்டாக வெளிச்சத்தில் உங்களை ஏமாற்றணும். இப்போ நான் ஒரு மேஜிக் பண்ணுறேன், அதை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாது. நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி நான் ஒரு மேஜிக் பண்ணேன்னா ஐ எம் நாட் அ மெஜிஷியன். நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணால் தான் மெஜிஷியன், அப்போ தான் நீங்கள் ஏற்றுக்குவீங்க. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும்.
1: இந்த ஒரு கையிலேருந்து இப்படி எடுப்பாங்க பூரா வரும் சார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அது எப்படி ஒரு உயிர் அது வரைக்கும் அமைதியாக இருக்குது அதுக்குள்ளே?
0: அது நீங்களே சீக்கிரட் சொல்கிறீங்க, கையிலேருந்து எடுத்து அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் இதுலேயே வந்துச்சு, ஆனால் கையிலிருந்து தான் எடுத்தாங்க அப்படின்னு உங்களை அந்த மண் எண்ணத்துக்கு கொண்டாந்துருக்கோம்.
1: நாங்கள்
0: மேஜிக் இப்படி இருக்குன்னு நினைப்பீங்க, ஆனால் அது அப்படி இருக்காது, அது எப்படியோ இருக்கும், அப்படி இருக்கிறதான் மேஜிக்.
1: இது வந்து
0: இதுதான் மிஸ்டைரக்ஷன். மெயின் மேஜிக்கில் வந்து உங்கள் கவனத்தை திசை திருப்பணும்.
1: ஓகே
0: சார், இங்கே பாருங்கன்னு சொல்லுவேன், விரல் இங்கே தான் நீட்டிகிட்டு இருக்கோம், நீ இங்கே பார்ப்பீங்க, ஆனால் இந்த கை என்ன பண்ணுன்னு தெரியாது. உங்கள் கவனத்தை ஒரு பக்கம் கொண்டாந்து, உங்களுடைய பார்வையை ஒரு பக்கம் கொண்டாந்து உங்களை ஏமாத்துறது.
1: இனி அடுத்த மேஜிக் ஷோலாம் போனோம்னா எல்லா பக்கமும் ரொம்ப கவனமாக பார்க்கணும் போல இருக்கு.
0: அதாவது இன்னைக்கு நாட்டில் எத்தனை பேர் சொல்லாமல் ஏமாத்துறாங்க, ஒரே ஒரு டீம் தான் சொல்லி ஏமாத்துறேன், மெஜிஷியன் தான், நான் உங்களை ஏமாத்துறேன் அப்படி சொல்லி ஏமாத்துற மெஜிஷியன்ஸ். பட் நிறைய பேர் வந்து குற்றமாக சொல்லாமே நிறைய ஏமாத்துறாங்க, அது வேற அந்த சப்ஜெக்ட். பட் மெஜிஷியன் கிட்ட அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும்,
1: ஏன்னா டைமிங்கு சொன்ன மாதிரி பெர்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. எனக்கு மறுபடியும் ஒரு டவுட்டு, எப்படி அந்த உயிர் உள்ளது அது வரைக்கும் அமைதியாக இருக்கு, அது எப்படி அது ப்ராக்டிஸ்? அதுவும் ப்ராக்டிஸ் தான்,
0: அதுக்கும் ப்ராக்டிஸ் தான்.
1: ஓ,
0: அதுக்கு நான் பயிற்சி கொடுக்கணும்.
1: ஓகே,
0: ஏன் ஒரு கிளி வந்து ஒரு சீட் எடுக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குறோம்ல,
1: ஓ அந்த மாதிரி
0: அதுக்கும் ஒரு ட்ரைனிங் இருக்குது. பட் அந்த ட்ரைனிங் எல்லாம் இருக்குது, பட் அந்த சப்ஜெக்டை வெளியே பேசக்கூடாது, அவ்வளோதான்.
1: நானும் நீங்கள் எப்படியாவது லைட்டாக சொல்லிடுவீங்க அப்படின்னு பார்க்குறேன். சரிங்க சார், நிறைய நீங்கள் சொன்னீங்க அப்பா வந்து புத்தகங்கள் எடுக்கிறது ஜெராக்ஸ்லாம் கொடுப்பாரு, புத்தகங்கள் எழுதிருக்கீங்களா நிறைய? எந்த புத்தகங்கள் உங்களை ரொம்ப அதிகமாக பாதிச்சது இந்த மேஜிக் புத்தகத்தில்?
0: எனக்கு ஃபஸ்ட்டு தமிழ் மாணவ புக்கு தாங்க.
1: ஓகே,
0: அதுக்கப்புறம் வந்து ஆங்கில புத்தகங்கள்லாம் இருக்கும், படங்களை பார்த்தே அனலைஸ் பண்ணிக்குவேன், அப்புறம் கொஞ்சம் காலகட்டங்களில் அதை படித்து அனலைஸ் பண்ணிக்குவேன். இன்னைக்கு எத்தனை வீடியோ எத்தனை சிடி எல்லாம் வந்தாலும் இன்னைக்கு புத்தகங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுகளில் மீடியாக்களில் இல்லை. இது சீக்ரெட் இப்படி செய்கிறாங்கன்னு சீக்ரெட் போட்டலாம் மீடியாவில், சீக்ரெட் அவுட் ஆகுது. பட் அதை பார்க்குறவங்க செய்வாங்களான்னா செய்ய முடியுமானா செய்ய முடியாது, அப்போ அது பிரயோஜனமே இல்லை. அந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ணணுங்கிறது தான், அவங்களுக்கு இத்தனை லைக் வரணும், அதுதான் இத்தனை ஷேர் வரணும், அதை தான் நினைக்கிறாங்க ஒழிய இந்த கலைஞருடைய குடும்பம் அவங்களுடைய கலை அப்படியே அழியிருக்கான ஒரு சூழ்நிலையை இவங்க உருவாக்குறாங்க. இதுவெல்லாம் வந்து ஒரு சிரி மனிதன் வந்து சிரித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த இதே போயிட்டுருக்குது, ஒன்றா போயிட்டுருக்குது. இன்றைக்கி ஃபோனை மட்டும்தான் பார்த்து சிரிக்கிறோம்.
1: கரெக்டு தான்,
0: ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்து ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்களான்னா இல்லை, பையன் வரும்போது செல்ஃபோனில். இன்றைக்கி உலகம் உங்கள் கையில் செல்ஃபோனில், இதிலிருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், முயற்சி பண்ணி வெளியே வரணும். நம்ம நிகழ்ச்சி சினிமாவே இன்றைக்கி நிறைய பேர் போய் பார்க்குறதில்ல, அங்கே போய் உட்காந்து பார்க்குறக்கும் இதுக்குள்ளே பார்க்குறக்கும் பார்த்து பார்த்து பார்த்து கண் நரம்பெல்லாம் போய் கண் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பல லட்சங்கள் இழங்கக்கூடிய கண்ணினை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இதோடைய ஆபத்து என்னங்கிறது தெரியும்.
1: இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க, அதை நிறைய இடங்களை பார்க்க முடியுது. நிறைய இந்த மாதிரி மேடைகள் ஏறும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஈச் அண்ட் நூ கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெர்ஃபெக்ஷன் பார்க்கணும், அதை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது. இந்த வெற்றி நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னீங்க, ஒரு மேடையில் ஒரு கலைஞர் இருப்பாங்க, அப்போல்லாம் போட்டு

0: கொஞ்சம் கம்மியா இருந்தது. இன்னைக்கு போட்டிகள் நிறைய இருக்கு. இந்த சினிமாலாம் டூயல் ரோல் பண்ணுவாங்க, அப்புறம் நிரும்புன்னு சேர்ந்து ஹீரோக்கெல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி உங்களுடைய காம்படிட்டரோட சேர்ந்து நீங்க பண்ண ஷோக்கெல்லாம் உண்டா?
1: நான் நிறைய போட்டிகளில் கலந்துட்டு, போட்டி அதாவது கான்ஃபரன்ஸ் நடக்கும், அதில் எல்லா ஸ்டேட்லேருந்து இந்தியாவிலிருந்து எல்லாருந்து போட்டியில் கலந்துக்குவாங்க. அந்த மாதிரி போட்டிகளில் நிறைய போட்டியில் கலந்துருக்கிறேன், நிறைய போட்டிகளில் தோத்துருக்கேன், நிறைய போட்டிகளில் வின் பண்ணியிருக்கேன். ரெண்டு ஸ்டேட் ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் ரெண்டு அவார்டு, இந்தியா லெவலில் நடந்த போட்டியில் ரெண்டு அவார்டு வாங்கியிருக்கேன். அதுவாக ஒரு பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் அவார்டு. இது எல்லாத்துக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் வந்து டாப் 10 அச்சீவ்மெண்ட் அவார்டு விசாகப்பட்டினத்தில் இந்தியாவில் கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய, அதாவது விருதுகளை நம்ம தேடி போறதில்லை, விருதுகள் தேடி வரும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: சூப்பர். ஆனா நம்மளுடைய தொழில்துறையில வந்து நமக்கு காம்படிட்டரா இருப்பாங்கல்ல சார், நமக்கு எதிர்த்து கடப்பட்டு இருப்பாங்கல்ல, பட் அவங்களோட சேர்ந்து நீங்க ஒரே மேடையை பகிர்ந்துகிட்டது உண்டா? அந்த மாதிரிலாம் நடந்தது உண்டா?
1: எனக்கு காம்படிட்டரே இல்லைங்க, எனக்கு காம்படிட்டர் நான் தான். அதுல ரொம்ப கான்பிடண்டா இருப்பேன். என் மேடை, என்னுடைய மேடையில வந்து நிறைய, இது வரைக்கும் ஒரு 100-150 மியூசிஷியன்ஸ் வந்து என்னுடைய மேடையில வந்து பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. பட் நான் சூஸ் பண்றது என்ன விட நல்லா பண்றவர் தான் நான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு டோட்டல் ஷோ தான் ஹிட் ஆகணும், என்னுடைய ஷோ ஹிட் ஆகணுங்கிறது இல்ல,
0: மக்கள் அதை
1: அதுதான் டோட்டல் புறாம ஹிட் ஆகணும். அப்ப நல்ல பெஸ்ட் ஆர்டிஸ்ட போடுவேன். பட் அங்கேயும் எனக்கு அந்த இடத்துல
0: நீங்க உங்களுடைய சக போட்டியாளர், எனக்கு இவர் வந்து ரொம்ப சரியா எனக்கு நிகரா பண்றாரு அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது இருக்காங்களா, இல்ல உங்க கிட்ட நெருங்கிட்டா இருப்பா அப்படின்னு இருக்கிற மாதிரி யாரா இருக்காங்களா?
1: என்டர்டைன்மெண்ட்ல எங்கூட யாருமே இல்லைங்க இது வரைக்கும்.
0: இதை சொல்றதுக்கு ஒரு தனி இது வேணும்
1: இல்ல இல்ல, அது கான்பிடண்டா சொல்லுவேன். ஸ்டேஜ்ல அந்த கலகலப்பு காமெடிய அது கொடுக்கறதுக்கு எனக்கு காம்படிட்டர் இல்ல. ஏன்னா எல்லாரும் மியூசிஷியன்ஸ், நான் வந்து ஆக்டர் பிளஸ் மியூசிஷியன்ஸ்.
0: ஓ ஆமா,
1: அந்த பிளஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே ஈஸியா இருக்கு.
0: நீங்க நாடகத்துறை அப்படின்னு சொன்னீங்க சார், அதுல எப்படி ஆர்வம் வந்தது? அது ஏதாவது இதுக்கு ஏதாவது குட்டி கதை இருக்கா?
1: அது பள்ளியில அந்த மாறுவேட போட்டி நடந்துச்சு, அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு ஒரு வெறி. அதனால அந்த டிராமா இதுக்கெல்லாம் போய் அந்த பள்ளிக்கூட அதுலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமட்டு
0: சரி அதையும் பாத்துருவோம் பாத்துருவோம். அந்த மாதிரி ஆனா அது உங்களுக்கு ரொம்ப யூஸா இருந்திருக்கல சார், இப்ப இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது.
1: இந்த டிராமாங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன இங்க வின் பண்ண வைக்கிது இந்த மேஜிக்ல. பட் மேஜிக் வச்சுட்டு ஒரு டிராமா பண்ணணும் ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு, அதுவும் பண்ணுவேன்
0: கண்டிப்பா. 50 இயர்ஸ் வரப்போதே, சோ அதுல வந்து பெருசா பண்ணிடலாம். இந்த மாதிரி கம்பைன் பண்ணி பண்றது, இல்ல சக போட்டியாளர் முன்னாடி வந்து நம்ம தனிச்சு நிக்கணும் அப்படிங்கிற தனித்துவத்தை வந்து கிரியேட் பண்ணிக்கிறது அப்படின்றது இருக்குல்ல சார், இப்ப யாருக்கிட்டையும் இல்லாத ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கலகலப்பா இருக்கட்டும், அந்த ஸ்டேஜ் பிரசன்ஸ் வந்து பிரசன்ட் கிளியரா கொடுத்துட முடியும் அப்படின்னு, இதை அடுத்த தலைமுறைக்கு நீங்க எப்படி கடத்தி கொண்டு போறீங்க? இதை இப்ப அது வேலையா பாக்குறாங்களா, இல்ல ஒரு பொழுதுபோக்கான விஷயமா பாக்குறாங்களா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ட், இதை நான் முழுமையா கத்துக்கணும் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு நினைக்கிற மாணவர்களை பார்க்க முடியுதா?
1: முழுமையா இதை கத்துக்க முடியாதுங்க, நான் இன்னும் கத்துட்டு இருக்கிறேன், இப்பவும் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்பவும் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்பவும் கிரியேட் பண்றேன், இப்போ ஒரு புது மேஜிக் பண்ண போறேன், இப்படிதான் போயிட்டு இருக்குது. பேசிக்கே கத்துக்கலாம், ஒரு மியூசிஷியன் ஆகணும்னா அது நான் எங்கிட்ட கத்துக்கலாம், யாராவது ஒரு மியூசிஷியன் கத்துக்கலாம். பேசிக் நீங்க கத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ்மெண்ட் அந்த பேசிக் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சினாலே போதும், அதை வச்சுட்டு நீங்க ஓனா கிரியேட் பண்ணி. மெயின் கிரியேட்டிவ் தான் இதுல, ஒரு டயலாக் பேசுறது கூட கிரியேட்டிவ், மேஜிக் பண்றது மட்டும் தான்.
0: ஓகே, நீங்க அதுக்கான குறிப்புகள் ஏதாவது புத்தகங்கள் அது மாதிரி
1: இல்லைங்க இது வரைக்கும்.
0: ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் தனியா கண்டுபிடிச்சிருக்கேன் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க, சோ அதெல்லாம் நிறைய அடுத்து வர யாராவது யூஸ் ஆகும்ல சார், நீங்க எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன்
1: பண்ணணும்? அது திட்டமிடல் இருக்கு, நிறைய பேர் கேட்டிருக்கேன், ஒரு புத்தகம் மட்டும் என்னுடைய ஹிஸ்டரியை புத்தகம் பண்ணணும்ட்டு பிளான் இருக்கு,
0: ஒரு பயோகிராபியும்.
1: ஆமா, அது யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கு, அது பண்ணணும்.
0: உங்களுடைய அடுத்த டார்கெட் இது சார், இப்போ நீங்க இத்தனை வருஷம் போய் இத்தனை மேடை பார்த்தாச்சு, இத்தனை கைத்தட்டுகள், இத்தனை விருதுகள் பார்த்தாச்சு, பட் அடுத்து இது நான் பிளான் பண்ணிருக்கேன், இது ஒன்னு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன? இந்த துறையில,
1: இந்த துறையில் நான் பண்றது ஓரளவுக்கு பண்ணிருக்கேன், இனியும் பண்ணணும்.
0: பட் ஒரு டார்கெட் இருக்குல்ல சார்?
1: டார்கெட் இல்லைங்க, இன்னும் ஓடிட்டே இருக்கேன், இதுதாங்கிறது இல்லை. இப்பவும் அந்த கான்பிடன்ட் ஸ்டேஜில் வந்து அந்த காமெடிங்கிற கிரியேட்டிவ் சாதாரணமா ஒருத்தர் மேடைக்கு வர்றாருன்னா அவங்ககிட்ட பேசுறதே வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த இடத்துல நகைச்சுவை கொண்டாடணும். ஆனால் இன்னைக்கு டபுள் மீனிங்ல பேசுறது, ஒருத்தர் கிண்டல் பண்றது, இதுதான் காமெடின்னு நினைக்கிறாங்க, பட் அது காமெடி அல்ல. அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்ககிட்ட ஜாலியா பேசும்போதே அதே ஒரு காமெடியா இருக்கும். அதை யாரும் இப்ப இல்லை. ஒருத்தர் போட்டு டக்குன்னு ஒருத்தர் கூப்பிட்டு டக்குன்னு ஒரு ஜட்டி எடுக்கிறாங்க, ஒரு குழந்தை கூப்பிட்டு, அது வந்து காமெடின்னு நினைச்சுக்கிறாங்க, ஜனங்க சிரிக்கிறாங்க, பட் அது ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு சப்ஜெக்ட், அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது.
0: நீங்க சொல்றதுல நிறைய விஷயம்

ஒரு அழுத்தமா பதிவு பண்றது என்ன, ஒரு ஒரு மேஜிக் ஷோ மக்கள் இத்தனை பேர் பாக்குறாங்க, அங்க அறிவுறுப்பு இருக்கக்கூடாது, முகசொலிப்பு இருக்கக்கூடாது, அது மனதார சிரிக்கிற மாதிரி ஒரு இன்ஃபோர்டைன்மெண்டா இருக்கணும். குறிப்பா இன்னும் சோசியல் அவேர்னஸ் கூட இருக்கும் நினைக்கிறதா பெரிய விஷயம், மேபி இது வாழ்க்கை தரும் அனுபவமா கூட இருக்கலாம். இன்னொரு விஷயம் தொடர்ந்து பேசலாம். 5:48 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்கள் கேட்டு வச்சிருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்த மாபெரும் மேஜிக் கலைஞர் யோனா இருக்காரு, இன்னும் கூட பேசலாம் பகலாம் பாடலுக்கு பிறகு. பட் அதுக்கு முன்னாடி நீர்களுக்கு ஒரு நினைவூட்டல் கூட. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.3 நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை உலக கேட்க தவறாதீர்கள்.

0: 5:53 நீ என்ன வேணா கேளு ராஜா, ரிவீல் ஒன்றும் பண்ணவே மாட்டேன். ஏன் தொழிலுக்கு நான் ரொம்ப உண்மையாக இருப்பேன், நான் சிங்கம் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்மளோட நிறைய விஷயங்களை பேசி பகிர்ந்துட்டு இருக்காரு த கிரேட் மெஜிஷியன் யோனா அவர்கள், யோகநாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துட்டு இருக்காரு. இந்த யோனான்னு எப்போ கூப்பிட ஆரம்பிச்சாங்க சார்? நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருந்து அதை கொண்டு வந்துட்டீங்களா, இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே அதை பதிவு பண்ணலாம்னு நினச்சிங்களா?
1: ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் இந்த யோனா டைட்டில்ங்கிற யோனாங்கிற டைட்டில் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய வேற பேர்கள் இருந்துச்சு,
0: ஓகே,
1: யோகா இப்படியெல்லாம் போட்டுருந்துச்சு. அந்த யோனாங்கிறது இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு,
0: பட் அது இப்போ வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பேரை வாங்கி கொடுத்துருச்சு. பட் இப்போ லைட்டாக கொஞ்சம் ஃபேமிலி பக்கம் போனோம்னா, இந்த மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுத்தாச்சு, நிகழ்வுகள்லாம் இருக்கும், ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு சார்? ஏன்னா நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருப்பீங்க.
1: டிஸ்டர்ப் பண்ணல, அதுலேயே ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கேன்.
0: ஓ,
1: என்னுடைய மனைவி பேர் மனோன்மணி.
0: ஓகே சார்.
1: அவங்க சோசியல் ஒர்க்கர், அவங்களும் சோசியல் ஒர்க்கர். நான் இருக்கக்கூடிய ஏரியா முஸ்லீம்ஸ் எல்லாம் இருக்கு, அங்கே வந்து ஒரு கவுன்சிலராக வந்திருக்காங்க. அப்போ அந்த சுற்றி வட்டார குடும்பங்கள் நட்பு அது. அது இல்லாமல் 2010 வந்து ஒன்லி லேடி மெஜிஷியனுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் ட்ரிவாண்டத்தில் நடக்குது. 150 மெஜிஷியன்ஸ் லேடிஸ் ஆல் ஓவர் இந்தியா கலந்துக்கிறாங்க. அதில் போட்டி நடக்குது. அந்த போட்டியில் வந்து என்னுடைய மனைவி கலந்துக்கிறாங்க. அந்த போட்டிக்கு முன்னாடி எந்த மேடையும் பண்ணதில்லை. போட்டிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த மேடையும் பண்ணதில்லை. ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க.
0: சரி, இது பையனாக இருந்தால் ஜீனியர் அத்தனை தான் சொல்லிடலாம். கூட வாழ்ந்ததுக்கு
1: அது என்னன்னா, அது எனக்கு
0: நீங்கள் வீட்டில் எவ்வளோ பாடுபடுத்திருப்பீங்க.
1: ஆமாம், அது ஒரு கான்செப்ட், கிச்சன் மேஜிக்.
0: ஓ சூப்பர்.
1: ஒரு லேடி கிச்சனில் இருக்கும்போது என்னென்ன மேஜிக் பண்ணாங்க ஒரு கான்செப்ட், அது கிரியேட் பண்ணி எல்லாருமே பண்ணாங்க. பட் நான் ஒரு ஸ்டோரி கொண்டான்ட்டேன். முட்டையிலிருந்து ஒரு கோழி வந்து கோழியிலிருந்து மறுபடியும் முட்டையாகி போவோம், அவ்வளோதான் அந்த கான்செப்ட்
0: வச்சுட்டு.
1: ஆமாம், இதெல்லாம் லைவில் வந்து போவோம். இது ஒரு கான்செப்ட் போட்டேன். இதில் ஒரு டிவியில் நம்ம குக்கிங் கான்டெஸ்ட் நடக்குதெல்லாம்.
0: ஆமாங்க சார்.
1: அந்த கான்செப்ட் இவங்க பர்ஃபார்மன்ஸ் ஏரியாவில் ஒரு டிவியோட அந்த ஃப்ளக்ஸ் பேனர் போட்டேன். இதுக்குள்ள நின்று அவங்க பண்ணிட்டு இருக்காங்க போட்டோன்னே.
0: ஓகே.
1: அதில் எல்லா சப்ஜெக்டும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஜட்ஜஸ் ஃபாரினர்ஸு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க.
0: சரி, எப்படி? ஓகே, ரைட். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இது வரைக்கும் நம்ம கேட்காததா இருக்குது.

0: அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப பெருமைப்பட்டது உண்டா, இந்த மாதிரி நிறைய விருதுகள் விருதுகள் வர வர வர இல்ல கரெக்டான விஷயம் சூஸ் பண்ணிருக்கேன் ஓகே அப்படின்னு
1: சொல்லி ரொம்ப ரொம்ப ஹாப்பி.
0: சான்றோர் என கேட்ட தந்தை அந்த மாதிரி. ஸோ நீங்கள் சொன்னீங்க மைல்கள் இன்னும் தெரியல, நான் இன்னும் ட்ராவல் ஆகிட்டே இருக்க ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் நிறைய என்ன சொல்கிறது எலக்ட்ரானிக் சைட் போகிறது விரும்புறதில்ல, நீங்கள் நிறைய உங்களுடைய பொருட்களுமே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது இப்போ அவ்வளோ வரவேற்பு கொடுக்குதா சார், அது பாசிபிலிட்டிஸ் இருக்கா?
1: இருக்குது, கொஞ்சம் காலகட்டத்தில் இருக்குங்க, பட் அடுத்த செகண்டே அது ரீவீல் ஆகுது அப்படி, அதனால அந்த எஃபெக்ட் போயிடுது, மக்கள்கிட்ட பார்க்கறக்கு விரும்புறதில்ல.
0: ஆனால் நம்மளோட பண்ணுறது கஷ்டம்,
1: அது நம்ம மேனில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது மக்களால் கண்டுபிடிக்க முடியாது.
0: ஸோ அப்போ அதுக்கு இன்னும் இது இருக்குது,
1: நம்ம வந்து வேற பயிற்சி எடுத்து பண்ணுறக்கோம், ஒரு மெஷின் பண்ணுறக்கோம், நீ ரேவா வந்து மேஜிக் பண்ண வச்சா எப்படி இருக்கோம், அந்த மாதிரி சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரக்கூடிய மீடியாவில் வரக்கூடிய 80% மேஜிக் எல்லாமே கிராஃபிக்ஸு, ஒரிஜினல் மேஜிக் இல்லை, இது எப்படி அது எப்படின்னு கேட்குறாங்க, அது கிராஃபிக்ஸில் மட்டும்தான் முடியும், பட் லைவில் அந்த மேஜிக் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. அப்போ நம்ம இதை மட்டும் கிராஃபிக்ஸ் மட்டும் பார்த்து ரசிக்கிறது எத்தனை நாளைக்கு ரசிக்க முடியும்னு தெரியல, பட் லைவில் நம்ம பார்த்து ரசிக்கிறது தான் நமக்கு ஒரு ஹாப்பி, அதில் பெர்ஃபெக்ஷன் கொண்டாந்து நம்ம பண்ணணும்.
0: ஸோ ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்றது எல்லா விஷயத்துலையும் நம்ம கவனம் செலுத்தணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டெய்லராக இருக்கணும், ஒரு டிரைவராக இருக்கணும், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருந்தா இன்னும் ஈஸி அவங்க ஷைன் ஆகிறது. ஓகே, உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸில் உங்கள் பையனை தவிர உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மெஜிஷியன் யார்?
1: நீங்கள் பாலிடிக்ஸ் கொண்டாடுறீங்க, அத்தனை பேரும் எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து என்னை இப்பவும் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இனியும் இப்பவும் ஏதாவது ஒரு மேஜிக் ஃபீல்டு ஏதாவது சப்ஜெக்ட் டவுட் இருந்ததுன்னா உடனே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, அதை நான் சீக்கிரட்டாக வச்சுக்கிறதில்ல, அவங்களுக்கு நான் டீச் பண்ணி சொல்லிடுறேன்.
0: நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டீங்க கற்றுத்தரதான் இருக்கு, எந்த தடையும் கிடையாது, அது மேஜிக் இது மட்டும் தான் ரிவீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், ஏன்னா எனக்கு எல்லா குழந்தைகளும் ஒன்று தான், அது யாரா இருந்தாலும் என்ன கத்துக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும், பட் ஆனா இவ்வளவு இந்த காலகட்டத்திலையும் நம்ம வேற நோய்க்கு ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கும்போது கூட இந்த துறைக்கும் ஒரு மதிப்பு கொடுத்து இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் அதை வந்து ஒரு துறையை மேலெடுத்து போறதுங்கிறது பெரிய விஷயம், முன்னோடிகள் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றது. சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் யூர் டைம் சார், ஏன்னா இந்த ஒரு மணி நேரம் கண்டிப்பா நிறைய மக்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், ஆனா கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்த கூட ரிவீல் பண்ணவே இல்லை, எங்கேயுமே வந்து அதை சொல்ல மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சது யாருன்னு கேட்டாலும் ரிவீல் பண்ணல, சோ எல்லா இடத்துலயும் ஒரு சமநிலை பாராட்டுறீங்க, அது மேடை கொடுத்த அனுபவம் நான் நினைக்கிறேன். ஸோ நேர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கா சார்?

0: எல்லாத்துக்கும் என்னன்னா, நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கறது தான் எனக்கு சந்தோஷம். வாரத்துல ஒரு நாளாவது ஃபேமிலியா எங்காச்சும் வீட்டை விட்டு போன் இல்லாம போயிட்டு வாங்க. உங்க குடும்பம் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். முடியாதத முடியும் அப்படின்னு நினைச்சு செஞ்சு காமிங்க, ஃபேமிலிக்காக பண்ணி காமிங்க, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் என்னை இங்கே திடீர்னு நேற்று சாயந்தரம் சொல்லி கூப்பிட்டு இந்த இன்டர்வியூக்கு கூப்பிட்ட இங்கே இருக்கக்கூடிய டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒவ்வொருத்தர் பேர் சொல்ல தெரியல,
1: ஆமாம்,
0: அத்தனை பேர்த்துக்கு. இதில் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் ஒரு மேடம் இங்கேருந்து வந்திருந்தாங்க, அவங்ககிட்ட பேசினேன். உங்களுடைய குரல் வளம் வந்து ஆண்டவன் கொடுத்த குரல் வளம், அப்போ அந்த கார்டு வாங்கிட்டு அதை வச்சுட்டு தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒவ்வொருத்தர் பேர் தெரியல, எல்லாத்துக்கும் நன்றி. இதை கேட்டுட்டு தான் இவங்களுக்கு நன்றி. மறுபடியும் ஏதாவது இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணா அவங்க கொடுப்பாங்க, ரெக்கார்டிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதை யூஸ் பண்ணிக்கங்க. இதில் நான் எங்கேயாவது பேச்சுக்கள் ஏதாவது தவறாக இருந்தால் அதில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, சடனாக ஒரு சப்ஜெக்டை வந்து யோசிச்சு உடனே பேசுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். மேடையில் மேஜிக் நிகழ்ச்சிக்கு பேசுறது வேற, பட் இந்த இடத்துல பேசுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். அதில் முடிஞ்ச வரைக்கும் யார் மனம் கோணி இருந்தால் மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டு, வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சிறந்தாழ்த்தி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது பல்லடம் தந்திர கலைஞர் யோனா.
1: கூடவே நானும் ஆர்ஜே சிவா. தேங்க்யூ சோ மச் நேர்களே, டாடா பாய்.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம இணைவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சியில் முதல் பாடல் பிள்ளையார் திரைப்படத்திற்காக சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்னைக்கும் நாளைக்கும் என்னென்ன நிகழ்ச்சிகள் வர இருக்குன்னு பார்த்துடலாங்களா. இன்னைக்கு மாலை 6:40 இந்தியா மற்றும் நெதர்லாண்ட் அணிகளுக்கு இடையே நடக்கும் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். நாளைக்கு June 18 வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குகிறார் வே உலகம்மாள் அவர்கள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. காலை 7:30 ஹலோ டாக்டர் பகுதியில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் பிரியங்கா அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ். 12 மணிக்கு வசந்த இல்லம் ஹலோ தோழி. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி. மாலை 3 மணிக்கு டீ டைம் நேர் விருப்பமாக. 4 மணிக்கு சந்தேஸ் டு சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்களுக்கான நிகழ்ச்சி. 5 மணிக்கு சித்திர ஜவானம்ல நச்சுன 4 பாயிண்ட். இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். 7:32 கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்களை ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் கேட்கலாம். 8:05 இதம் ரிதம். 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள். 10 மணிக்கு

நடிமெட்டுக்கள் லிஸ்னர்ஸ் சாய்ஸ். இதுவரைக்கும் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்னைக்கும் நாளைக்கும் வரப்போற ப்ரோக்ராம்ஸோட டீடைல்ஸ் பத்தி கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகளும், அதனைத் தொடர்ந்து 6:40 இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே லீட்ஸ் ஹெட்டிங்லி மைதானத்தில் நடைபெறும் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ. நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் से बिजली बिल ஜீரோ करने का भी है.
0: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்போ என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய .in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகரு.
3: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus, and is truly trustworthy.
4: Go for PLI.
5: Along with government employees, all professionals, graduates, and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். சூரிய சக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 2.5 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 8 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு படையை நவீனமயமாக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழக அரசு நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் கடன் சுமை 13,18,000 கோடி ரூபாயாகவும் வருவாய் பற்றாக்குறை 78,326 கோடி ரூபாயாகவும் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய திமுக அரசு ஏற்படுத்திய நிதிச்சுமையை சுட்டிக்காட்டுவதை விட அதனை சரிசெய்வதற்கான திட்டம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை செயல்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களால் புதிதாக
7: Better I'll just push you back to this marker here so they can get a nice clean shot at you. What are you going to do and why?
8: We're all going to have a ball first. I think we'll we'll get something out of the wicket, hopefully, and then chase down their total.
7: A lot of compliments to your team in that first time you're coming up against India, a third-ranked team in the world. How are the team feeling?
8: We're super excited for this opportunity. I think playing India is a dream coming true, especially here in Leeds. We're super excited.

0: அப்சல்யூட்லி. ஆரஸ் பீச் ஹமாரே சாத்.
1: ஜப்பானின் ஒகாசாவா ஜிவோனை வென்றார். மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஜோதியும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள்பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக அர்ஜுன் சிங்கும் இப்போட்டி வியட்நாமில் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற 403 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சுப்மன் கில் 110 பந்துகளில் 154 ரன்னும் இஷான் கிஷன் 79 பந்துகளில் 125 ரன்னும் குவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: इस मुकाबले को हम सेकंड मैच की तरह नहीं, एक जीत के मुकाबले की तरफ देखते हुए नजर देख सकते हैं, क्योंकि हम दोनों टीमें एक दूसरे के प्लेयर्स को नहीं जानती हैं. ओडीआई खेला है उन्होंने, बट

பரதம் உண்டு. தகஜன தகஜன தகஜன தகஜன. கதக்கும் உண்டு. தீன தீன தீரனா.

0: பாட வைக்கும் காதலுக்கு ஜே,
1: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே, பாட வைக்கும் காதலுக்கு ஜே,
0: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz.
1: இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கிடையே லீட்ஸ் ஹெரிங்லே மைதானத்தில் நடைபெற்ற மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்டோம்.

நேரம் 10:55. நேர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 51, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர்கள் வே உலகம்மாள் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து SP பாலசுப்ரமணியம் குழுவினர், ஜிக்கி, திருச்சி MY நஸ்ருதீன், BS சசிரேகா, S சௌமியா, சூலமங்கலம் சகோதரிகள் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்களை கேட்கலாம். காலை 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெறும். 6:35 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக விளம்பரதான் நிகழ்ச்சி. காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் திரை இசை அந்நாளின் சிறப்பை சொல்லும் இன்று பொதிரி விழா இடம்பெறும். காலை 7:30 ஹலோ டாக்டர், பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் பிரியங்கா அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். 7:40 நம்மை சுற்றி, 7:55 வானிலிருக்கே தொடர்ந்து சேவை செய்திகள் கேட்கலாம்.

காலை 8 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடர்ந்து கேட்கலாம். காலை 8:50க்கு சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9 மணிக்கு சிறுவாணிச்சாரல், 10 மணிக்கு இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பமாக, முற்பகல் 11 மணிக்கு இன்றைய நேயர், 11:30க்கு ரெயின்போ கிளாசிக்ஸ், நண்பகல் 12 மணிக்கு வசந்தயிலம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி, 12:35க்கு நிகழ்ச்சி நிரல், 12:50க்கு பூந்தன்றல், பிற்பகல் 1 மணிக்கு மணி ஒன்று மலர் ஒன்று, பிற்பகல் 2:15க்கு மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, சுய வேலைவாய்ப்பு மற்றும் திறமை பயன்படுத்த திட்டம் தொடர்ந்து திரு இசை கேட்கலாம். 2:30க்கு ஊர்புறத்திலே மேட்டுப்பாளையம் வட்டம் தாசாம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி, பிற்பகல் 3 மணிக்கு டீ டைம், 3:30க்கு என்சிஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விரும்பலாத நிகழ்ச்சி இடம்பெறும், 4 மணிக்கு இராணுவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல் சந்தேஷ் டு சோல்ஜர், 5 மணிக்கு சித்திரை செவ்வானத்தில் சர்வதேச யோகா வார கொண்டாட்டத்தையொட்டி முனைவர் மா தினேஸ்வரன் அவர்கள் பங்குபெறும் நேரலை, மாலை 6 மணிக்கு பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை தொடர்ந்து பொன்மாலை பொழுது கேட்கலாம், 7:25க்கு உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். 7:30க்கு தினசரி கண்ணோட்டம் எஃப்ஐஎஃப்ஏ ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026, 8 மணிக்கு இதமரிதம், 9:15க்கு காலத்தை வென்றிருக்கும் காவிய பாடல்கள் மயிலரகு, 10 மணிக்கு மெலடி மட்டுக்கள், 11:00 முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 32°C, குறைந்தபட்சமாக 24°C. திருப்பூரில் இன்று அதிகபட்சமாக 35°C, குறைந்தபட்சமாக 25°C. சேலத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 35°C, குறைந்தபட்சமாக 25°C. ஈரோட்டில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 37°C, குறைந்தபட்சமாக 26°C. ஊட்டியில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 23°C, குறைந்தபட்சமாக 17°C. பாலக்காட்டில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 31°C, குறைந்தபட்சமாக 26°C. நேரம் 10:59. 11:00 முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். நன்றி, வணக்கம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணி வரை நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர் ஜே கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பட்டாக்கத்தி பைரவன் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடிய பாடல்.

கண்ணதாசன் அவர்கள் பாடல் வரிகளை எப்படி எப்படி வச்சிருக்காருன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதில் முதல் வரிகளை, எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள், இங்கேதான் கண்டேன் பொன் வண்ணங்கள், என் வாழ்க்கை வானில் நிலாவே நிலாவே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் முழுதும் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியவர்களும் பாடலை ரொம்ப அழகாக, அந்த பாடல் மேலும் மேலும் அழகாக கேட்டிருப்பாங்க. அந்த மெட்டுக்குள்ளே அந்த வரிகள் வைத்திருக்கும் போது, அந்த வரிகள் கேட்கும்போது சின்ன சின்ன வரிகளாக தான் இருக்கும். அந்த வரிகள் அவங்க ரொம்ப அழகாக மெருகூட்டி பாடுற மாதிரி இருக்கும். என் நெஞ்சிலே உன் எண்ணமே அன்றும் இன்றும் என்றும், இந்த மூன்று வரிகள் தான் இருக்கும், மூன்று வார்த்தைகள் தான். அதை அந்த ஒரு ஹம்மிங்கோடு அவங்க இணைந்து பாடும்போது அந்த பாடல் வரிகள் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ஹீரோவை பற்றி அவரே சொல்கிறார், நான் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமான ஒரு ஆள் தான், கல்லானவன் பூவாகிறேன் கண்ணே உன்னை எண்ணி அப்படி. அதை வந்து எஸ்பிபி அவர்கள் கண்ணே உன்னை எண்ணி, அந்த ஐ என்ற வார்த்தைக்கும் ஈ என்ற வார்த்தைக்கும் இத்தனை ஒரு அழகுபடுத்தி அந்த பாடலை பாட முடியுமாங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இளையராஜாவினுடைய இசை தான் அந்த பாடல் தான். அதில் முடிக்கும் போது எதற்காக வாழ்ந்தேன் உனக்காக வாழ்வேன் நான் நீ நாம் அப்படிங்கிற அந்த மூன்று வார்த்தையும் அப்படி பாடல் முழுதும் ஒரு அன்பை வெளிப்படுத்தும் விதமாக, அந்த இணைந்த ஒரு நேசத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாடல் இருந்துச்சு. கேட்டு இணைஞ்சிருந்தோம், பழைய பாடலாக இருந்தாலும் மனசுக்குள்ளே கேட்கும்போது ஒரு சின்ன மகிழ்ச்சியோடு தான் அந்த பாடலை கேட்டிருப்போம். நிகழ்ச்சியினை கேட்கவிருக்கும் பாடல் ஆட்டோராஜா படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.

இரவு நேரத்திற்கு என்றே ஒரு பாடல்கள் கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும். இந்த பாடல் அந்த மாதிரி ஒரு அருமையான பாடல் தான் கேட்டோம். இந்த பாடலுடைய மெட்டுக்குள்ள கவிஞர்

அன்று கேட்ட பாடல் இன்று கேட்கும் போதும் பாடலை பாடி பார்க்கின்ற விதமாக அந்த பாடல் இருக்கும். அந்த தர அந்த இசை எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டேதான் இருக்கும். இப்பொழுது காணொலிகளில் அந்த பாடலை பல முறை கேட்டிருப்போம். அந்த பாடல் வரிகள் புலமைப்பித்தன் அவர்கள் எழுதியிருக்காங்க. கையென்றே செங்காந்தல் மலரை நீ சொன்னால் நான் நம்பவோ அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த கை உள்ளங்கை விரல்கள் காந்தல் மலருக்கு செங்காந்தல் மலருக்கு ஒப்பீடாக நமது சங்க இலக்கிய பாடல்களில் இருந்திருக்கும். அந்த பாடல் வரிகளை அதை எடுத்து இந்த பாடல் வரிகளில் கையாண்டிருக்கார் புலமைப்பித்தன் அவர்கள். அதில் வர்ணிப்பும் அந்த மெட்டும் அந்த மெட்டுக்கு எழுதப்பட்ட இந்த பாடல் வரிகளும் நம்ம கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான பாடல் வரிகள் தான். அந்த பாடல் வரிகளை கேட்டு ரசித்தோம்.

நேரம் இரவு 11:19 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உறவினும் புதிய வானில் அந்த பாடலை கேட்டு வச்சோம். பாடல் வரிகள் வந்து கங்கை அமர்ந்தா அந்த இரண்டு பேரும் நடந்து நடந்து அந்த இயற்கையில் கலந்து பேசிக்கொண்டே போகிற மாதிரி லிபம் இல்லாமல் பாடல் வரிகள் இருக்கும். பார்வை ஒவ்வொன்றும் கூறும் பெண் காவியம், பாவை என்கின்ற கோலம் பெண் ஓவியம், மாலை வரும் போதிலே நாளும் முந்தன் தொழிலே, கனவிலாடும் நினைவு யாவும் இனிய பாவம், உறவெனும் புதிய வானில் பறந்ததே இதயமோகம். இந்த பாடல் வரிகளை ரெண்டு பேருமே ரொம்ப ரசித்து பாடியிருப்பாங்க. அந்த மெட்டு அந்த பாடல் கேட்கும்போது இந்த இரவு நேரத்தில் நம்மளும் கொஞ்சம் பாடி பார்க்கலாம். அந்த அந்த வரியோடு தொடங்கும் போது அந்த ஹம்மிங்கும் அந்த பாடலை ரொம்ப அழகுபடுத்திச்சு சொல்லணும். இளையராஜாவின் இசை சொல்லவே தேவையில்லாத ஒரு விஷயந்தான். பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனி தீபன் சக்கரவர்த்தி உமா ரமணன் குரல்களில் நிழல்கள் படப்பாடல்.

பாடலின் துவக்கத்திலிருந்து தோங்குகின்ற வயலின் இசையாகட்டும், பாடல் இட இசையில் ஒலிக்கின்ற நாதஸ்வர ஒலியாகட்டும், பாடல் இடையில் அந்த ஒரு மிருதங்கத்தினுடைய ஒலி, அந்த பாடல் முழுமைக்கும் கேட்டு கேட்டு வர அந்தரிதமாகட்டும், எல்லாமே இந்த பாடலை ரொம்ப அழகு சேர்த்து தான் சொல்லணும். கவிஞர் கங்கை அமரன் அவர்கள் இந்த பாடல் வரியில் எழுதுங்க. இளையராஜாவனுடைய இசை தான் நிழல் படத்தில் இருந்து இந்த பாடல். இப்போது நம்ம காணொலிகளில் பார்க்கும்போது அந்த பாடல் லைவாக அந்த இசை கருவிகளில் எப்படிலாம் அந்த இசையமைச்சாங்க, அந்த இதை பார்க்கும்போது அந்த பாடலோடு இணைந்து பார்க்கும்போது அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் கேட்கும்போது அந்த ஒலித்தரம் தான் மாறிக்க தர பாடலுள்ள ஜீவன் என்றைக்குமே இணைந்து கொண்டு தான் இருக்கும். பூங்கதவே தாழ் திறவாய், அதில் அந்த பாடல் இடையிடையே அந்த ஹம்மிங்காக அப்படின்னு பாடிட்டு இருப்பாங்க, அது கூட அந்த பாடலை இன்னும் மேலும் கேட்கதற்கு அழகு செய்த விதமாக தான் இருந்தது. திருத்தேகம் எனக்காகும் தேனில் நனைந்தது என் உள்ளம், பொன்னாரம் பூவாளை ஆடும் தோரணம் எங்கெங்கும், மாலை சூடும் அந்நேரம் மங்கள வாழ்த்தொலி கீதம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளில் அந்த மங்கள வாழ்த்தொலிக்காக அந்த பாடலை நிறைவாக செய்த ஒளி மாதிரி அந்த பாடலை இருக்கும். அந்த இசையும் அந்த பாடலை இன்னும் ஒரு விதமாக அழகு சேர்த்ததை இந்த இரவு நேரத்தில்

நேரம் இரவு 11:31. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு. கேட்ட பாடலும் அந்த ஹம்மிங் கோரஸ் குழுவினர் அந்த பாடல் பூந்தளிர் ஆட அப்படின்னு சொல்லும்போதே அதனிடையே அவங்களும் இணைந்து இணைந்து அந்த லலலல ஆஹா அப்படின்னு சொல்லி பாடும்போது நமக்கும் ஒரு விதமாக அந்த பாடலை பாடி பார்க்கணும் தான் தோணும். அந்த மாதிரி ஒரு துள்ளலான ஒரு மெலடியான ஒரு பாடல் தான். காதலை ஏற்றும் காலையின் காற்றும் நீரை தொட்டு பாடும் பாட்டும் காதில் பட்டதே வாலிப நாளில் வாசனை பூவின் வாடைப்பட்டு வாடும் நெஞ்சம் நெஞ்சில் எண்ணம் சுட்டதே கோடிகள் ஆசை கூடிய போது கூடும் நெஞ்சிலே புது கோலம் எட்டுதே தேடிதே பெண் பாட்டின் ராகம் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் அந்த கோரஸ் அந்த பாடலோடு இணைந்து இணைந்து அந்த பாடல் வரும்போது இடையிடையில் இடை இசையும் வரும். அந்த இடை இசை நடுவே கோரஸினுடைய அந்த ஹம்மிங் அதுவும் அந்த பாடலை ரொம்ப அழகு செய்துன்னு சொல்லணும். இரண்டு பேரும் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவர்களும் அந்த பாடலை ரொம்ப இனிமே

பாடினாங்க. பாடல் வரிகள் கங்கை அமரன், இசை இளையராஜா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாழ்வே மாயம் படப்பாடல்.

மேடை பாடல்களில் இல்லைன்னா திருமண வீடுகளிடம் மெல்லிசை நிகழ்ச்சிகள் எங்கே நடந்தாலும் எந்த நம்ம கேட்ட பாடல் கண்டிப்பாக பாடியிருப்பாங்க. நீலவான உடையில் மேடை பாடல்களுக்கான ஒரு அழகான பாடல், வர்ணையை மிஞ்சுகின்ற ஒரு பாடல் தான். இந்த பாடலுக்கு இசை வந்து கங்கை அமர், நிறைய பாடல்கள் இருந்தாலும் அவர் பன்முக திறமினாலும் இந்த படத்திற்கு அவர் இசையமைச்சிருக்காரு. பாடல் வரிகள் கவிஞர் வாலி அவர்கள் தான். நீலவான ஓடையில் நீந்துகின்ற எல்லாமே அவர் கவிதைத்துவமாக அந்த பாடல். காளிதாசன் பாடினான் மேகதூதமே, தேவிதாசன் பாடுவான் காதல் கீதமே அப்படின்னு சொல்லி அந்த கிளாசிக்கல் டச்சை எடுத்து வச்சிருப்பாரு. இதழ்களில் தேன் துளி ஏன் தினம் பயங்களி, நீ இல்லையில் நான் இல்லையில் ஊடல் ஏன் கூடும் நேரம் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் சின்ன சின்ன வரிகளாக இருந்தாலும் அதை ரொம்ப அழகுபடுத்தி மென்மையாக இன்னும் மெருவாக பாட அதிகப்படியாக நம்மளை கேட்கும்படியாகவும் பாடும்படியாகவும் எஸ் பி பாலசுப்ரமணியர்கள் பாடுவார். இடை இசை எல்லாமே பாடல்களில் அழகாக இருக்கும். அதன் நானும் நீயும் நாளை தான் மாலை சுடலாம், வானம் பூமி யாவுமே வாழ்த்து பாடலாம். அந்த அன்பு இணையும் போது வானம் பூமி இரண்டுமே நமக்கு வாழ்த்து பாடலாக இருந்திருக்குன்னு சொல்லி அந்த பாடல் வரிகளை எல்லாம் வச்சு ஸ்ரீதேவியே என் ஆவியே என் தேவி எங்கே நீ அங்கே நான் தான் அப்படின்னு சொல்லி பாடல் முடிச்சிருப்பாரு. அதனுடைய அந்த ஹம்மிங் ஸ்டார்டிங்லேருந்து பாடல் முடிகிற வரைக்கும் பாடலை கேட்டுகிட்டே இருக்கலாம்னு தோணும். அந்த பாடலை கேட்டோம். மனசமயங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததான் கே ஜே யேசுதாஸ் குரலில் இளமை காலங்கள் படப்பாடல்.

கேட்டு பாடல்ல ஒரு ரிதமிக் அந்த தபேலாவினுடைய இசை பாடல் துவக்கத்திலிருந்து முடியும் வரை இணைந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு நெஞ்சில் பழைய நினைவுகளை எடுத்து பார்க்கின்ற வகையிலான ஒரு அழகான ஒரு பாடல் தான் ஈரமான ரோஜாவை. என்னை பார்த்து முடியாது பாடல் வரிகள் வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பார். என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும், மேகம் போகும் அப்படின்னு அந்த பாடல் வெளியிருக்கணும். அதுக்கப்புறம் உன் வாசலில் என்னை கோலமிடு, இல்லை என்றால் ஒரு சாபமிடு பொன்னாரமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ராகமா நீண்டமா பொன்னாரமே அப்படின்னு யேசுதாஸ் அவர்கள் அழகாக பாடியிருப்பாங்க. தண்ணீரில் மூழ்காது காற்றுள்ள பந்து என்னோடு நீ பாடிவா சிந்து அப்படின்னு சொல்லி பாடல் வரிகளையும் ஒரு அறிவியல் தத்துவத்தையும் வச்சு எழுதியிருப்பார். நேரம் கூடி வந்த வேளை நீ நெஞ்சை மூடி வைத்த கோளை, என் நெஞ்சிலேயே நீ ரத்தம் இல்லை கண்ணீருக்கே நான் தத்துப்பிள்ளை, என் காதலி உன் போல என்னாசை தூங்காது ராணி தண்ணீரில் தள்ளாடுதே தோணி அப்படின்னு சொல்லி அது பாடல் முடிக்கும் போது ஏக்கம் என்ன ராஜாவே சோகம் வந்து கண்டிப்பாக தீரும், அது ஒரு மேகம் மாதிரி அது விலகி போய்விடும் அப்படின்னு அந்த ஒரு கன்க்ளூஷனுடைய அந்த பாடல் முடிச்சிருப்பாங்க. கேட்கும்போது நமக்கும் அந்த பாடலை பாடி பார்க்கறதுக்கும் அந்த பாடலை நினச்சி மனசுக்குள்ளே சந்தோஷப்படவும் அது சோக பாடலாக இருந்தாலும் மனசை கொஞ்சம் அதுக்கு தேர்தல் சொல்ல மாதிரி நமக்கு அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். வைரமுத்தனுடைய பாடல்களுக்கு இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். நேரம் 11:45. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக நேயர்கள் தங்களது கருத்துக்கள் லைக் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. யார் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாடலுக்கு நேயர்கள் நிறைய பேர் லைக் மற்றும் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. பாபு முள்ளக்காடில் இருந்து பாடல்கள் இனிமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரசிவாக்கத்தின் சவுந்தரராஜன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியினுடைய பாடல்களை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணரப்பேட்டையிலிருந்து மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருமணிசிலிருந்து அஸ்வினி நாகராஜ் அவங்களும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம், வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பதில் அளவில் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்தில் இருந்தவங்க எழுதியிருக்காங்க, கவிதை வழக்கமாக கவிதை எழுதியிருக்காங்க. மனசு மட்டும் மயங்கவில்லை மந்திரம் செய்த ராக கீதங்களால் உறக்கம் தவிர்த்து கேட்கிறேன் உள்ளம் கவர்ந்த பாடல்களை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரிலிருந்து அவங்கள நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முனிராஜ் அவங்கள நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரியிலிருந்து முத்துலட்சுமி லக்ஷ்மி வழக்கம் போல் நிறைய பாடல்களுக்கு குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க, போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க, ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. ரங்கராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராயன் இருந்து அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேர்களுக்கும் முகநூல் வழியாக கமெண்ட் தெரிவித்த நேர்களுக்கும் நன்றி.

மூன்று வெர்ஷன் அந்த பாடலை கீதம் சங்கீதம் அந்த படத்தில் இருந்தாலும் இந்த சோக பாடல் சில நேரத்தில் கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு வலிகளை அந்த வலியும் இருந்தாலும் அந்த பாடலை ரசிக்கும் விதமாக அந்த பாடலை எழுதியிருப்பாங்க கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான். சோகமான காதலால் தேவதாசும் வெம்பினான், நீ பிரிந்து போனதால் தேவதாசின் தம்பினான். அழகான கவிதை வரிகள் பாருங்கள். உன் பேரை நான் சொல்லி பசியாற்றி கொண்டேன், பேர் சொல்ல இனிமேலும் தெம்பின்றி நின்றேன், உன் வாசல் நான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஆலோபனைகளோடு அந்த பாடல் வரிகளை முடிக்கும்போது கோரசம் இணைந்த அந்த பாடலை இன்னும் அந்த சோகத்தை அழகுபடுத்தும் விதமாக அந்த பாடல் இருக்குவாங்க. அதன் பிறகு தோகை உந்தன் பூமுகம் எந்த நாளும் ஞாபகம், தூங்கவில்லை ஆயினும் கனவு தோன்றும் ஆயிரம் அப்படின்னு அந்த கவிதை வரிகளை பாருங்கள். தூங்காமலே கனவுகளை இந்த காதல் மூலமாக நான் ரொம்ப சிரமப்பட்டு தவித்து கொண்டிருக்கிற இந்த தவிப்பு அழகாக அந்த பாடல் மறு வழிகளால் வெளிப்படுத்துவதற்கு எஸ்பி பாலசுப்ரமணியர்கள் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. வேதம் பாதம் முந்தன் பாதம் என்னோடு வந்தாலே போதும் எப்போதும் சொல்லி பாடலும் முடிச்சிருப்பாங்க. அது இனிமையாகும் என்றிருக்கேன். இளையராஜாவினோட இசை தான் இது, நான் சொல்லவே தேவையில்லை. மனசுமேங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா தங்கமகன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடியது.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நேரம் நள்ளிரவு 12:01. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். நேர்களை இனி தொடர் இசை பாடல்களை கேட்கலாம். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இடைவிடாத பாடல்கள் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகளாக சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

0: செய்தி சொல்ல தூது வந்ததோ.
1: நேற்று நீ சொல்ல கண்ணன், இன்று நீ காதல் மன்னன்.

0: தங்க முகமே நீ தரையில் வந்த வெண்ணிலா ஜிஞ்சிரிச்சான் ஜிஞ்சிரிச்சான் ஜிஞ்சிரிச்சு சாங்கி சாங்கியாங் கன்னி மலரே நீ மலர்ந்தது என்ன கண்ணிலா
1: மெல்லவா அல்லவா கையணைத்து கொள்ளவா
0: பிள்ளை போலே மழலை பேச மடியிலே

விரலால் நான் தொட்ட போது எப்படி ஜிஞ்சிரிச்சான் ஜிஞ்சிரிச்சான் ஜிஞ்சிரிச்சு சான் சிச்சான் சான். அந்த சுகமே நீ சொர்க்கம் என்று சொல்லடி,

பார்த்து நின்றால் போதுமா, பசியும் அடங்கி போகுமா? பார்த்து நின்றால் போதுமா, பசியும் அடங்கி போகுமா? கேட்டு வாங்க

0: சின்ன சிட்டு முல்லை முட்டு வெட்டும் விட்டு வந்துவிடு.
1: தங்கத்தட்டு கண்ணம் தொட்டு ஒன்னே ஒன்னு தந்துவிடு.
0: எத்தனையோ காலமா அத்தமதம் மோகமா புத்தமிட வேகமா உத்தரவு வேணுமா. எத்தனையோ காலமா அத்தமதம் மோகமா புத்தமிட வேகமா உத்தரவு வேணுமா.
1: பெண்ணழகை வர வழக்கு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கஜித்திடவே கண்ணே கிளியே காதல் கலையே மாசரு பொன்னே மணியே சனியே
1: சனியா

மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன், மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன், மங்கை என்றன்.

இடமும் சுகமானது, ஜோடியும் பதமானது, நேரமும் இதமானது.

0: வருவதா? மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா? இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா?
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்.
0: கொஞ்சமா இயங்குது இதயம், அட கொஞ்சினால் என்னதான் குறையும், என்னதான் குறையும். நிடமோ சுகமானது.

0: சொர்க்கமல்லவோ.
1: அம்மம்மா கன்னங்கள் வலிக்கும்,
0: இன்னும் கொஞ்ச நாள் போனதும் எனக்கும்
1: அச்சமும் நாணமும் தடுக்கும்,
0: அதில் ஆசையும் தேவையும் இருக்கும், தேவையும் இருக்கும். இடமோ சுகமானது, ஜோடியோ பதமானது, நேரமோ இதமானது, நெருங்கமோ என்றாவது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: காத்.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, அதனால பாடுங்கன்னா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக மீரா படத்திற்காக எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பாடல்.

0: நேரிலை நேரம் காலை 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில். சோபில்லு சப்தஸ்வர ஜெகன்மோகினி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை. ரூபக தாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில், தொடர்ந்து சுத்தசாவிரி ராகத்தில் அமைந்த தாரிணி தெலுசு கொண்டி தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில்.

0: என்று விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரலை நேரம் காலை 5 மணி. நேரலை கேட்கலாம் அருள்மணி மாலை. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். முதலில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடியுள்ள ஆஞ்சநேய சுப்பிரபாதம்.

நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம். நாதமெனும் அமுதமாம் ஸ்ரீராம.